இனிமையான காலை வணக்கம் அன்பணிகளே. பூக்கள் சிரிக்கும் காலை இது, புதிய கனவுகள் பளிக்கும் நேரம் இது. உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுவோம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடப்போம். புலரும் இக்காலை பொழுது ஒரு புதிய விடியலை தந்து புதிய உற்சாகத்தை தரும் நாளாக அமையட்டும். இது ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 தேதி திங்கட்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேர்ம காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 10 குரல்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். ஆராய்ந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு எஸ் கணேஷ். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனையில் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர்கன் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:45 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் தலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாளர், 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸின் இனிய சொல் அமது, காலை 9:05 வானலையில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சீமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 வாழ்வழிக்கும் வனதுர்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலய சித்திரம் கேட்கலாம், தொடர்ந்து பூவே பெண் பூவே இடம்பெறும், 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர், கொசுக்களும் அறிவியலும் பற்றிய நவீன ஆராய்ச்சி சொல்லும் உண்மைகள், தருமபுரி பெரியார் பல்கலைக்கழக முதுநிலை பட்ட மற்றும் ஆராய்ச்சி மைய உயிரி தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர்

ஆசிரியர் முனைவர் காமராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்பம், அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை விளங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை, 12:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்களை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஜி திவ்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சுவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை திருமணாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா சொல்லி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மிண்டல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் செல்லஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையசை, 7:10 மதுரை மாவட்ட செய்தி மலர், இவையாவும் நம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் இன்று வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றக்கார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடையில்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்கன்னன் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குழாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குறட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்க செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதை போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும் ஈன்ற கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்கு அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவியில் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூக

0: சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை முகனோடு ஐவரானோம் முன்பு, பின் குண்டு சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னோடு எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதனும் உயர்நிலைக்கு செல்லலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

சிம்பொனியும் சிலிர்க்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 6:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நவராத்திரி வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வரைக்கும், அக்டோபர் 20 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 இந்த நவராத்திரி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாடு முழுவதும் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் 3 வந்து துர்கையை மகேஸ்வரியாகவும் கௌமாரியாகவும் வராகியாகவும் கொண்டாடுவார்கள். அடுத்த 3 லக்ஷ்மி தேவியை மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணியாகவும் கொண்டாடுவார்கள். கடைசி 3 சரஸ்வதி தேவியை சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டியாகவும் வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த நவராத்திரி விழா. பக்கிமாலையில் அடுத்ததாக என்னும் முகமது அவர்கள் பாடிய பாடல்.

ரீங்காரமிடும் ரிதம்ஸ் தருமபுரி மற்றும் ஏற்காடு வன்பலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நவ அப்படின்னு சொன்னாலே அதுக்கான அர்த்தம் ஒன்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ஒன்பது நாட்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் துர்கை வழிபாடு என்பது வீரம் மற்றும் அறியாமையை நீக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக லக்ஷ்மி வழிபாடு என்பது செல்வம் மற்றும் நல் மதிப்பை பெறுவதற்கான வழிபாடாக இருக்கும். நிறைவாக சரஸ்வதி வழிபாடு அதாவது கலைமகள் வழிபாடு என்பது சொல்வார்கள். அதில் கல்வி மற்றும் ஞானத்தை பெறுவதற்கான அந்த வழிபாடுகள் நடைபெறும். அது மட்டுமின்றி கொடு வைத்து வீடுகளில் படிகள் அமைத்து பொம்மைகளை வைத்து குழுவாக அலங்கரித்து வழிபாடு செய்வதும் உண்டு. கும்பம் மற்றும் கலசங்களை ஆராதனை செய்து புனித நீர்களை நிரப்பி சிறப்பாக வழிபாடு செய்வதும் உண்டு. அதையும் மீறி குமரி பூஜை வழிபாடு உண்டு. பத்தாவது நாளாக விஜயதசமி மகிஷாசுரனை தேவி வதம் செய்து வெற்றி திருநாளாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஆயுத பூஜை மற்றும் கல்வியின் தொடக்க நாளாகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் நவராத்திரி வழிபாடு சிறப்பு பெறட்டும்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் அன்பும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் பொங்கி பெருகட்டும். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கால்நடை வளர்ப்பின் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் தரமான தீவன உற்பத்தியே முதன்மையானது. கால்நடைகளில் உடல் நலம், இனப்பெருக்கத்திறன், பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தி, பண்ணை பொருளாதார லாபம் ஆகிய அனைத்தும் தரமான மற்றும் சீரான தீவன விநியோகத்தை சார்ந்தே அமைகின்றன. இந்தியா உலகிலே அதிக அளவில் கால்நடை வளத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தரமான பசுந்தீவன உற்பத்தி இன்னும் போதிய அளவில் இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் கால்நடை வளர்ப்பு விவசாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக இருப்பதால் ஆண்டு முழுவதும் பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்வது விவசாயிகளுடைய முக்கிய சவாலாக உள்ளது. தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி பால் உற்பத்தி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்கிறது. இங்கே பசு, எருமை, ஆடு, செம்மறியாடு மற்றும் கோழிகளில் அதிக அளவில் வளர்க்கப்படுவதால் ஆண்டுதோறும் பசுந்தீவன தேவையும் அதிகரித்து வருகிறது. ஆனால் பருவநிலை மாற்றம், நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், வறட்சி, தொழிலாளர் பற்றாக்குறை, அதிகரித்து வரும் பாசன செலவுகள் போன்றவற்றால் பாசன முறைகளில் பசுந்தீவன பயிர்களை சாகுபடி செய்வது நாளுக்கு நாள் கடினமாகி வருகிறது. இதனால் குறைந்த நீரில் அதிக தீவன உற்பத்தி என்னும் இலக்கை அடைய நவீன நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது காலத்தின் கட்டாயமாக மாறியுள்ளது. இந்த பின்னணியில் மலை துப்பாக்கி என்னும் பாசன முறை பசுந்தீவன உற்பத்தியில் புரட்சி மிகு தொழில்நுட்பமாக உருவெடுத்து உள்ளது. மலை துப்பாக்கி என்பது அதிக அழுத்தத்தில் மழையை பெய்வதைப் போல பரந்த பரப்பில் நீரை சமமாக தெளிக்கும் நவீன பாசன முறையாகும். பொதுவாக 25 முதல் 60 மீட்டர் வரைக்கும் நீரை தெளிக்கும் திறனுள்ள இந்த பாசன முறை கோ 4, கோ 5, நேப்பியர் புல், கோ FS 29, தீவன சோளம், தீவன மக்காசோளம், கினியா புல், வேலி மசால் மற்றும் பல்வேறு பசுந்தீவன பயிர்களுக்கு மிகவும் ஏற்றதாகும். அதிக பரப்பிலான தீவன பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகளில் இந்த பாசன முறை சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய பாத்தி முறை மற்றும் கால்வாய் பாசன முறையில் அதிக அளவில் நீர் வீணாகிறது. நிலத்தின் ஒரு பகுதியில் நீரை தேக்கி நிற்கும் நிலையில் மற்றொரு பகுதியில் போதிய அளவு நீர் கிடைக்காமல் போகிறது. இதனால் பயிரினுடைய வளர்ச்சி சீரற்றதாக அமைகிறது. மேலும் அதிக அளவில் களைகள் வளர்வதாலும் உர சித்திழப்பு ஏற்படுவதாலும் உற்பத்தி செலவு கூடுகிறது. மண்ணரிப்பும் நீர் தேங்குதலும் பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்க செய்கின்றன. இதற்கு மாறாக மலை துப்பாக்கி பாசனத்தில் நீரானது மழையைப் போல சீராக பரவுவதால் அனைத்து பயிர்களின் வேர்களுக்கும் தேவையான

0: நீர் கிடைக்கும். இதனால் நீரினுடைய பயன்பாட்டு திறன் மிகுவதோடு களைகள் கட்டுப்படும், மண் வளம் காக்கப்படும். தமிழ்நாடு அரசு கடந்த சில ஆண்டுகளாக நீர் சிக்கன மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. 2025-26 ஆண்டுக்கான வேளாண்மை கொள்கை விளக்க குறிப்பில் நீர் வளங்களை திறமையாக பயன்படுத்துதல், நுண்ணீர் பாசன முறைகளை விரிவுபடுத்துதல், காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப வேளாண்மை மாற்றி அமைத்தல் ஆகியன அரசின் முக்கிய முன்னுரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வேளாண்மை பொறியியல் துறையும் தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையும் இணைந்த பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்னும் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நீர்த்தொழிலும் அதிக மகசூல் என்னும் நுண்ணீர் பாசன முறையை மாநிலம் முழுவதும் உருவாக்கி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் ஒவ்வொரு துளி நீரையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தி நீரின் பயன்பாட்டுத்திறனை உயர்த்தி அதிக மகசூலை பெறுவதாகும். இத்திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மலைத்தூவான் போன்ற நவீன பாசன முறைகளை அமைக்க விவசாயிகளுக்கு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த பாசன முறைகள் தரமான அமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மத்திய அரசின் ஒவ்வொரு நீர்த்தொழிலும் அதிக மகசூல் திட்டமும் நீர் சிக்கன வேளாண்மையும் தேசிய அளவில் ஊக்குவித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நாடுதோறும் லட்சக்கணக்கான ஹெக்டேர் நீர் பரப்பை நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீர் பற்றாக்குறை அதிகமுள்ள பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்குவதுடன் உரத்தின் நீரின் மூலம் வழங்கும் உர நீர் பாசன முறை, சூரிய ஆற்றல் சார்ந்த பாசன முறை, துல்லிய நீர் மேலாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இத்தகைய முயற்சிகள் தமிழ்நாட்டில் நிலையான வேளாண்மையை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறது. மலைத்தூவான் மூலம் கால்வாய் பாசனம், பாத்தி பாசனம் ஆகிய முறைகளை ஒப்பிட்டு பார்த்ததில் மலைத்தூவான் முறையில் நீரின் பயன்பாட்டு திறன் 35% வரைக்கும் கூடியதையும் நீர் பயன்பாட்டு செயல்திறன் 88% இருந்ததையும் அறிய முடிந்தது. மேலும் ஆண்டுக்கு ஹெக்டேருக்கு 112 டன் பசுநீவனம் மகசூல் கிடைத்தது. இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு, மண் ஈரப்பத உணரிகள், தானியங்கி வால்வுகள் மற்றும் சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் பம்புகள் போன்றவற்றுடன் மலைத்தூவான் அமைப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளும் நடந்து வருகின்றன. எதிர்காலத்தில் இணையவழி பொருட்கள் அடிப்படையிலான துண்ணிய பாசன அமைப்புகள் தீவன பண்ணைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர் என்பது வேளாண்மையின் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். ஒவ்வொரு துளி நீரையும் சிக்கனமாக பயன்படுத்தி அதிக அளவில் பசுநீவனத்தை உற்பத்தி செய்வதே நிலையான கால்நடை வளர்ப்பின் அடிப்படையாகும். மலை துப்பாக்கி பாசன முறையை விவசாயிகள் தங்களின் தீவன பண்ணைகளில் அமைப்பதன் மூலம் நீர் வளத்தை பாதுகாத்து ஆண்டு முழுவதும் தரமான பசுநீவன உற்பத்தி செய்து நிலையான மற்றும் லாபகரமான கால்நடை வளர்ப்பை நோக்கி முன்னேற முடியும். எனவே அடுத்த சில நாட்களில் மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது. இது சற்று வலுப்பெற்று மீண்டும் வலுவளக்கும். மீண்டும் அதே பகுதியில் மீண்டும் ஒரு வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும். அது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா நோக்கி பயணிக்கும். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20 பிறகு ஆரம்பமாகி நன்கு பெய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இயல்பான வடகிழக்கு பருவமழை இருக்கும். மேற்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகத்தில் இயல்பான மழையை விட அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பருவமழை கை கொடுக்கும். சென்னை மற்றும் கடலூருக்கு இடையே 2 புயல்கள் நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இது நகரும் திசையை பொறுத்து மழை அளவு அதிகமாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. தற்போதைய சூழலில் சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்கள் இயல்பான மழையை விட சற்று அதிகம் பெறும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை வழங்கும்.

0: போர்
1: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
2: நெல்லில் இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்களை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஜி திவ்யா அவர்களிடம் தகவல்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில். சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச்சிறப்பு என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான 2ம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பட சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
3: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
5: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்துல அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
3: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
6: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ், வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
3: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில்

0: மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான 12ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், 13ஆம் தேதி நாளான கோலாட்டம், 4ஆம் நாள் விழாவாக பட்டாபிஷேகம் திருக்கோலம் என வரும் 20ஆம் தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலைவிழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் கர்நாடகா 3ஆம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையமை நிகழ்ச்சி. இன்றைய மலையமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை எஸ் கணேஷ். வணக்கம் கணேஷ்.
3: எந்த ஊருக்கு போயிட்டாரு லாரிக்கு? மேட்டூர்.
2: மேட்டூருக்கு போற லோக்கல்லே ஓட்டுறாரா?
3: ஆமா.
2: சரி கணேஷ், என்ன சொல்ல போறா?
3: கதை.
2: அங்க சொல்லுங்க சத்தமா புரியும்படி.
3: சிங்கம். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சான். இந்த சிங்கம் செந்துக்கு வர அலாதி இருந்துச்சான். அலாதி தாரியா ஊத்து போச்சான். ஊத்து போய் சிங்க தாழ்த்து உண்டுச்சான். உண்டு செந்து போய் தாபாதி விதானா தாக்கி சொன்னிச்சான். சொன்னி செந்துக்கு வர அலாதி ஊத்துக்கு போயிட்டாங்க. நைட்டலி பச்சைக்கிட்டு வந்தானா செந்து போய் ஒரு சிங்கத்தை பார்த்தாங்களாம். ஒஞ்சி இந்த போய் அடிச்சு விட்டாங்களாம். செத்து போயிட்டான். தின்னு விட்டாங்களாம். தின்னுட்டு வயிற்று பத்துட்டாங்களா போய் ஊத்துக்கு படுத்து காலை நெல்லாச்சும் வந்தாங்களாம். அலாங்கினாங்களாம். எல்லாம் காய் ஆப்பிட்டு பார்த்தாங்களாம். மரத்துல பார்த்து ஒத்தனை மாட ஏறி பிச்சாங்கண்ணா. பிச்சு ஒரு பையன் பிக்க முடியா கீரை வந்து போயிட்டாங்கண்ணா. ஒரு பையன் வந்தானா. இந்த பையன் பிச்சுட்டு வந்தானா. எப்படி அலை போய் எக்கிட்டு வந்தானா. ஒரு மரத்துக்கு போனாங்கடா. ஒரு சிங்கு ஒரு கலரி இருந்துச்சான். எப்படி போய் பதப்பேக்கிட்டு வந்துச்சான். ஒருத்தர் ஒரு கலரி ஆற்ற பார்த்து போனாங்கண்ணா. மரத்துல ஏறி ஏற்றி வாங்கினான். பதம் வேணுன்னு பிச்சு தந்தாங்கண்ணா. பிச்சு தண்ணி ஓடி போயிட்டாங்கண்ணா. அப்புறம் மயம்பண்ணி வந்தாங்கண்ணா.
2: சரி அடுத்த பாட்டு பாடுங்க.
3: போன

0: அவ்வளவு தானா? சரி, சின்ன பட்டா சொல்றீங்க. சரிங்க கணிஷ், இப்ப சின்ன பையனா இருக்கீங்கல்ல, ஆளுக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன், அதை நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்
0: என்ன பண்ண
1: போறீங்க?
0: ஜெயில புடிச்சு போட்டு அடிப்பீங்களா? என்ன திட்டிட்டு போயிடறாங்க? காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இணைய இன்றைய மலையாள

0: சிறப்பித்தார். ஊராட்சொன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை எஸ் கணிஷ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: எட்டுக்கும் இசை முழுக்கும் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. நேர்களை கேட்டு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று அக்டோபர் 12.
4: தமிழ் ஆராய்ச்சியாளர், திறனாய்வாளர், மொழிபெயர்ப்பாளர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர்.
5: ஆரம்ப காலகட்டத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்த இவர் பின்னாளில் எழுத ஆரம்பித்தார்.
4: சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதியின் பதிப்பாசிரியர்,
5: தமிழ் ஆராய்ச்சி துறை தலைவர், துணைவேந்தர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்தவர்.
4: சென்னை மாகாணத்திலேயே தமிழில் மிக அதிக மதிப்பெண் பெற்று சேதுபதி தங்கப்பதக்கம் பெற்ற பெருமைக்குரியவர்.

0: இவருடைய 2000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஆங்கிலம், தமிழ், பிரெஞ்சு, ஜெர்மன், மலையாளம் போன்ற மொழிகளின் குறிப்புகள் அடங்கிய படைப்புகள், ஓலைச்சுவடிகள் ஆகியவற்றை நன்கொடையாக அளித்தவர்.
1: 20ஆம் நூற்றாண்டின் முதன்மை தமிழ் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான எஸ் வையாபுரி பிள்ளை பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1891.
1: கவிஞர், சமுதாய பணியாளர் மற்றும் பெண்ணியவாதி.
0: 8 வயதில் எழுத ஆரம்பித்த இவர் பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார்.
1: இவர் பெண் கல்வி, பெண்களுக்கு வாக்குரிமை ஆகியவற்றிற்கு குரல் கொடுத்தார்.

0: வங்காள பெண்கள் முதன்முறையாக வாக்களிக்க காரணமானவர்.
1: இந்தியாவின் முதல் பெண் முதுகலை சிறப்பு பட்டதாரி வங்காளத்தைச் சேர்ந்த காமினி ராய் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1864.
1: ஆங்கிலத்தில் எழுதிய இந்திய நூலாசிரியர்.
0: இவரது படைப்புகள் அனைத்தும் பழங்கால இந்தியாவின் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களின் வாழ்வியலை உள்ளடக்கியதாக இருந்தது.
1: பஞ்சாபி மற்றும் இந்துஸ்தானி மொழிகளில் உள்ள மரபு தொடரை ஆங்கில இலக்கியங்களில் முதன் முதலில் பயன்படுத்தியவர்.
0: சாகித்ய அகாடமி, பத்மபூஷன், சர்வதேச அமைதி விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இந்திய ஆங்கில இலக்கியத்தின் முன்னோடி முல்க்ராஜ் ஆனந்த் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1905.
1: கல்வியாளர், பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர் என பன்முகம் கொண்டவர்.
0: பொதுக்கல்வி இயக்குநராகவும் பொது நூலக இயக்குநராகவும் சென்னை பல்கலைக்கழக துணை வேந்தராகவும் பணிபுரிந்துள்ளார்.
1: இவருடைய பணிக்காலத்தில் இலவச மதிய உணவு திட்டம், பல்வேறு கிளை நூலகங்கள், மாலை நேர கல்லூரிகள் ஆகியன அறிமுகப்படுத்தப்பட்டன.
0: பத்மஸ்ரீ விருது பெற்றவர்.
1: தமிழ்நாடு அரசின் கல்வி ஆலோசகராகவும் பொதுக்கல்வி இயக்குநராகவும் இருந்த நேத்து சுந்தர வடிவேலு பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1912.
1: கால்நடை மருத்துவர் மற்றும் தமிழ் புலவர்.
0: கால்நடை மருத்துவ உதவியாளர், துணை கண்காணிப்பாளர், வட்டாட்சி கழகத்தின் உறுப்பினர், தலைவர் போன்ற பதவிகளை வகித்தவர்.
1: ஆங்கில அரசிடம் ராவ் பகதூர் சாஹிப் பட்டம் பெற்றவர்.
0: மருத்துவ நூல்களை தமிழில் முதன்முறையாக மொழிபெயர்த்த பெருமைக்குரிய வேப்பா சுப்பிரமணிய முதலியார் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1946.
0: வயது முதிர்வு என்றாலே முதலில் எட்டி பார்க்கும்

0: நோயில் முக்கியமானது மூட்டுவலி.
1: இந்த நோயானது ஆர்த்ரைட்டிஸ் என்னும் அழைக்கப்படுகிறது.
0: ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ரொமாட்டிக் வியாதிகளுக்கு எதிரான சர்வதேச அமைப்பு 1996 இந்த தினத்தை அனுசரிக்கிறது.
1: ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் முடக்குவாத நோய்க்கு எதிரான விழிப்புணர்வை உண்டாக்கவும் அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கவும் உதவுகிறது.
0: உலக முடக்குவாத தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
6: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் AC அக்டோபர் 12 பிரம்மாண்ட உதயம். பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிஃப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் AC, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கோட்ரோட் புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443-60648.
7: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். IIT, JEE, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், TNPSC கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி. எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.
9: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
11: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
12: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
14: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
15: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைக்கே காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்தரி 28 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 25 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 24 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 66 முதல் 72 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 62 ரூபாய், கேரட் 52 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 178 ரூபாய் உடைந்தது, பெரிய பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 68 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், எலுமிச்சை பழம் 220 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், மாங்காய் 90 ரூபாய். இவையாவும் தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும்.
16: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
17: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
18: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555. ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும்

0: டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
6: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
7: அன்பு இனிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நம்முடைய மாபெரும் காப்பியங்களில் ஒன்றான ராமாயணத்திலே அவதார புருஷன் கருணாமூர்த்தி ராமபிரான் மீது இன்னும் சில குறைகளை சொல்பவர்கள் உண்டு. அவர் எப்படி வாளியை மறைந்திருந்து தாக்கலாம், தாடகை ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் கொன்றது சரியா என்று விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் உண்டு. 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதிய கம்பன் இதை சிந்திக்காமலா இருந்திருப்பார்? 10,000 கவிதைகளை முத்தாய் அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. காலமெனும் ஆளியினும் காற்றுமலை ஊழியினும் சாகாது கம்பனவன் பாட்டு, என்னாலும் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கவியரசர் கண்ணதாசன் உருகி கம்பனை வியந்திருப்பார். அப்படிப்பட்ட கம்பனுக்கு இந்த குற்றங்கள் தெரியாமலா போயிருக்கும்? ராமபிரான் இளம் பருவத்திலே கூனியின் முதுகில் மண்ணுரண்டையால் அடிக்கிறார். சூர்பனகை காம வேட்கையோடு அணுகிய போது அவளிடம் விளையாட்டாய் பேசுகிறார். இலக்குவனன் மாயமான் என்று உணர்த்தியும் கேளாது சீதையின் ஊடலை தீர்ப்பதற்காக மானை பின்தொடர்ந்து சென்று மாரீசனின் சதிவலைக்குள் சிக்கி துன்பங்களை வரவழைத்துக் கொள்கிறார். கம்பன் நினைத்திருந்தால் வால்மீகியில் உள்ள பல குறைகளை நீக்கி கதை மாந்தரை உயர்த்தியது போல ராமனையும் குறைகள் அற்றவனாய் காட்டியிருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்ய கம்பன் விரும்பவில்லை. அதற்கு நுட்பமான காரணம் உண்டு. ராவணன் பெற்ற வரத்தின்படி அவனை மனிதனைத் தவிர யாரும் கொல்ல முடியாது. அதனால்தான் திருமால் ராமனாய் மனித அவதாரம் எடுத்து வந்ததாக கதை கூறுகிறது. ஒரு வேடம் போட்டுவிட்டால் அதற்கு ஏற்றாற்போல், அந்த வேடத்தின் குணத்துக்கு ஏற்றாற்போல் நடிக்க வேண்டும் இல்லையா? மையல் மானுடமாய் மயங்கும் வழி என்று மனித இலக்கணத்தை சேக்கிலார் பெருமகன் சொல்லுகிறார். விண்ணுளாரையும் சிறும் ஐம்புலன் இவை மண்ணுள் என்னை பெற்றால் என்ன செய்ய என்று நம்மாழ்வாரும் மனித இயல்பை சுட்டி காட்டுகிறார். மயங்குவதும் ஐம்புலன்களின் ஆசைகளால் ஆட்டி வைக்கப்படுவதும் ஆடுவதும் அதனால் தவறுகள் புரிவதும் மனித இயல்பு. தவறுவது மனித இயற்கை. டு எர் இஸ் உமன் என்பது ஆங்கில பழமொழி. எனவே திருமால் ராமனாக மனித பிறவி எடுத்தால் மட்டும் போதாது, அவன் மனிதனாக வேண்டும். மனிதனாக வேண்டுமென்றால் அதற்குரிய இலக்கணமாகிய மயங்குவதை, மயங்குவதால் தவறு புரிவதை அவன் நிறைவேற்றியாக வேண்டும். மனிதனாய் பிறந்தும் அவன் தவறே செய்யாதவனாக இருந்தால் தெய்வ நிலையை அடைகிறான். தெய்வ நிலையை அடைந்துவிட்டால் அவன் தெய்வமாகி விடுவான். தெய்வமாக இருந்தால் அவன் ராவணனை கொல்ல முடியாது. திருமால் ராமனாக பிறந்து இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டியதில்லை. தேவர்கள் வந்து முறையிட்ட போதே ஒரு மனித வடிவம் எடுத்து உடனே சென்று ராவணனை கொன்றிருக்கலாம். இந்த நுட்பமான காரணத்தை நன்கு உணர்ந்ததால்தான் கம்பன் மூலக்கதையில் காணப்படும் ராமனின் தவறுகளை மறைக்காமல் மாற்றாமல் வெளிப்படுத்துகிறான். அரக்கனாகிய ராவணனை கொல்ல மனித பிறவியால் மட்டும்தான் முடியும். எனவே அவதார புருஷன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறார். அந்த மனிதனுக்கே இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் ராமபிரானிடம் இருந்தது. அதனால்தான் ராவணனை அவரால் கொல்ல முடிந்தது என்கின்ற நுட்பத்தை கம்பன் காட்டுகிறார். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு பொருள்

0: உண்டு. காரணங்கள் இல்லாமல் காரியமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி.
3: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் ஈட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக

0: திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணலாம் இல்லை, அவங்கள வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்கள் வந்து வாங்கினோம்.
2: என் பேர் அப்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்
3: வணக்கம். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1,300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும், 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியகோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது.

0: ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எடுத்துக்கும் இசை முழக்கம் தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229 7555.
5: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
6: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு, சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: சோ எங்கேயா போய் இடிச்சுக்கிறது, இல்லைனா லேசா எங்கேயா உடையறது, அந்த மாதிரி நடக்கிற ஒரு சான்ஸ்ல நடந்திருந்துச்சுன்னா என்ன ஆகுனா உள்ள இருக்கிற அந்த நரம்பு எல்லாமே வந்து கட் ஆகிட்டு இருக்கும். அந்த பல்லுக்கான நரம்பு சப்ளை, பிளட் சப்ளை எல்லாமே கட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து நான் வைட்டல்னு சொல்லுவாங்க. இந்த நான் வைட்டல் ஆகுதுன்னா அந்த பல்லுக்கான சப்ளை எதுவுமே கிடையாது, அதாவது அந்த பல்லு வந்து உயிரோட இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகணும், உள்ளே வந்து பஸ் ஃபார்மேஷன் நடக்கும், இல்லை வந்து உங்களுக்கு என்ன நெக்ரோஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் இருந்த அந்த பேசேஜ் எல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகணும், பல்லு வந்து வெள்ளையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள்லேருந்து ப்ரௌனாக மாறும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பல்லில் வந்து அதாவது ஒரு பல்லு வந்து கலர் சேஞ்ச் இருக்கும். இதுக்கான முக்கிய ரீசன் வந்து இதனால அவங்க சின்ன வயசில் நடந்திருக்கும், அதை அப்போ அவங்க கவனிச்சிருந்திருக்க மாட்டாங்க, இல்லை அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வாரம் வலி இருந்திருக்கும், மாத்திரை போட்டுட்டு சரியாக போயிட்டுருக்கும், விட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு 10 அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த பல்லில் வந்து சின்ன வயசில் நடந்த பிரச்சனைனால இந்த பாதிப்பை ஏற்படுத்து. ஸோ இப்போ இந்த நான் வைட்டில் ஆகி பல்லு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ரெண்டு விதமாக அதை ட்ரீட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த பல்லுக்கு வந்து வேர் சிகிச்சை பண்ணணும். அந்த பல்லில் வந்து வேர் வந்து கரையாமல் இருக்குது, அதாவது எக்ஸ்டர்னலாக வந்து ரிசார்ப்ஷன் எதுவுமே நடக்காமல் இருக்குது, இல்லை அந்த பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆடாமல் இருக்குது, இல்லை வேர் பகுதியில் எங்கேயுமே ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்குது, பல்லு நல்லா தான் இருக்குது அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் இருக்கிற அந்த பேசேஜ், அந்த பல் இருக்கிற இடத்துல வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த பல்லு வந்து ஹெல்தி ஆகிடும். அந்த பல்லை வந்து நம்ம வந்து வாய்க்குள்ளே வச்சுக்கலாம், எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ப்ளீச்சிங் பண்ணி அந்த பல்லோட ஷேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். நான் வைட்டல் ப்ளீச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த பல்லோட பின்பக்கம் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போடுவாங்க இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக. அந்த ஓட்டை

0: உள்ளே வந்து மெடிசன் வச்சு வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடு வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அது ஒரு வகையாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக போடுற மாதிரி க்ரௌன் போட்டுக்கலாம். பல்லை குறைச்சிட்டு அந்த பல்லுக்கு வந்து நம்ம பக்கத்து பல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம க்ரௌன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பல்லுக்கு சிகிச்சை முறைனா அது ஒரு ப்ராட் டேர்ம். ஸோ பேசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்து ப்ரிவென்டிவ் தெரப்பியூட்டிக் அப்படி இருக்கு. ப்ரிவென்டிவ் அப்படின்னா நம்ம பல்ல வர பிரச்சனை எல்லாமே தடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது வந்து சொத்த வராமல் தடுக்கலாம், இல்லை வந்து ஈர் பிரச்சனை இல்லாமல் தடுக்கலாம், இல்லை வந்து பல்லில் வந்து இந்த மாலக்ளூஷன் சொல்லக்கூடிய அந்த சீரமைப்பு ப்ராப்ளம்ஸ், ஸோ இதோட ப்ரிவென்ஷனாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ்ல வரும். தெரப்பியூட்டிக்னா எல்லாமே வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி ஒரு சொத்தை எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரு அந்த குழந்தைக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவைப்படுதோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த கரெக்ட் டைமில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.

0: சிம்பொனியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு வன்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:31. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சீதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி, அது ஒன் டே அப்படின்னு வந்துட்டாலே பயங்கரமாக ஒரு மோட்டிவேஷன் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மைண்ட் வாய்ஸ், நம்ம மைண்ட் வாய்ஸ் வேணால் அங்கே போதே குஜராத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லாமல், அதாவது பார்த்தீங்கன்னா பேசாமல் இன்றைக்கி ஃபீவர்னு லீவ் போட்டுடலாமா ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் இருக்கும். ஆனால் இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி என்கிற அந்த இலக்கை அடையலாம். இன்றைக்கி சந்தோஷம் சார்ல அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கலகலப்பான பாடல்கள். கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்குது. இயற்பியலுக்கான 2026 நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது, அந்த சயின்டிஸ்டோடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாருக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. இதற்கான பதில் தெரியலன்னா கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் டும் டும் டும் என்ற திரைப்படத்திற்காக கார்த்திக் ராஜாவோட சில பா விஜய் அவர்களின் பாடல் வரிகளுக்கு மால்குடி சுபா சிவராமன் இணைந்து பாடிய பாடல்.

மோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோடம்னா நம்ம அந்த இன்டர்நெட்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அந்த மோடமில் இந்த மழைக்காலங்களில் மோடம் அப்படிங்கிற ஒரு வட்டார வழக்கில் நம்ம அழைப்போம். அதனால் மழைக்காலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நீர்வரத்தானது ஏற்றம் இறக்கமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதாவது கரைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆற்று பகுதியில் கரை பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மழைக்காலங்களில். சந்தோஷசாலி நடத்த பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானோட சில மகாலட்சுமி, வைஷாலி, ஸ்ரிஜா சர்மா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சிம்பனியும் சிலருக்கும் இசை, தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேற்று ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷ் சார், ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறித்தான ஒரு அறிவிப்பு. நேற்று வினாடிக்கு 2000 கனடியாக இருந்த நீர்வரத்தானது இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கனடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குணாஸ் மாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் செம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: நிகழ்ச்சி நடத்ததாக ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஓசூர் வீட்டு வசதி குடியிருப்புக்கு உட்பட்ட ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் தேன்கனிக்கோட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள விற்பனைக்கு உள்ள வணிக மனைகள், பொது உபயோக மனைகள், பள்ளிக்கூட மனைகள் மற்றும் கடை மனைகள் ஆக மொத்தம் 42 மனைகள் மின்னணு ஏலம் விடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பொதுமக்கள் அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அக்டோபர் 15 தேதிக்குள் இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்கள் அறிய www.tnhb.gov.in என்கிற இணையதள முகவரியை பார்வையிடவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங் லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோட், புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443-60648.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷிசார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சி நடத்த பாடல் சில்லின்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானோட சிலஸ் வண்ணலதா நரேஸ் இயர் விக்னேஸ் ஒரு ஒரு குரூப்பே சேர்ந்து பாடியிருக்காங்க. அவங்க பேர்லாம் நிறைய பேர் வந்துட்டே இருக்கு. அடுத்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக
5: அருந்ததிய பார்த்தாச்சு

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: நேர்களின் காலை 8:05 பொன்னியின் புதுப்பினல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், என்னோட ஜாலியாகவும் பேசலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பினல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்கும் நேர்களை நிகழ்ச்சி.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரன். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 12. இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குகிற இலக்கிய வடிவம் பட்டி மண்டபமாக இருக்கிறது. அது பட்டி மன்றமா பட்டி மண்டபமா என்கிற விவாதம் கூட ஒரு காலத்தில் தமிழகத்தில் எழுந்ததுண்டு. ஒட்டிய சமயத்து குருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று மணிமேகலை சொல்லுகிற தொடரை பின்னால் பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கம்பன் சொல்லிய வாக்கியத்தை நினைவு கூர்ந்து இந்த வடிவத்தை முதன் முதலில் மீளவும் தமிழகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன். 1941 காரைக்குடி கம்பன் கழகத்தில் தான் முதல் நிகழ்வு அரங்கேறுகிறது. இப்போது போல் அணி பிரித்து அறிஞர்கள் வாதிடுகிற நிலையில் இல்லாமல் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவது போல ஒரு விவாதத்திற்கான ஒரு அரங்கமாக அது அமைந்தது. அப்போதைய தலைப்பு கம்பனும் ஒட்டக்கூத்தரும் சமகாலத்தவரா என்பதுதான். தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்கள் பெரியவர் மு. ராகவையங்கார், மு. அருணாச்சலம் பிள்ளை போன்றவர்களெல்லாம் அந்த நிகழ்வில் பங்கெடுத்து விவாதிக்க இறுதியாக ஒரு முடிவு செய்யப்பட்டது. கம்பனும் ஒட்டக்கூத்தரும் சமகாலத்தவர்கள் இல்லை என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்பை முதல் பட்டிமண்டபத்தின் தீர்ப்பை தமிழகத்திற்கு வழங்கியவர் பேராசிரியர் சா. வையாபுரி பிள்ளை. அவர்தான் தமிழ் இலக்கியத்தில் காலங்கள் குறித்த ஆய்வுகளை மிக கடுமையான எதிர்ப்புகளுக்கும் விவர்த்தனங்களுக்கும் மத்தியில் முன்வைத்தவர். தமிழகத்தில் வழக்குரைஞராக பணி தொடங்கி இலக்கிய தளத்தில் புகழ்பெற்று விளங்கிய அறிஞர்களில் வையாபுரி பிள்ளையும் ஒருவர். ஊவேசா அவர்களுக்கு பின்னால் பழந்தமிழ் இலக்கியங்களை தொகுத்து ஆய்வு செய்து வெளியிட்ட பெருமையும் இவருக்கு உண்டு. கம்பராமாயணத்தில் ஆழ்ந்த ஈடுபாடும் நுட்பமான உணர்வு கூறுகளை தேடுவதற்காக உரை நிகழ்த்துகிற தன்மையும் இவரிடத்தில் இருந்ததன் காரணமாக ராபி சேது பிள்ளையைப் போலவே கம்பனின் கவிநயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பேராசிரியர் சா. வையாபுரி பிள்ளை ரசிகமணி டி. கேசியுடன் இணைந்து திருநெல்வேலியில் கம்பன் கழகத்தை உருவாக்கியவரும் கூட. மகாகவி பாரதியாருடனும் செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாருடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் வையாபுரி பிள்ளை. ஏறத்தாழ இலக்கியங்களில் மொழியியலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட அவர் வாழ்நாள் முழுவதும் வாசிப்பை தன்னுடைய சுவாசிப்பை போலவே அமைத்துக் கொண்டவர். அவருடைய இல்லத்தில் 2943 நூல்கள் இருந்ததாக குறிப்பிடுவார்கள். ஆங்கிலம், தமிழ், பிரெஞ்சு, ஜெர்மனி, மலையாளம் போன்ற மொழிகளிலான குறிப்புகளும் ஓலைச்சுவடிகளும் 100 கணக்கில் அவர் தேடி தொகுத்து கொண்டிருந்தார். அவை அனைத்தையும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்கிய பெருமையும் அவருக்குண்டு. 40க்கும் அதிகமான நூல்களையும் 100க்கணக்கான ஆய்வுகளையும் கட்டுரைகளையும் எழுதி குவித்த பேராசிரியர் வையாபுரி பிள்ளையின் பிறந்த நாள் இன்று. நெல்லை மாவட்டத்தில் உள்ள சிக்கனரசையன் கிராமம் என்கிற கிராமத்தில் பிறந்து மாதிதா இந்து கல்லூரியிலும் சென்னை கிறித்தவ கல்லூரியிலும் பயின்று

0: சென்னை மாகாணத்திலேயே தமிழில் மிக அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சேதுபதி தங்க மெடல் பெற்ற பெருமைக்குரிய அவர் வழக்குரைஞராக பணி தொடங்கி தமிழறிஞராக நிறைவு பெற்று கால ஆராய்ச்சியில் தலை சிறந்தவராக விளங்கி பின்னால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக திகழ்ந்த வா சுப்பிரமணியம் போன்ற பேரறிஞர்களை உருவாக்கிய பெருமைக்கும் உரியவர். வாழும் காலத்தில் தமக்குரிய பணிகளை திறம்பட செய்து நிறைவாழ்ந்து வாழ்ந்த இந்த பெருமக்களை நினைவு கூறுவது மிக முக்கியமான கடமை என்றால் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேரகராதியை பிரித்து பார்க்கிற பொழுதெல்லாம் அதன் ஆக்க குழு தலைவராக அவரை அடையாளம் காண முடியும். ஆய்வு கட்டுரையாளராக, திறனாய்வாளராக, கால மொழி ஆராய்ச்சியாளராக, மொழிபெயர்ப்பாளராக, சொற்பொழிவாளராக, கதை கவிதைகள் புனைகின்ற திறம்படைத்தவராக, பன்முக பரிமாணம் கொண்டு விளங்கிய ச. வையாபுரி பிள்ளையினுடைய பிறந்த நாள் இன்று. அவரை போல் பல்துறைகளில் நாம் முத்திரை பதிக்காவிட்டாலும் பல்வேறு பணிகளுக்கிடையில் நமக்கான பணி என்ன என்பதை தெரிந்தெடுத்துக் கொண்டு அந்த பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இவர்களைப் போல் நாமும் திகழ வேண்டும் என்பதற்கான ஒரு உள் உணர்வை நமக்குள்ளே விதைத்துக் கொள்வது கூட இன்று நன்று ஒன்று என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சிம்படியும் செல்லிருக்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை இல்லத்தில் நேரம் காலை 8:07. இன்னைக்கு தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
8: தருமபுரி.

மண்டே ஆனதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டைம் பார்க்குறதே மறந்துடும். அட்டடா, ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக போயிருந்தோம் அப்படின்னா போக வேண்டிய அந்த பஸ்ஸில் கரெக்டாக போயிருப்போமே, அந்த ஸ்கூல் பஸ்ஸில் விட்டுட்டோமே, காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டோமேனு சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுறத விட டைமுக்கு அவர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பஞ்சுவாலிட்டியாக நம்ம வந்து ரெடி ஆகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதாவது அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஆஃப் பிளேட்டோ ஆஃப் பாயிலோ அப்படி சொல்லியிருப்போம். அது சொன்னது நமக்கு வராது, நமக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்துருப்பார், அவர் கொடுத்துருவாங்க. ஆனால் யாரோ சொல்லியிருப்பாங்க, நம்ம சாப்பிட்டே இருக்கும்போது கொண்டு வந்து வச்சுருவாங்க நம்மளுடைய எல்லையில். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்லாம் கூட நடக்கும். நேற்று இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றி பெற்றுருக்கு. ஃபஸ்ட்டு ஆனால் நம்ம இந்தியா டீம் வந்து பார்த்திங்கன்னா 223 ரன்கள் எடுத்தாங்க 20 ஓவரில். அதுக்கப்புறம் தொடர்ந்து விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 209 ரன்கள் மட்டும் தான் எடுத்து தோல்வியை தழுவியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணினா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நேற்று மேட்ச், சூப்பராக இருந்தது. நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்கலாம், பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-44-40-30 மற்றும் 24-40-31 வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42-44-40-30 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள் அறிமுக நேர்கள் மட்டும். நிகழ்ச்சியில் முதலாவதாக சரவண

குமார் தருமபுரியில் இருந்து அறிமுகமாக உங்களை அன்போடு வரவேற்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அவர் பாட்டும் கேட்டிருக்காரு ரிமோ திரைப்படத்திற்காக. தெரில யார் செஞ்சாங்கன்னு தெரில, வச்சு செஞ்சிருப்பாங்க போல இருக்குது. சரவணகுமார் அவர் பாட்டு கேட்டிருக்காரு ரிமோ திரைப்படத்திற்காக. அனிருத் ரவிச்சந்திரோட சில சரவணகுமாருக்காக சூப்பரான ஒரு பாட்டு.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் மாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் செம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
2: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
4: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான். நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
5: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோய் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். இதில் CT ஸ்கேன் பரிசோதனை, இதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். இந்த CT ஸ்கேன் பரிசோதனையில் மூளைக்குள்ளே ஏற்படுகின்ற ரத்தக்கசிவு, இது வந்து தலைகாயத்தினால் ஏற்படுகின்ற ரத்தக்கசிவாக இருக்கலாம், அல்லது இரத்த குதிப்பு அதிகமாகி இரத்த குழாய்கள் வெடித்து சிதறி ஏற்படுகின்ற ரத்தக்கசிவாக இருக்கலாம், இரண்டு வகையாக இருக்கலாம். இந்த மூளையில் ரத்தக்கசிவு ஏற்படும் போது முதல்ல வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும், திடீர்னு சுயநினைவு இழந்து போய்விடுவாங்க. அப்புறம் வலிப்பு வரும். எந்த பக்கத்தில் ரத்தக்கசிவு இருக்கிறதோ அதுக்கு எதிர்மறையாக கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்கும். எனவே சுயநினைவு இழப்பதோடு வலிப்பும் வந்துச்சுன்னா மூளையில் ரத்தக்கசிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன் அப்படின்னா, மூளையை இரிட்டேட் பண்ணும், செரிபரல் இரிட்டேஷன் அப்படின்னு பேர். எனவே இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரத்தக்கசிவு அதிகமாகி மூளையை தாக்கிடும், அப்போ தான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இரண்டாவது, இந்த ரத்தக்கசிவு இருக்கும்போது நமக்கு வாந்தி, அப்புறம் வந்து கண் மிசுமிசுன்னு தெரிகிறது, சுயநினைவு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதி எல்லாமே வரும். ஸோ இந்த CT ஸ்கேன் பரிசோதனையில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறிந்து விடலாம். கண்டறிந்து அதுக்கப்புறம் இதுக்கான பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த ரத்தக்கசிவு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் பரவியிருக்கு, ரத்தக்கசிவு மருந்து மாத்திரைகளை சரிப்படுத்தலாமா இல்லையா, அல்லது அறுவை சிகிச்சை செய்து தான் சரி குணப்படுத்த முடியுமா என்பது போன்ற விளக்கங்கள் எல்லாமே இந்த CT ஸ்கேன் பரிசோதனை தெரிந்துவிடும். இந்த CT ஸ்கேன் பரிசோதனையில் தெரியாத விஷயங்கள்னா நிறைய இருக்குது. எப்படி அப்படின்னா, ஆரம்ப நிலையில் இன்ஃபாக்ட், ரத்தக்குழாய் அடைப்பு ஏற்பட்டால் தெரியாது, அதாவது எவால்விங் இன்ஃபாக்ட்னு பேர். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வலிப்பு வந்து நல்லா இருப்பாங்க நோயாளி, பக்கவாதம் வந்திருக்கும், ஏற்கனவே பக்கவாதம் வந்திருக்கும், பக்கவாதத்துக்கு வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒன்று, மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்க, அல்லது மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிலேயே மருந்து எடுத்துக்கொண்டுருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு வலிப்பு வரும். அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, வலிப்பு பக்கவாதம் வந்த நோயாளிக்கு வரக்கூடிய வலிப்பு மிக மோசமாக வரும். இது வந்து போஸ்ட் ஸ்ட்ரோக் சீசர் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த பக்கவாதத்தில் ரத்தக்கசிவு ஏற்படும். புரியலையே டாக்டர் அப்படின்னா, அதாவது பக்கவாதத்தில் வர்றது ரத்தக்குழாய் அடைப்பு இல்லையா, அடைப்பு ஏற்பட்டு மூளை திசுக்கள் பாதிக்கப்படுறது தான் பக்கவாதம். பக்கவாதம் வந்து சில நாட்கள் கழித்தோ சில மணி நேரங்கள் கழித்தோ பாதிக்கப்பட்ட மூளை திசுக்களில் ரத்தக்கசிவு ஏற்பட்டு

0: அது வந்து ஹெமராஜிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு வருகின்ற அடைப்போடு சேர்த்து இந்த இரத்த கசிவும் வருது. இந்த இரத்த கசிவு இருந்ததுன்னா கட்டாயம் மூளையில் வலிப்பு வருவதோடு மட்டும் இல்லாமல் சுயநனவு இழந்து போகிறது வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி கூட நோயாளிக்கு சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை கூட வரலாம். மூன்றாவது, இந்த இரத்த கசிவுகள் ஆரம்ப நிலையிலே கண்டறியாவிட்டால் எளிதாக பெரிதாகிவிடும். முக்கியமாக இடது பக்க மூளையில் வரக்கூடிய இரத்த கசிவு. இடது பக்க மூளை தான் நமக்கு டாமினன்ட் லோபு. நம்ம பேசுறது, காது கேட்கறது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே காரணம். அந்த இடத்துல இரத்த கசிவு வந்துச்சுன்னா ஞாபகம் மருதி இருக்கும், எதுவும் பேச முடியாது, எல்லா பிரச்சனையும் அதிகமாக காணப்படும். இடது பக்கம் இரத்த கசிவு வந்ததுன்னா அந்த மாதிரி இடது பக்கம் இரத்த கசிவு வந்து மோசமான நோயாளிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். சமீபத்தில் நம்முடைய மருத்துவமனையிலே இடது பக்க இரத்த கசிவு வந்து குணமான ஒரு நோயாளி பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
4: 8:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுமணல் அறிமுக நேரில் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-44-40-30 மற்றொரு எண் 0344-30-31. எஸ் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாகலாம். 0343-42-44-40-30 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சி நடத்ததாக ஒரு பாடலை கேட்டிருக்காரு அறிமுக டிஏ பிரியதர்ஷினி. அவங்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துல ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க அனிருத் ரவிச்சந்திரோட சிலை.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சிம்பனியும் செல்லும் இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் காலை 8:30 தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலைகள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். ஆவணி வந்தாச்சு, தீபாவளி ஆஃபர் தந்தாச்சு.
3: தலை தீபாவளி சீராக ஆவணி 1 முதல் தீபாவளி வரை
2: நீங்கள் ஆடைகள் எடுக்கும் ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும்
3: 1,500 ரூபாய் தலை தீபாவளி சீர்வரிசை பொருட்களாக
2: பட்டுப்புடவை,
3: வேட்டி சட்டை,
2: பட்டாசாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அறுமுக ஆசாரை தெரு மற்றும் குமுதா மருத்துவமனை எதிரில் சி கே சீனிவாசராவ் தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். பெரும் காப்பியங்களில் கதாநாயகன், எதிர்நிலை பாத்திரமாகிய வில்லன், கதாநாயகி, இவர்களுடைய பேர் நமக்கு நினைவில் இருக்கும். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர், சீதை, ராவணன், ரொம்ப பெரும் உதவி செய்த ஆஞ்சநேயர், இவர்களுடைய பேரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் சாதாரணமாக வந்துட்டு போகக்கூடிய சில பேருடைய பேர் ஞாபகத்துக்கு வராது. ஏன், பரதனே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பஞ்சபாண்டவர்கள் தலைவனாகிய தர்மன், அவருடைய 4 சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் தர்மனை பற்றி கேள்விப்படுவோம் சூதாடுவார், பீமன் பற்றி கேள்விப்படுவோம் பலசாலி, அர்ஜுனன் பற்றி கேள்விப்படுவோம் வில்லுக்கு விசயன். இந்த நகுல சகாதேவர்கள் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, 5 பேரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை, முதல் 3 பேர் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். அதாவது தர்மன் யமதர்மனுக்கும், பீமன் வாயு பகவானுக்கும், அர்ஜுனன் இந்திரனுக்கும் பிறந்தவர்கள். அவள் குந்தி தேவி தனக்கு தெரிந்த அந்த மந்திரத்தை தன் தங்கையாகிய மாத்ரிக்கு சொல்ல அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நகல சகாதேவர்கள், அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த 2 பேரும். இதில் நகலனுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அவன் மருத்துவத்தில் வல்லவன். அவன் கை வச்சான்னா சாகப்புற உயிர் கூட பிழைச்சேந்திரிக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு நகுலன். சகாதேவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் சகாதேவன் தான் காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். எப்படின்னு கேட்டால் சோதிடத்தில் வல்லமை மிக்கவன். ரொம்ப அழகாக சொல்லுவார் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில். பாஞ்சாலி அப்படி சபையில் இழுத்து வந்தபோது வீமன் மூச்சு விட்டான் முலையின் வியநாகம் போல, காமனத்து பார்த்தன் அங்கே களையிழந்து விட்டான். இப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன் அப்படிம்பார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தான் சகாதேவன். ஏன்னா என்ன நடக்க போதுன்னு அவனுக்கு தான் தெரியும். யுத்தத்துக்கு இது வைக்கிறதுக்கு முன்னாடி தூது அனுப்புகிறாங்க, கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறார். அப்போ தூது போகிறப்ப இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு கேட்குறார், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி எல்லாரையும் உட்கார வச்சு நான் போய் தூது போய் கேட்கட்டுமா, யுத்தம் வேணுமா இல்லை சமாதானமா? அதில் சமாதானங்கிறார் தர்மர். பீமன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், அர்ஜுனை ஒத்துக்கிற மாட்டிங்கன்னா, நகுலன் ஒத்துக்கிற மாட்டிங்கன்னா, பாஞ்சாலி ரொம்ப கவலைப்படுறா, இந்த யுத்தம் நடக்கலைன்னா நான் எப்படி தலைய முடிய முடியுங்கிறா. சகாதேவன்ட்ட வந்து கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா, நான் வந்து போய் போருக்கு தூது போகிறேனே, நான் இப்போ யுத்தம் வேணுமா வேண்டாமா? சகாதேவன் சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறேன், இந்த யுத்தம் நடந்த என்ன, நடக்கலைன்னு என்ன, என்ன ஆனால் என்ன, ஆகலைன்னு என்ன, ஏன் இப்படி சொல்கிறேன், நான் உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்டான். இங்கே வேண்டாம், உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. சொல்லு. அப்போ அவன் சொன்னா, கிருஷ்ணா நீ இந்த பூமியில் பிறந்திருக்கதே எதுக்காகன்னு கேட்டால், பூபாரத்தை குறைப்பதற்காக பிறந்திருக்கிற. எனக்கு தெரியாதா கர்ணன் யாருன்னு? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா, கோபாலா, கோவிந்தா, போரேரே, நீ என்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் உள்ளாரோ, நீ பிறந்திருக்கதே இதுக்காக தான், அதனால் நீ போகிற யுத்தம் வரப்போகுது. உன்னை கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், சரி அப்படின்னா இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கோ, வராமல் செய்யலாம், சொல் அப்படின்னார் கிருஷ்ணன். எங்களுக்கெல்லாம் முந்தி பிறந்தானே கர்ணன், எங்கள் அம்மா வயிற்றில், அவனை அரசனாக்குனா சண்டை வராது, துரியோதனை ஒத்துக்கிடுவான், நாங்களும் ஒத்துக்கிடுவோம், சரி அது செய்ய முடியாது. இந்த இருக்கான அர்ஜுனை இவனை கொண்டுட்டால் யுத்தம் நடக்காது, அதுவும் நடக்காதுன்றார் கிருஷ்ணர். சரி அப்போ ஒன்று செய், பாஞ்சாலி இருக்கால அவளை கூப்பிட்டு போய் திருப்பதியில் ஒரு மொட்டையை போட்டு வந்தோம்னா அந்த

0: நடக்காது. கிருஷ்ணர் சிரித்தார், எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் முடியாதுன்னா ஒன்றே ஒன்று செய்யலாம், உன்னையை பிடிச்சி கட்டி பாதாள அறைக்குள்ளே வச்சுட்டோம்னா யுத்தம் வராதுன்னா. கிருஷ்ணருக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்னை பிடிச்சி கட்டி வைக்க முடியுமா உன்னால், இந்த வச்சு கட்டட்டுமா சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கிருஷ்ணர் 1000 கிருஷ்ணராக மாறிட்டாருங்க. அப்போ அவன் அப்படி உட்கார்ந்து தன்னுடைய மனசை ஒருங்கிணைச்சான், பக்தியில் அன்பினால் கட்டினான், அந்த 1000 கிருஷ்ணன் கட்டுப்பட்டாங்க. அப்போ அவர் அவுத்து விட்றா அவுத்து விட்றா அப்படின்னாரு. அவுத்து விட்றேன், எங்கள் 5 பேர்த்தை காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு உறுதி தரணும், நிச்சயமாக என்ன நடந்தாலும் 5 பேரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாருங்க. அந்த உறுதிமொழி தான் அந்த 5 பேரை காப்பாற்றி கொடுத்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
1: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

Viking Bunions and Briefs. பொன்னியின் புது பல நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல கேட்டு இருக்கலாம். நீங்கள் ஃபோன் இன்லையும் வரலாம், ஃபோன் கால் மூலியமாகவும் வரலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். இப்போ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஒரு ரோட்டு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு வாலிபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர் டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த வண்டி மேலே நின்றுட்டு. ஆனால் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வண்டி காணாமல் அப்படியே அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது தெரியுது என்ன அப்படின்னா அது ஒரு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உயிர் தப்பிச்சிடுறாரு, ஒன்றும் ஆகறதில்லை. இருந்தாலும் இது ஒரு நகைச்சுவையாக பார்த்தாலும் கூட ஆனால் அவர் நின்றுட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஓரமாக நின்றுருக்காரு. ரோட்டில் இறங்கி கீழே நின்றுதா கூட பரவாயில்ல, ரோட்லேயே நின்றுருக்காரு. அதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விபத்தில் ஏற்படுத்தி விட்டுரும். அதில் டிராஃபிக் ரூல்ஸை நம்ம பார்த்திங்கன்னா ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணி நடந்தோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சி நடத்ததாக தருமபுரியிலேருந்து ரம்யா அறிமுகமாகிறாங்க. அவங்க ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க இருவர் திரைப்படத்திற்காக.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: వైకింగ్ బనియన్స్ అండ్ బ్రీఫ్స్
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால் முகத்தில் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. போயே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போயிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழலையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாகிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்க

0: கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா அம்மாவோட புத்திசாலித்தனத்தை? அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமா கிட்டே இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான், அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான், அப்பாக்கிட்ட விஷயத்த சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: ஒன்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்
5: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: நிறைவாக வாட்ஸ்அப் மூலமா அறிமுகமாகிறாரு. தருமபுரியில இருந்து அன்பரசு ஒரு பாடலும் கேட்டிருக்காரு. எந்திரன் 2.0 திரைப்படத்திற்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இது உங்களுக்காக அன்பரசு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: நிறைய பெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்புணல். மறுபடியும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவையில் சந்திக்கிறேன். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9:00. தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பு

0: செய்திகளில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள்.
3: திருநாவுக்கர் சுபெருமான் சமண சமயத்தை விட்டு சைவத்திற்கு வந்த காரணத்தால் அவருக்கு மிகப்பெரிய துன்பம் தரப்படுகிறது. அந்த துன்பத்திலிருந்து அவர் எப்படி மீள்வது? நிறைய துன்பங்கள். பல்லவ பேரரசு அவருக்கு அழைப்பு விடுக்கிறது. பல்லவ அரசன் திருநாவுக்கரசரை வருமாறு ஆணையிடுகிறான். திருநாவுக்கர் சுபெருமான் அந்த ஆணையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். உலகத்திலேயே முதல் மனித உரிமையை எதிர்த்து குரல் கொடுத்தவர் திருநாவுக்கரசு பெருமான் தான். மனித உரிமைக்காக குரல் கொடுத்தவர். எப்போது ஆளும் பல்லவ மன்னன் அழைக்கிறான், பல்லவ மன்னன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு போவதற்கு விருப்பமில்லை. உடனடியாக சொல்கிறார், அரசனின் ஆணை என்று அழைத்தவரிடம் சொல்கிறார், நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எவ்வளோ பெரிய கோட்பாடு பார்த்தீர்களா? இன்பமே என்னாலும் துன்பமில்லை. வாழ்க்கை என்பது இன்பம்தான், இனி துன்பம் இல்லை. நாம் யாருக்கும் குடியல்லோம், சிட்டிசன்ஷிப், நான் யாருக்கும் அடிமை அல்ல, யாரும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. மனித உரிமையின் உலகத்தில் முதல் முழக்கம் அப்பர் பெருமானின் முழக்கம்தான், மனித உரிமைக்கான முழக்கம். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். காளா, என் காலருகே வாடா, உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன் என்று பாரதி சொன்னானே அதன் முன்னோட்டம். நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடனையல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இன்பம்தான் இனி வாழ்க்கையில் என்னாலும் துன்பமில்லை. அடிமைப்பட்டு கிடந்த மக்கள், அவலப்பட்டு கிடந்த மக்கள், சோர்வுற்று கிடந்த மக்கள், சளிப்புற்று கிடந்த மக்கள், இவர்களையெல்லாம் நம்பிக்கையோடு நிற்கச் செய்கிற அந்த முழக்கம். காரிருளை விலக்கிக் கொண்டு காளை கதிரவன் வெளியே வருவதைப் போல இருளை விட்டு விலகி மருள் நீக்கியார் திருநாவுக்கரசு பெருமானாய் மாறியவுடன் மனித உரிமையின் முழக்கத்தை ஆன்மீகத்தின் தளத்தில் முழங்குகிறார்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

விழுந்த இடத்தில் முடிவதில்லை வாழ்க்கை, விழுந்த இடத்தில் முடிவதில்லை வாழ்க்கை, மீண்டும் எழுந்து நடப்பதில்தான் இருக்கிறது வெற்றி. மனதில் நம்பிக்கை, முயற்சியில் உறுதி இருந்தால் ஒவ்வொரு விடியலும் உனக்கான புதிய தொடக்கமே. இந்த நம்பிக்கையோட இன்றைய பொழுது உற்சாகத்தோடு ஆரம்பிக்கலாம். நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். ஒன்பது மணி 5 நிமிடத்தில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதலட்சுமி.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.

சில பிரிவுகள் கண்ணீரை தரும், சில பிரிவுகள் நினைவுகளை தரும், இன்னும் சில பிரிவுகள் தான் நம்மை நாமே புரிந்து கொள்ளும் புதிய பாதையை காட்டும். வாழ்க்கையில எல்லாமே நமக்கு பிடிச்சபடியே அமைஞ்சிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை அழகாக இருக்கும். ஆனா வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்றது நமக்கு புரிய வைப்பது சில நேரங்கள்ல அந்த பிரிவுகள் தான். அது புரியாமலே போயிடும். எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு நினைத்த ஒரு சிலர் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்து கூட போகலாம். தினமும் பார்த்த இடங்கள், பழகிய மனிதர்கள், மனதிற்கு நெருக்கமான உறவுகள் என எத்தனையோ விஷயங்கள் நம்ம விட்டு பிரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரிவு தரும் வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வழியோட நின்று விடாமல் அதை கடந்து மீண்டும் வாழ்க்கையை நோக்கி கற்றுக்கொள்வதில் தான் நம்முடைய மன வலிமை இருக்கிறது. அப்படியான வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு உணர்வை பற்றி தான் இன்னைக்கு நம்முடைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். பிரிவும் அதை கடப்பதும்.

0: பிரிவும் அதை கடப்பதும் இதை பற்றி தான் இன்றைக்கி வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். நேயர்களும் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்களை அழைத்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், பிரிவும் அதை கடப்பதும்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ் 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.

9:15 இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு வானலையில் வசந்தம், பிரிவும் அதை கடப்பதும் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.

0: பொதுவா பிரிவு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் சந்திக்கிற விஷயம் அப்படின்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒரு பிரிவை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த பிரிவை தாண்டி அதை எப்படி நம்ம கடந்து வரோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை நமக்கு பிடிச்ச இடம், இந்த மாதிரி நம்ம கூடவே ஒன்று இருந்த ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம கூடவே பயணிச்சது, திடீர்னு நம்ம அதை விட்டு தாண்டி போகணும் இல்லை நம்மளை விட்டு அது பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த நேரத்தில் நம்ம அந்த சுச்சுவேஷனை எப்படி கடந்து வரோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்றது அமையும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 043 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேயர்கள் 043 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைக்கலாம். இப்போ நம்ம கூட நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: அன்பிற்கினிய சகோதரிக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் மங்கபுரத்துல ராஜசேகரமா?
0: சொல்லுங்க ராஜசேகர ஐயா.
1: இந்த தலைப்புக்கு வந்து என்னாவது பொருள் நான் படுத்துக்கிறேன்னா நிலையில்லாத வாழ்வுதாமா. அதாவது உலகில் உண்டாகக்கூடிய உயிர்கள் எல்லாமே இறப்பு இருப்பு என்ற ரெண்டுக்கும் பொருந்துமா. இதுல வந்து என்ன ஒரு நியதினா பிறவி எடுத்து பயன் இருக்குது பாருங்க, அதுல கல்வி வேலை இந்த திருமணம் தெய்வ வழிபாடு பிள்ளை பேரு சொத்து பத்து சேர்க்கறது வாழ்க்கைய வந்து அனுபவிக்கிறது அது வந்து ஒரு விஷயமா. ஆனா உடலினுடைய வினை பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்ம அந்த இறப்பதற்கு முன்னாடி வந்து நற்பண்புகளை வளர்த்து ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அறச்செயலை செய்ய வேணுமா.
0: கண்டிப்பா.
1: எப்ப மேல் இன்னொரு முக்கியமான விஷயம், உயிரோடு இருந்த போது தாய் தந்தைகளை பேணி காப்பது மற்றவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வது போன்றவை புண்ணிய போகணும் நம்ம வந்து அடையுமா. கூடு விட்டு ஆவிதான் பிரிந்து போகுமே தவிர நம்மளுடைய வந்து நாம் செஞ்ச பலன் வந்து புண்ணியம் வந்து நம்மளை கூட வருமா, ஏழு பிறப்பு இருந்தாலும் தொடர்ந்து வருங்கிறது என்னோட கருத்தை பதிவு பண்றோம்.
0: நன்றிங்க ஐயா.
1: படிக்குமா?
0: சில பிரிவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சில பிரிவுகள் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும், சில பிரிவுகள் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனால் அந்த நினைவுகள் நம்ம மனசை விட்டு என்றைக்கும் நீங்காது. அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நினைவாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நினைவாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம ஆள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒவ்வொரு டைம் நம்ம நினைக்கும் போதும் அதிலிருந்து நம்ம புதுசாக என்ன கற்றுக்கிறோம் இல்லை அதன் மூலயமா நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அதிலிருந்து நம்ம என்ன இதுக்கு மேலே செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு நடக்கணும் அப்படின்றது தான் வாழ்க்கை. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: அறிவிப்பாளர் சீதலட்சுமி அவர்களுக்கு காலை வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகுட்டி தென்னை விவசாயி முருகன்.
0: சொல்லுங்க முருகன் ஐயா.
2: பிரிவும் அதை கடப்பதும், பிரிவு நம் வாழ்க்கையில பிறந்தா பிரிவுன்னு வந்து இருக்குதுமா, பிறப்புன்றது வந்து இறப்பு இருக்குது. ஆனா அதை கடக்கும் போது கடினம் கடப்பதுனாக்க நமக்கு அவன் செஞ்ச தர்மம் கூடவே வருமா. யாரு செஞ்சாலும் நம்ம அந்த செய்த தர்மம் வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் ஆனா கடைசி வரை தர்மம் வருமா, செஞ்ச தர்மம் வருமாமா. அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து யாருக்கு பிறகு தீங்கு செய்யக்கூடாதுமா, தீங்கு செஞ்சமா நமக்கு தீங்கு செய்யுமா ஒன்னொருத்தம் வருவாமா. ஆனா தீங்கு செய்யக்கூடாதுமா, நம்ம கூட பிறந்த தர்மம் தான் கடைசி வருவான்.
0: சரிங்க, நன்றிங்க ஐயா.
2: நன்றிமா.
0: நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு நபர் நம்மளை விட்டு போகும்போது நமக்கு அது எவ்வளோ வருத்தத்தை கொடுத்தாலும் அந்த சுச்சுவேஷனை அந்த நிலைமையை தாண்டி தான் நம்ம வரணும் இல்லைங்களா. அந்த நிலைமையை நம்ம எப்படி கடக்கிறோம், அதை எப்படி தாண்டி வரோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்ததான் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: அம்மா பிரிவு அப்படிங்கிறது இரண்டு வகைப்படும். ஒன்று சந்தோஷமான ஒரு பிரிவு, உதாரணத்துக்கு எனக்கு வேலை கிடைக்கணும், நான் நன்றாக படிக்கணும், நான் வந்து சமுதாயத்துல பெயர் வாங்கணும், அதற்காக இங்க இந்த சரௌண்டிங்ல அதற்கான வாய்ப்பு இருக்காது, நான் வெளியில போனாதான் நடக்கும் அப்படின்ட்டு பலர் பிரிந்து வேலைக்காக படிப்புக்காக போறாங்க. அது வந்து சந்தோஷமான பிரிவு. காரணம் நம்ம வாழ்க்கைய உயர்த்துவோம், அதற்காக தியாகம் செய்யறோம், அதற்காக தான் பிரியறோம் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வோட பண்றோம். இந்த பிரிவு லைஃப் லாங் நெருக்கத்தை உருவாக்குமா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரெண்டாவது பிரிவு கசப்பான பிரிவு, அது மனிதருக்கு சோகத்தை தரும். உதாரணத்துக்கு சண்டை போட்டுட்டு பிரிவாங்க, பிரிஞ்சவங்க அந்த ஐயோ இவங்க பிரிஞ்சுட்டோமேன்னு கஷ்டப்படுவாங்க.

0: கொஞ்ச நாள் வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரிவு வந்து ஒன்னும் சேரலாம், ஏன் ஈவன் சேராம கூட போகலாம். அப்போ அந்த வகையான பிரிவை நம்மளுடைய செயல்பாடுகள் தடுக்க முடியுமா? அவங்க கூட பிரியமா நடத்தணும், கோபப்படுத்த வார்த்தைகளை விடக்கூடாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய நண்பர்கள் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சிறப்பாக நடந்துப்பேன். அந்த பிரிவு உண்டாக்காதவாறு நம்ம செயல்கள் இருந்ததுன்னா, இந்த சோகமான பிரிவுகள் அப்படிங்கிறது செயற்கையாக நாமளே உருவாக்கிக்கிறது, அது செயல்பாடுகளை திருப்பி கொண்டா அந்த பிரிவு வராம இருக்குமா இல்லையா?
1: ரொம்ப அழகா
0: சொன்னீங்க. அதனால எப்படி நம்ம உறவுகளை அணுகிறோமோ அதை பொறுத்துதான் அந்த பிரிவு, அதனுடைய அந்த வருத்தம், அந்த சந்தோஷம் அப்படிங்கறது அமையுது. அது நம்ம கையில தான் இருக்கு.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
0: நன்றி மேம்.
1: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: தகடூர் அன்பளை இனிய காலை வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: ஐயமுதூர் கலைச்செல்விங்கம்மா.
1: சொல்லுங்க கலைச்செல்விமா, பிரிவும் அதை கடப்பதும்மா
2: எல்லோருடைய வாழ்க்கையிலயும் பிரிவுன்றது கண்டிப்பா வருங்கம்மா. அது பெண்ணாய் பிறந்தால் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு போய் நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்தா நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு போகணுமா ஆகணும். அதனால அந்த வேதனைகள்லாம் சொல்லவே முடியாதுங்கம்மா, அளவிட விட முடியாத வேதனையா இருக்கும். ஆனா அங்க போயிட்டு நமக்கு ஒரு சொந்தம், கணவர், குழந்தைகள், நம்ம மாமியார் மாமனார் அப்படி அந்த சொந்தத்துல நம்ம போய் சேரும்பொழுது அது ஒரு மகிழ்ச்சி தாங்கம்மா கொடுக்கும். பிரிவுன்றது எல்லோருக்கும் உண்டானதுதாங்கம்மா, அது எல்லோருடைய வாழ்க்கையிலயும் ஏற்படக்கூடியதுதான். அப்புறம் நம்ம இறந்துட்டு போகும் பொழுது நம்ம ஒரு நல்ல பெயரோட போகணுங்கம்மா. இது ஒரு நல்ல மனிதர் போயிட்டார் அப்படின்ற ஒரு நல்ல பெயரோட தாங்கம்மா நம்ம போறோம் போகும் பொழுதும். அதனால நல்லவைகளை செஞ்சு நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்கம்மா.
1: நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இனிப்பு இணைந்தது நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சொல்லுங்க சாந்திமா.
3: அதாவது பெண்ணை குடுத்து நம்ம கஷ்டப்படுறோம், அந்த பாசத்தை அனுபவிக்க முடியாத அந்த பிரிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே பேரம் பேத்தி பிறந்தாக்கா அந்த சந்தோஷம் கூடி வருங்க. அதிலே போக பணம் கொடுத்து நம்ம சங்கடத்தை வாங்கிக்கிறோம், அதாவது பாசத்தோடு தான் இணைய போறோம். இதுதாங்க எங்க கருத்து.
1: சரிங்கம்மா, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தற்காலிக பிரிவுனா இப்ப நம்ம விட்டு விலகும் போது டாட்டா காட்டுவோம், அந்த கைய வந்து வலது கைய அசைச்சு காட்டுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த உன்னுடைய விழித்திரையில இருந்து என்ன இப்ப அழிச்சிரு, என்னுடைய நினைவுகளை இதயத்துல வச்சிரு, மீண்டும் சந்திக்கும் போது விழித்திரை மூலமா சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துக்காகத்தான் டாட்டா காட்டுறது.
1: சரிங்க.
4: அதனால அந்த பிரிவு வந்து இப்ப நிரந்தர பிரிவுங்கும் போது அது கடக்கும் போது கடந்து ஆகணும். ஏன்னா பிரிவு இல்லாம நம்ம தனியா பிறந்தா தனியா போக போறோம், அது பிரிவுங்கிறது தவிர்க்க முடியாத
1: ஒண்ணுதான்,
4: அதை கடந்துதான் ஆகணும்.
1: கண்டிப்பா
4: தற்காலிக பிரிவுனா மீண்டும் சேர்ந்துக்கலாங்கிற தைரியத்தோட இருக்கலாம்.
1: சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றி. கை அசைப்பதற்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி உங்களோட கருத்துக்களை பதிவிட்டீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயம் கொளமாட்டப்பட்டிமா.
1: சொல்லுங்க ஐயா.
5: பிரிவு என்பது இயற்கையானது, அது கண்டிப்பா எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கும். அது காலப்போக்கள் காலம்தான் அந்த பிரிவின் தொழிலத்தை ஆற்ற முடியும். நாமளே நாமளே காலப்போக்கில் மறந்து மறக்க வேண்டியதுதான்.
1: எல்லா பிரிவையும் எல்லா கஷ்டத்தையும் வந்து காலம் கண்டிப்பா ஆத்தும் இல்லைங்களா? சரிங்க ஐயா, நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
1: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா.
1: வணக்கம்.
5: குறும்பிலிருந்து சத்தார் பேசுறேன்மா.
1: சொல்லுங்க ஐயா.
5: பிரிவுங்கிறது அதாவது எனக்கு ஒரு 8 வயசுக்கு முன்ன எங்க அப்பா
1: இறந்துட்டாருங்க.
5: அதுல வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பாதிச்சுங்க. அவர் இல்லாத போது அவருடைய நினைவுகள்லாம் வந்து போயிட்டு இம்மெல்லாம் இருந்தாரு போயிட்டாருன்ட்டு ரொம்ப ஃபீல்
1: பண்ணுங்கயா.
5: ரீசனா அப்பா அம்மா வந்து இப்ப ஒரு 5 வருஷம் முன்ன இறந்துட்டாங்க. அப்பா இருந்து கூட எனக்கு அவ்வளவா ஃபீலிங் வந்தீங்க, ஆனா அம்மா இறந்தது என்னால தாங்க முடியல. ஆனா அவங்க செஞ்ச காலமைகள்லாம் வந்து நம்மளுக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்க நினைவுகள்லாம் வந்து என்னால மறக்கவே முடியலீங்க.
1: சரிங்க.
5: இன்னை வரைக்கும் நம்ம நல்லா வாழும்போது அவங்க இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. நாளடியில சின்ன நவனங்கள்லாம் மறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுதுங்க.
1: சரிங்க,
5: நினைவுகள்லாம் மறக்கணும்.
1: நன்றிங்க ஐயா. பிரிவு அப்படின்றது கண்டிப்பா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போவாங்க, நம்மளும் ஒரு நாள்

0: இங்கேருந்து போகக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஆனால் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் கூட அவங்க நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களோட அழகான நினைவுகள் நம்ம கூட நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த பாதையில் அதை கடந்து போகிறது அப்படின்றது தான் நல்ல விஷயம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் மட்டவணி பஞ்சாயத்து தாசனம்பட்டியிலிருந்து சித்தன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: வாழ்க்கையிலே பிரிவு ரொம்ப மோசமானதுங்க. ஒரு நண்பர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு அவங்க பிரிஞ்சு போறது மனசுக்கு ஒரு ரொம்ப கஷ்டங்க. அதே போல கஷ்டம் வாழ்க்கையில எதுவுமே எந்த காரியமே இல்ல. வாய்ப்பு ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னைக்கு வானலையில் வசந்தம், பிரிவும் அதை கடப்பதும் இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மஹால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று
2: அமெரிக்காவின்
4: மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். ஒன்பது மணி 35 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். போனிக்ஸ் சவுண்ட் பிராக்டிசஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸ்போக்கன் ட்ரைனிங், 100% ரிசல்ட் இன் பப்ளிக் எக்ஸாம், டங் ட்விஸ்டர். எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர்.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். போனிக்ஸ் சவுண்ட் பிராக்டிசஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸ்போக்கன் ட்ரைனிங், 100% ரிசல்ட் இன் பப்ளிக் எக்ஸாம், டங் ட்விஸ்டர். எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.
1: இன்னைக்கு வானலையில் வசந்தம், பிரிவும் அதை கடப்பதும் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையோட அழகும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட இன்னும் வலிமையான இன்னொரு ஒரு உறவு நமக்கு கிடைக்கலாம், இல்லை இன்னொரு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டு நம்ம கடந்து போகணும். பிரிவோட வழியை உணர்வது தவறு கிடையாது. அழணும்னு தோணுச்சுன்னா அழுந்துடலாம், இல்லை மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட பேசலாம், இல்லை நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒழிக்க விட்டு அதை கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பவும் முயற்சி செய்யலாம். முக்கியமாக ஒருத்தரோட பிரிவுக்காக நம்மளோட சுயமரியாதையையும் நம்மளோட கனவுகளையும் நம்மளோட மகிழ்ச்சியையும் இழந்துவிடக்கூடாது. பிரிவு அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான், அது நம்மளோட வாழ்க்கை முழுவதும் கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரிவை கடந்து தான் வந்திருப்போம். அந்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கலாம். அந்த பாடத்தை நினைத்து பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் முன்பை விட வலிமையானவராக மாறியிருப்பீங்க. இந்த மாதிரியான உங்களோட அனுபவங்களை நீங்கள் பண்பலையில் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0343 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த எண்களையும் மற்ற நேர்கள் 0343 42 24 40 31, மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், பிரிவும் அதை கடப்பதும். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
2: காரியமங்கலம் வட்டம் எங்கச்சோடி பீமராஜ்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: பிரிவுகள், அதாவது எங்க நேர் பண்பலையிலேயே வந்து பிரிவுகள் ரெண்டாவது. இப்ப எங்க குரூப்ல வந்து 291 பேர் இருக்காருங்க. நாங்கெல்லாம் ஒன்னா இருக்க, நாங்க மேயர் சங்க கூட்டத்தை போட்டு அழகா நாங்க விசேஷமா கொண்டாடுனாங்க. அதே போல ஒரு குடும்பம் இருந்தாக்கல அதுல பிரிவு வரும். நாலு பேர் அனந்தான், நாலு பேரும் பிரிஞ்சு போறது ஒரு பிரிவா தான் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் இருந்தாங்க, பெண்களும் வந்து ஒரு நம்ம வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும் அது வந்து ஒரு பிரிவா போற மாதிரி தான் இருக்கும். வாய்ப்பு கொடுத்து நன்றி.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நான் சேலம் மாவட்டம் புள்ளப்ப நாச்சனோட கணேசன் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க கணேசன் ஐயா.
3: அம்மா பிரிவு, நான் வந்து ஒரு மாற்று திருநாளிங்கம்மா. நல்ல நிலைமையில இருக்கும்போது நான் அதை என்னால சொல்லக்கூடாது, நல்ல உதவிகள் செஞ்சு நான் என்னால பயன்பட்டவங்கள இருக்கிறாங்க. இன்னைக்கு உறவுக்காரங்களோ சுத்தமா சுற்று விட்டாரங்களோ என்னை வந்து புறக்கணிக்கிறாங்கம்மா. இன்னைக்கு எனக்கு பொழுது தூக்கமா நான் யாரும் இல்லை, எங்க பொண்ணு நாலு பொண்ணு எல்லாம் திருமணம் கொடுத்து நான் தனிமையில இருக்கிறேங்கம்மா.
1: அதனால
3: எனக்கு வந்து பிரிவுங்கிறது தாங்க முடியாததா இருக்குதுங்கம்மா.
1: இல்லைங்கய்யா, இந்த மாதிரியான நேரங்களில் உங்கள் மகள்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு பாருங்கள், இல்லை உங்கள் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், உங்களோட நண்பர்கள் இந்த மாதிரி யார்ட்டையாவது பேசும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பிரிவு இந்த வழி அப்படின்றது உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்க ஐயா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
4: நான் ஈரோடு சூரமுடிவாளத்துல இருந்து இளங்கோ பேசுறேமா.
1: சொல்லுங்க இளங்கோயா.
4: அதாவது பிரிவுகள் வரும்போதுமா உறவுகள் வளப்படுமா? ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக சின்ன பிரிவுகள் வந்துடும். அந்த பிரிவுகள் இருப்ப நம்ம எப்படி சேரலான்னு ஒரு ஏக்கம் இருக்குமா?
1: கண்டிப்பா.
4: அது எதனால

0: நம்ம யார்த்த பண்ணிட்டோம், நாம் பண்ணிட்டோமா, அவங்க உண்டுமா, எடா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி பேசணும், இப்படி பேசாம இருந்திருக்கலாமே, இப்படிலாம் பல எண்ணங்கள் தோணும். அதுக்குண்டான முயற்சியில அவங்களோ இல்ல வேற யாராவது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உறவுகளை சண்டை வந்தா சேர்த்ததுக்கு ஒரு ஒரு சிலர் இருப்பாங்க, அது எப்படியா சேர்த்துப்பா, சமாதானப்படுத்தின்னுப்பாப்பா, அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சில உறவுகள் அவன் பிரிஞ்சா பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும், அவங்க அப்படியே இருக்கணும்னு
1: நினைப்பாங்க.
0: ஆனா நம்ம அந்த உறுத்திக்கிட்டே இருக்கோம், நம்ம செஞ்ச தப்பு உண்மையில. நானும் என் நண்பர்கள் நானும் ஒருத்தர் கொஞ்ச நாள் பேசாம இருந்தோம், இருந்தப்பல அவரு இருந்துட்டாரு. ஆனா அவரு கூப்பிட்டு நான் பேசினேன், அதாவது அப்ப பேசும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்களா, நாம ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணிட்டோம், யாரோ ஒருத்தர் நம்ம பேசணும் இல்ல
1: கண்டிப்பா
0: அப்படியே நாங்க பேசினேன். அது மாதிரி இப்ப ஒரு சில விஷயம் வயசான பிறகு அது எண்ணங்கள் தோணுதுமா, பிரிவுகள் இருக்க கூடாது, பிரிவுகள் இருந்தா நமக்கு வந்து பாதிப்பு வருது, நம்ம இருக்க போறது இந்த எவ்வளவு காலம், அந்த கொஞ்ச காலம் எல்லாத்துலயும் நல்லா இருக்கலாமே, பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு. இந்த பிரிவுகள் நேரத்துல இருந்தா நமக்கு ஆறுதல் சில குடிக்கிட்டு பேசணும். இந்த பிரிவுகள் இருந்தது தூண்டுகோலா இருக்கா மாதிரி அவங்ககிட்ட பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.
1: சரிங்க ஐயா, பிரிவுகளுக்கு நடுவுல விட்டு கொடுப்பது அப்படின்றதும் ரொம்ப அழகான ஒண்ணு அப்படின்றதுதான் நீங்க சொன்னதுல இருந்து புரியுது. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் தர்மபுரி குடும்ப சந்தர்கள் முனிப்பன் பேசுறேன். வானொலி உறவுகளுக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு. பிரிவு என்பதை வந்து ஞாபகப்படுத்திட்டீங்க. நிறைய வானொலி உறவுகளை எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, அது அவங்க நினைக்கும் போது மன வருத்தமா இருக்கு. ஒருத்தர் கூட சந்திப்போம், அப்படி சந்திக்கின்ற போது இந்த நிகழ்ச்சியில் வாயிலா அவரை சந்திப்ப வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மனதார அவங்களோட மனநிறைவோடு அவருடைய அவருடைய இரவு சேர்ந்தார். அவர் நல்ல மாதிரி அவங்க வந்து மீண்டும் அதை போட்டு சந்திப்பு இருக்கும்போது மனசுக்கு ஒரு கவனமா இருக்குமா, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பை பரிமாறுங்க.
1: சரிங்க.
2: பரிமாறும் போது அப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்படும் போது மனதுக்கு ஒரு வருத்தமா தான் இருக்கு. இதுதான் நல்ல தலைமை கொண்டு ரொம்ப சந்தோஷமா.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம். நான் மாவட்டம் பருதேரி நலம் நலமணி ஆவல்.
1: சொல்லுங்க ஐயா, நலமா இருக்கும். நீங்க
3: அறிமான கலப்புமா இருக்கு. ஒரு வாழ்த்துக்கள். மனித வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 வரைக்கும் வாழ்றோம்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணம், நாம பிரிஞ்சு வாழ்ந்து என்னத்த சாதிக்க போறோம். எல்லோரும் ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக சந்திப்போம், நல்ல மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
4: நான் பாலவோடு பக்கம் வாழை தோட்ட சினிமாதிரி பேசுறேன்ப்பா. ஒரு குடும்பம்னு இருந்தா பிரிவில் வருமா? அந்த குடும்பம்ல என்ன ஒரு கூட்டு குடும்பம்னாலே பிரிவில் வரும். அதே பிரிவா எடுத்துக்கூடாது, கூட்டு கொடுத்து நட்பா இருந்தீங்கன்னா உண்மையிலே அது நல்லா ஒரு குடும்பமா இருக்கலாமா.
1: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
4: நன்றி, நன்றிமா.
1: பிரிவு அப்படின்றது எல்லா உறவுகளுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை எப்படி நம்ம கடந்து வரோம் அப்படின்றத பொறுத்தது தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா, இது என்னோட அனுபவமாக கூட எடுத்துக்கலாம், கல்லூரிக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளியில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வெளியில் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. எப்பயும் அம்மா அப்பா, தன் கூட பிறந்தவங்க, தன்னோட சொந்த பந்தம், இந்த மாதிரி ஒரே இடத்துல வீட்டில் இருந்து படித்தவங்க தனியாக படிக்க போகும்போது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுகையோடு தான் அங்கே போய் இருக்குவாங்க. ஆனால் அந்த ஒரு பிரிவு நமக்கு வந்து இன்னும் நிறைய தோழிகளை கொடுக்கும், புதிய உறவுகளை கொடுக்கும். நம்ம போயிருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம படிக்கிறதுக்கு போயிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நமக்கு நிறைய புதிய உறவுகளை கொடுக்கும். அந்த உறவுகள் மூலயமா தான் நம்ம இந்த பிரிவோட வழியை கொஞ்சம் கொஞ்சமாக மறப்போம், அதுக்கப்புறம் அது நமக்கு பழகிடும். இந்த மாதிரி நம்மளோட பிரிவை எப்படி நம்ம கடந்து வந்தோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வானொலியில் வசந்தம், பிரிவும் அதை கடப்பதும். ஒன்பது 9:45, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: த
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர்

0: காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 கேஜி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:53 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு பிரிவும் அதை கடப்பதும் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம கூட இனிப்பில் ஒரு நேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வந்து பழனிசையில் பேசுகிறோம்.
3: சொல்லுங்க ஐயா.
4: நன்றி.
3: அந்த விழா முடிஞ்சு அவங்க கிளம்பி போயிட்டு போகும்போது இருக்கக்கூடிய அந்த வழி அப்படின்றது, திரும்ப இன்னொரு திருவிழா இல்ல இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்கள சந்திச்சு நம்ம இதே போல கலகலப்பா இருப்போம் அப்படின்னு நம்ம மனசு தேர்த்துக்கிட்டு அந்த பிரிவை கடந்து வரோம் இல்லைங்களா? அதை தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் ரங்காபுரத்துல இருந்து கனகா பேசுறோமா?
3: கனகாமா, வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிட்டு என்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க.
5: சந்தோஷம்.
3: சொல்லுங்க.
5: எங்க வீட்டுக்காரதான் பிரிவு. நாங்க விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 31 ஆச்சு. அருமையா வச்சிருக்காங்க. இன்னமும் அந்த துயரத்துல இருந்து நேரலமா.
3: ஆனா அவர் கொடுத்த அந்த நினைவுகள், அந்த அழகான தருணங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு
5: நம்ம அழகா வச்சிருந்தாங்கம்மா. நல்லா இருந்தாங்கம்மா.
3: சரிங்கம்மா.
5: கிட்னி ப்ராப்ளம் வந்து பிரிவாயிடுச்சு. 31
3: சரிங்கம்மா. வருத்தங்கள்மா. ஆனா வந்து கண்டிப்பா அவர் வந்து உங்க கூட இருந்த அந்த காலங்கள்ல நிறைய அழகான நினைவுகள், நிறைய வாழ்க்கை பாடம் எல்லாம் கத்து கொடுத்துருப்பாரு இல்லைங்களா? அது எல்லாமே
5: போயிட்டு சொல்லக்கூடாது. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசை வச்சு கூடாது. எங்கேயுமே ஒரு காய எதெல்லாம் இருந்தா கூட நீங்க குடிங்க வரக்கூடாது. வீட்டுக்கு ஒருத்தர் ஆயிடுச்சு சம்பாதிக்க கூடாது.
3: இந்த மாதிரியான விஷயங்கள்
5: இருக்கணும்னு எனக்கு பாடம்
3: கண்டிப்பா. அந்த பாடங்கள் எல்லாம் நீங்க செய்யும் போது அவரும் உங்க கூடவே இருந்து உங்களை துணை நடத்திட்டு இருப்பாருமா? கண்டிப்பா உங்களை விட்டு அவர் பிரிஞ்சு போல. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிமா.
5: ரொம்ப சந்தோஷமா.
3: அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா, பிரிவும் அதை கடப்பதும் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 99-86-81-10-25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 99-86-65-20-25 இந்த எண்கள் அழைக்கலாம். இப்போ நேர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
6: வாழ்க்கைமா.
3: நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: கடைப்பு என்னன்னு தெரியாது, நான் இப்பதான் ஆன் பண்ணுங்க. கடைக்கு போட்டு
1: பிரிவும் அதை கடப்பதும் இந்த தலைப்புல தாங்க ஐயா பேசிட்டு இருக்கோம்.
0: அது வந்து எப்பயுமே நேர்வழியில போனா நல்லா இருக்கலாம்.
1: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
2: செம்மண்ட பத்தி கான்ஃபியூஷனா இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: பிரிவும் கடப்பதும் நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய நேரங்க தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில என்னுடைய கருத்தை நான் பதிவு
1: பண்றேன்.
2: இப்ப கடந்த 3 மாதத்துக்கு முன்னால எங்க அம்மா வந்து சாமி கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க. அவங்க அந்த நினைவு வந்து இன்னுமே எங்களால மறக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த ஒரு காலையில ஒரு 9 மணின்னா வந்து காலையில வந்து டிஃபன் மெதுவா வந்து நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க நின்று டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வயசானவங்க தான், ஆனாலும் வந்து அந்த அந்த எங்க கிட்ட பழகிறதுதான் வந்து இன்னும் அந்த நினைவுகள் வந்து இன்னும் மறக்க முடியல.
1: எங்க
2: பிள்ளைங்க எங்க அவங்களுடைய பேச்சுங்க வந்து இன்னும் அழுதுகிட்டுதான் இருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில எந்த இடத்துக்கு போனாலும் வந்து அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த நினைவு வந்து
1: கண்டிப்பாங்க ஐயா. அந்த பாதிப்பு அந்த நினைவு அப்படின்றது நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக அதே இடத்துல நம்ம தேங்கி நிக்காம அவங்க சொல்லி கொடுத்த பாதையில அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடவே நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். நன்றிங்க ஐயா இணைப்புல இணைந்ததற்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் நிஷாமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேங்க.
1: சொல்லுங்கம்மா.
3: அம்மா இறந்துட்டாங்க.
1: ஏன்னா
3: எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுங்க. சரி, எங்க அண்ணன் வந்து எனக்கு தாயாக மாறி என்ன பாத்துக்கிட்டாருங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவும் மறந்துட்டேங்க. அதே போலங்க, நான் சென்னையில இருந்து இங்க வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. இங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் போல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, இருக்கவே முடியலைங்க. அப்புறம் அந்த பண்பலை கொஞ்சம் கொஞ்சம் நான் கேட்டு நான் அந்த சென்னை கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேங்க.
1: சரிங்கம்மா, நமக்கு வந்து ஒரு பிரிவு நமக்கு இருந்தா கூட உங்களுக்கு அதை விட பலப்படுத்தக்கூடிய ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? உங்க அண்ணன் அப்படின்ற வந்து அண்ணாவா இருந்து அம்மாவா மாறி ஒரு புதிய உறவா அந்த இடத்துல கொடுத்துருக்காரு இல்லைங்களா? கண்டிப்பா. சரிங்கம்மா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றிங்க.

0: இன்றைக்கி நம்ம பேசினது பார்த்தீங்கன்னா பிரிவை பற்றி தான் பேசணும். ஆனால் பிரிவு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன, வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரமாக நம்மோட இருக்காது, ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் நமக்குள்ள ஏதோ ஒன்று விட்டு சென்றுட்டு தான் இருக்குது. பிரிந்தவர்கள் நினைவாக இருக்கலாம், பிரிந்த பாதைகள் கதையாக இருக்கலாம், ஆனால் நம் வாழ்க்கை மட்டும் புதிய வசந்தத்தை நோக்கி தொடரட்டும். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதில் தவறில்லை, ஆனால் அந்த நினைவுகளிலேயே நம் நிகழ்காலத்தை தொலைந்து விட வேண்டாம். நம்மை விட்டு பிரிந்தவர்களுக்கு நன்றியோடு விடை கொடுக்க வேண்டிய நேரத்தில் விடை கொடுப்போம். நம்முடன் இருப்பவர்களின் அன்பை மதிப்போம். அதைவிட முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையையும் நம்மையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கலாம். ஒவ்வொரு இரவுக்கு பின்னாலும் ஒரு விடியல் இருக்கிறது. அதுபோலவே ஒவ்வொரு வழிக்கு பின்னாலும் நம்மை வலிமையாக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் யாரையாவது பிரிஞ்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன விஷயம், உங்கள் வாழ்க்கையின் அழகை ஒரு பிரிவு தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் பயணம் இன்னும் தொடர்கிறது, அதில் அழகான தருணங்களும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய எண்ணங்களோடு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம், பிரிவும் அதை கடப்பதும் இந்த தலைப்புல தான் நம்ம பேசணும்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டர்கள், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: இந்த நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக வருகிறது. எனக்கு வருகிற கோபத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது என்று தெரியவில்லை. எனக்கு வருகிற கோபத்திற்கு யாரையாவது ஆசை தீர அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. கோபத்தோடு பேசிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. நான் கன்னத்தை அவரிடம் காட்டினேன். புகழ்மதி, என்னை அடிப்பதன் மூலம் உங்களின் கோபம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் என்னை அடித்து விடுங்கள் என்று கூறினேன். உங்களை அடித்தால் மட்டும் தீர்ந்து விடுமா? கோபம் உங்கள் மீது இல்லையே. அப்படி ஒவ்வொருவர் மீதும் கோபம் வரும்போதெல்லாம் அவர்களை அடிக்கத் தொடங்கினால் என் நிலை என்ன ஆவது? கோபத்தை அடக்கி வைக்க அல்லது கோபமே வராமல் தடுக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்றார் நண்பர் புகழ்மதி. நம்மில் பலருக்கு கோபம் வருவது பெருமையாக இருக்கிறது. என்னிடம் வைத்து கொள்ளாதே, நான் பெரிய கோபக்காரன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள் சிலர். சிலருக்கு கோபம் வருவதனாலேயே அவரை பலர் வெறுக்கவும் செய்வார்கள். ஐயையோ, அவர் பெரிய கோபக்காரராச்சே, அவருக்கு எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேல் கோபம் வருமே, அவரிடம் எதையும் சொல்லி சமாதானப்படுத்த முடியாதே என அவரிடம் நெருங்கவே அஞ்சுவார்கள். இன்னும் சிலர் தனக்கு காரணம் தெரியாமலேயே அடிக்கடி கோபம் வருகிறது, இதனால் என் நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே இரக்கப்பட்டு கொள்வர். மனிதர்களுக்கு இருக்கிற குணங்களிலேயே மிக கொடுமையான குணம் கோபம். சினமண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்று கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார் திருவள்ளுவரும். கோபம் என்பது யார் மீது கொள்கிறோமோ அவர்களை அழித்துவிடும். அதைவிட யாருக்கு கோபம் வருகிறதோ அவரையும் சேர்த்து அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர். கோபம் அடிக்கடி வருகிறதா? கோபம் வராமல் தடுக்க வழி இருக்கிறதா? ஒரு குருவிடம் அவரின் சிஷ்யன் திடீரென போய் நின்றான். குரு அவனை பார்த்தார். குருவே, இப்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. வந்தால் உடனே போக மாட்டேன் என்கிறது. என் மனத்தையும் உடம்பையும் பாடாய் படுத்தி விட்டுத்தான் போகிறது. எனக்கு ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்டார். குரு ஒன்றும் பேசவில்லை. சிஷ்யனின் கண்களையே கூர்ந்து பார்க்க தொடங்கினார். குரு பார்க்க பார்க்க சிஷ்யனின் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டத் தொடங்கியது. ஒருவிதமான பரபரப்பு அவனது மனமெல்லாம் பற்றி கொண்டது. குரு பார்வையை நிறுத்திவிட்டு சிரித்து கொண்டே பேசத் தொடங்கினார். சீடனே, இப்போது உன் கண்களின் வழியே ஊடுருவி உன் உடம்பு மனம் முழுவதையும் அலசி பார்த்தேன். உன்னிடத்தில் கோபம் என்பதே இல்லையே. குருவே, அது எப்போதும் என்னிடத்தில் இருப்பதில்லை. எப்போதாவது தான் வரும். வந்தவுடன் கொஞ்ச நேரம் இருக்கிறது, பிறகு போய்விடுகிறது. ஆனால் பாடாய் படுத்திவிட்டுத்தான் செல்கிறது என்றான் சீடன். மகனே, கோபம் என்பது உன்னிடத்தில் இப்போது இல்லை என்றால் எப்போதும் அது உன்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் குணம் இல்லை. அப்படியானால் நீ பிறக்கும் போது அது உன்னிடத்தில் இல்லை, நீ இறக்கும் போதும் அது உன்னிடத்தில் இருக்கப் போவதில்லை. அப்படி

0: ஆனால் வேறு எங்கோதான் கோளாறு இருக்கிறது. எப்போதும் உன்னிடம் இல்லாத குணம் பற்றி ஏன் வருந்துகிறாய்? தொடர்ந்து தியானம் செய், கோபம் வரவே வராது என்றார் குரு. இல்லாத குணம் பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் என்ன பயன்? கோபமே வராத குணம் பெறுவோம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சிம்புடியும் சிலருக்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையும் நேர்களை கேட்டிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
0: செய்கின்ற சின்ன சின்ன குறும்புத்தனங்கள், அந்த பிழைகள் கூட அழகாகத்தான் இருக்கும். குழந்தையாக இருக்கின்ற போது பிழை செய்யாத மனிதர் எவரும் இல்லை. செய்த தவறிலிருந்து பாடம் கற்று அதை திருத்தி வாழ்பவரே மெய்யான முதிர்ச்சி அடைகிறார். வெற்றி நமக்கு நம்பிக்கையை தரும், ஆனால் வீழ்ச்சியே நம்மை முழு மனிதராக்கும். நேற்றைய தவறு இன்றைய ஆசான், நாளைய வெற்றிக்கு அதுவே அடித்தளம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0443 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: வணக்கம், நான் தருமபுரி ஒட்டப்பட்டியிலிருந்து கார்த்திக் பேசுகிறேன். படம் தளபதி, பாடல் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. நன்றி.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களூர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டுவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நீங்கள் கிடுவீர்கள் சீல் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 என்கிற வாட்ஸ்அப் பின்னிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வைங்கள். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: தருமபுரி பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் கோணிங்கள்ளி ஊராட்சி முருகானந்தபுரம் கிராமத்திலிருந்து சக்தியில் பேசுறேங்க. எனக்கு பிடித்த திரைப்படம் காதல தினம் என்ற திரைப்படத்திலிருந்து ஓ மரியா மரியா.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு, சேலம்.
2: சந்த தமிழாசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: வணக்கம், நீதாபாலா.

எனக்கு மின்னலே படத்திலிருந்து வசீகரா என் நெஞ்சினிக்கு உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுரங்கா என்ற பாடல் மிகவும் பிடிக்கும். ஒளிபரப்புங்கள். மிக்க நன்றி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
2: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நீங்கள் கடவு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0043 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சி நடத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் பன்னகர் வட்டம் தலப்பம்பாடி கிராமத்தில் கோவலி கொம்பிலிருந்து பூகதி பேசுகிறேன். சின்ன கவுண்டர் படத்திலிருந்து முத்துமணி மாலை நினைத்து தொட்டு தொட்டுத்தான்

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: 10:38 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
6: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். எர்னலிலிருந்து அருணா. எனக்கு பிடித்த பாடல் கரை வந்த பிறகே, 96 படத்திலிருந்து. நன்றி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

10:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.

ஐயா வணக்கம், நாங்கள் காரிமங்கலம் வட்டம் செட்டிப்பட்டியிலிருந்து பிரத்திகா. எனக்கு பிடித்த பாடல் ரம்மி படத்திலிருந்து கூட மேலே கூட வச்சு பாடல் வேண்டும்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: ரீங்காரமிடம் ரிதம்ஸ் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை ஏற்று ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கடவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கப்படும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: ஏற்காட்டிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் வந்து யஜமான் படத்துலேருந்து ஆலப்போல் வேலைப்போல், அந்த பாடல் போடுங்க.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கிய மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. நன்றி நேர்களே, போய் வரவா.

நம்முடைய திறமையின் மூலமாக, மொழி அறிவின் மூலமாக, நாம் கற்றதிலிருந்து படித்ததிலிருந்து நாம் ஏற்படுகிற தூண்டுதல்களிலிருந்து அந்த கவிதை வந்து உருவாகும். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா. விஜய் பேசுறேன்.

தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும்.

வணக்கம் நேர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில செட்டிநாடு ஸ்டைல் வத்தக்கொழும்பு எப்படி செய்யறதுன்னு கேட்டுலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 15, பூண்டு 10, கத்திரிக்காய் 2, ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளிய வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா செய்யணும், அதுதான் செட்டிநாடு மசாலா. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த செட்டிநாடு மசாலாவை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். முதல்ல மிளகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையுமே லேசா வறுத்து அரைச்சு வச்சுக்கணும். இதுக்கு அப்புறமா ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி அதுல கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்

0: தூள் தனியத்தூளை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க ஊற வச்சிருக்க புளிக்கரைசலை எடுத்து ஊத்திக்கோங்க. புளி நல்லா கொதிச்சு வரும்போது அரைச்சு வச்சிருக்க செட்டிநாடு மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க.
1: அவ்வளவுதாங்க, ரொம்பவே சுவையான செட்டிநாடு ஸ்டைல் வத்த குழம்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு.

சூடான சாதத்துல சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இதை சமைக்கும் போது நல்ல எண்ணெயில சமைச்சீங்கன்னா சுவையும் மனமும் ரொம்பவே அருமையா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா நீங்க அடிக்கடிக்கு செய்வீங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:05. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
5: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது சக்தி உலா.

0: இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம்.
1: காவிரி தந்த வளம் காற்றோடு கலந்து வீசும் அழகிய மண் கதிராமங்கலம்.
0: பச்சை பட்டாடை போர்த்திய வயல்வெளிகள் கண்களுக்கு விருந்தாக.
1: வரப்போரும் வீசும் தென்றல் மனதுக்கு இனிமையான இசையாக.
0: நீர்நிலைகளில் தவழும் அலைகள் இயற்கையின் கவிதையாக திகழ்கின்றன.
1: கோயில் மணியோசை காற்றில் கலக்க இறைவியை நாடி வரும் பக்தர்களின் பக்தி பயணம் இந்த மண்ணுக்கு மேலும் ஆன்மீக அழகை சேர்க்கிறது.
0: இவ்வழகிய கதிராமங்கலத்தில் எழிலாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள் ஸ்ரீ வனதுர்க்கா பரமேஸ்வரி.

0: இத்திருத்தலம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது. இக்கோயில் எதிரில் தாமரை தடாக தீர்த்தமானது அமைந்துள்ளது. அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் அற்புதமாக காட்சியளிக்கின்றது.
1: கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சண்டகண்டி, கூஷ்மாண்டி, ஸ்கந்த மாதா, சித்திதாயினி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரின் வலது மேற்கரமானது தீவினை அறுக்கும் பிரத்யோக கரமாக உள்ளது, சிறப்பானதாகும்.
1: இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் அபய வரத ஹஸ்தம், இடுப்பில் கை வைத்து எழிலான பாவனை கொண்டு தாமரை வீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்பாள்.
0: கதிர் மதியும் உதயமென கமலமுகம் தான் மலர,
1: மதிய விழ நகை சிந்தி மயங்கி விழி வண்டாட,
0: மார்பேறி பொன்னணிகள் அருள்கரத்து வேர்வையழ,
1: சுபம் காட்டும் திருவடிகள் குங்குமத்தில் அழுந்திவிட,
0: தேரழகு கதிர்தேவி திருக்கோள்

0: கோயிலின் ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய குருக்கள் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: பொன்னியின் வடவால் ஓங்கி பூசர நிலைத்து வாழும் தன்னிகர் கம்பன் வாழ்ந்த தனி நகராகும். வெண்ணெய் பொன்னமர்ந்த துர்காதேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பெற்று வாழ்வோமே. காவிரி நதியின் வடது பாகத்தில் ஸ்ரீ அன்னை மனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர். பூர்வீகத்திலேருந்து இந்த சம்பால் இருக்கிற இடம் வந்து சிவமல்லிகாவ நட்சத்திரம்னு பேர். சிவமல்லிகை காட்டில் தான் அந்த அம்பாள் இருக்கா. அகஸ்தியர் தென்பாகம் வரும்பொழுது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இவங்கிற அசுரெல்லாம் வழிமறைக்கும் போது பார்வதியானவளை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுற பார்வதியானவளை இங்கே தபஸ் இருந்து துர்கையாக சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன்கிற அசுர வதம் பண்ணினதாக புராணங்களில்

0: மேலும் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பூஜைகள் குறித்து நம்மிடையே தெரிவித்த போது,
1: மிருகண்ட மகரிஷி புத்திரசோகம் வந்து மார்க்கண்டேயருக்கு 16 வயது சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணதாக இருக்கிறது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து மிருகண்ட மகரிஷி ரொம்ப உருகி வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது திருக்கடையூர் போய் அபிராமி அமிர்த கடேசரி பூஜித்து வர சொல்லுங்கள், பையனை சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று அம்பாள் அனுகிரகம் பண்ணினதாக இந்த ஸ்தல விசேஷம். இந்த அம்பாள் வந்து கிழக்கு பாத்து சன்னதி, வேற எந்த ஊரிலும் கிழக்கு பாத்து சன்னதி கிடையாது. இந்த ஒரு விசேஷம் என்னென்றால் பத்மாசனத்தில் தபஸ் இருக்கார் அந்த அம்பாள். பின்னாடி அம்மன் உருவமும் சர்ப்பாகாரமாக இருக்கும், பாம்பு படம் எடுத்தது போல். பொதுவாக ராகுக்கு அதிதேவதை துர்கை, இது அம்பாள் ராகு சுரூபமாக இருப்பது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் விசேஷம், புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷம், 10 நாள் விசேஷமாக இருக்கும். அதுமாரி பங்குனி மாதம் வசந்த நவராத்திரி, அதுமாரி ஆஷாட நவராத்திரி, இந்த கோயிலில் வந்து சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு

பொதுவாக இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். இங்கே ஆடி திருவிழான்னு ஒரு பால் குட அபிஷேகம் ஒன்று விசேஷமாக பண்ணிட்டு வரா. மேலே ஆகாசம் திறந்திருக்கும், அதாவது தினசரி அம்பாள் காசிக்கு போயிட்டு வரதா ஐதீகம். மழை பெய்தாலும் வெயில் எடுத்தாலும் அம்பாள் மேலே படும். இந்த அம்பாளுக்கு என்னன்னாக்கா சதுர்புஜம், சௌவர்ணாம் புஜமத்தியகாம் திரிணாம் சௌதாமணி சன்னிபாம் சங்கம் சக்கரவர அபயூர் ததத்தையும் இந்தோக்கலாம் பிப்ரதிம் கிரைவேயாங்கத ஹார குண்டதராம் ஆகண்டலாத்தியஸ்துதாம் தியாயேத் விந்திய நிவாசினியும் சசுமுகியும் பார்சஸ்த பஞ்சானனாம். இந்த அம்பாள் கிழக்கு பார்த்து அருள் புரித்து சதுர்புஜமாக உள்ளதால் சங்கு சக்கரம் அபய ஊரு ஹஸ்தம், சக்கரம் வந்து பிரயோக சக்கரம், அதாவது நீதி விவகாரம் குடும்ப தகராறுகள் தம்பதி அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் வந்து தீபம் போட்டு அம்பாளை அர்ச்சனை பண்ணி மனமுருக வேண்டினால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்யாணமாகாத கன்னிகைகள் புருஷர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் கல்யாணமாகாதவர்களுக்கு இங்கே திருமணமாகும். இது பிரார்த்தனை ஸ்தான், இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் கிடைக்கும். இதோ இப்போ கூட நீட் தேர்வுக்கு எல்லாருமே பரிசு எழுதி நிறைய ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டியிருக்கா, அம்பாளுக்கு தொட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி நீட் தேர்வுக்காக அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப் நிறையா மாட்டியிருக்கா. அதேமாரி ஒவ்வொன்றும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறா எல்லா காரியமும் நடக்கிறது.

0: இத்திருக்கோயிலின் செயல் அலுவலர் ஈ ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இத்திருத்தலம் பற்றி நம்மிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்.
1: இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லக்கூடிய பூம்புகார் சாலை என்ற சாலையில் திருக்கோடி காவல் என்ற திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று இந்த தலத்திற்கு ஆதிகாலத்தில் பெயர் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. கதிராமங்கலத்திலே காவிரி மேட்டுத்தெரு என்ற பகுதியில்தான் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூரிய ஒளியும் மழை துளியும் இந்த அம்பாள் மேல் சேர்ந்து விழக்கூடிய காட்சி இங்கு காணப்பட்டதால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், ஒரு காலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அம்பாள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்ததாகவும், பின்பு கம்பர் பாடல் பாட கதிரவன் ஒளி பாய்ந்து அம்பாள் மேல் ஒளிப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் இப்பகுதியில் உள்ளது. அதனால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்ற பெயர் இது போன்ற காரணங்களால் பொருந்தக்கூடிய பெயராக காணப்படுகிறது. பிற்காலத்தில் பெயர் மருவி கதிரா மங்கலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவர் தினமும் காசி சென்று வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதற்கான உதாரணம் இக்கோயிலில் காணப்படும் காணிக்கை பொருள்கள். இக்கோவிலில் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் விளங்கி வருகிறார். எத்தனையோ மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு ஈடேறவும் செய்துள்ளது. அனைத்து நேயர்களும் இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனின் ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பேர் எஸ் வடிவேல். அம்பாளுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம். அம்பாள் மிருகண்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வனதுர்க்கா பரமேஸ்வரி. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே காடாக தான் இருந்தது. கோவில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய மக்கள் வராங்க. அம்பாளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கும். அம்பாளுடைய வேண்டியதை வணங்கி கேட்டால் அவங்க அனைத்தும் கொடுப்பாங்க. நம்பிக்கை உள்ள கருணை கடவுள் வனதுர்க்கா பரமேஸ்வரி தாயிட்டம் கிடைக்கும்.
2: என் பேர் சந்திரா, குத்தாலத்துலேருந்து வரேன். ஒரு 4-5 வருஷமாகவே வந்துகிட்ருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தை தான் சொன்னாங்க, தம்பி வந்து இந்த கோயிலில் தான் வர வாங்கி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான். இன்னும்

0: குழந்தைய இல்லாம இருக்கான். அவனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு நான் வருவேன். சாமி எங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையில தான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன்.
1: கண்ணன் கல்லூர்லேருந்து வரேங்க. மனசுக்கு திருப்தியாக இருக்க வந்து போனேன். அதனால் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டி வந்துருக்கு. இப்போ கோயிலுக்கு வந்துருக்கேன்.
2: என் பேர் கங்கா தேவிங்க. நாங்கள் அணக்கரையிலேருந்து வரோம். இப்போ ஒரு 6 மாதமாக தான் வரோம் கோயிலுக்கு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்தோம். 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பையனும் அமைச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம்.
3: என் பேர் கணேசன். இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பல எண்ணங்களை வைத்து நமது வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அம்பாளை ராகு காலத்தில் வழிபட்டால் அனைத்து எண்ணமும் எளிதும் இனிதே ஈடேறும் என்று அனைவரும் பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பால்கோடோட கருப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறத்தினால தான் தொடர்ந்து அவங்க இன்னும் பல பேர்கள்கிட்ட சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அனைத்து பக்தர்களும் வந்து அவங்களுக்கு எண்ணங்களை வேண்டி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
4: என் பேர் உமா மகேஸ்வரி. நாங்கள் தேர்லந்தூர்லேருந்து வரோம். 21 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வரும்பொழுதுலாம் ஒரு மன நிம்மதி தான் எங்களுக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் தோணும். எது வேணாலும் அது என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நிறைவாக நடந்துட்டுருக்கு.
5: கல்வியோடு பெரும் செல்வம், காரியத்து வெற்றி எல்லாம் நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கே தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆறாத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகிறோம். கதிராமங்கலத்து கற்பகம் நின் தாள் போற்றி போற்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா. இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசித்தது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, அமைப்பில் உதவி ஆர் செந்தில்குமரன். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: सुनती हो, कमाल ही हो गया.
9: क्या हो गया ऐसा?
8: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
9: ये कमाल कैसे हो गया?
8: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
9: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
8: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी.
10: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை.

0: நம்பிக்கையின் பெயர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.
2: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை
2: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில கொசுக்களும் அறிவியலும் நவீன ஆராய்ச்சி சொல்லும் உண்மைகள், தருமபுரி பெரியார் பல்கலைக்கழகம் முதுநிலை பட்ட மற்றும் ஆராய்ச்சி மையம் உயிரி தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு காமராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் 11:30. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாட போறோம். தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25. இந்த இரண்டு எண்கள்லையும் மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்களில் அழைத்து என் கூட விளையாடலாம் வாங்க.

0: இன்னைக்கு நம்ம கூட முதலாவதா இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?

0: உங்க பேர் சொல்லலாமே.
1: நான் பாலகோடு தமிழரசி பேசுறேன்.
0: தமிழரசி, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நானும் சாப்பிட்டாச்சு. சரி, நம்ம விளையாட போலாமா?
1: போலாம்.
0: உங்களுக்காக ஒரு ஒலிக்கீற்று ஒலிக்கப்படும், அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் கேள்வி கேட்கறேன், சரிங்களா?
1: சரி.
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: இது என்ன பாடல்னு தெரியுமா?
1: என்ன பாடலா?
0: சினிமா பாடல் தான். பரவாயில்லையே, புதுசா சொல்லிருக்கீங்களே. இந்த பாடலோட முதல் வரிகள் தெரியுமா? இல்ல தெரியலீங்களா? சரி, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதாபுரம்லிருந்து ஆனந்தி சொன்னேன்.
0: ஆனந்தி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
2: ஆடு மேய்ச்சிட்டு
0: இருக்கேன். சரி, எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க?
2: மூணு தான் மேம்.
0: மூணு தான் இல்ல, மூணு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க.
2: மாடு இருக்கு, ஆடு இருக்கு.
0: சரி, நம்ம விளையாடலாமா?
2: விளையாடலாம் மேம்.
0: உங்களுக்கான பாடல் நான் கொடுக்கறேன், கேட்டுட்டு வாங்க சரிங்களா?
2: சரிங்க மேம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: கேட்டீங்களா?
1: இது என்ன பாடல்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: கண்டிப்பா தெரியல.
1: தெரியலையா? என்ன பொசுக்குன்னு தெரியலன்ட்டீங்க. நிறைவுல தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
0: ரொம்ப நன்றி மேம்.
1: அடுத்த தோழிகிட்ட பேசலாம். வணக்கம். அவங்க இணைப்பிலேருந்து விடுபட்டுட்டாங்க. இன்றைக்கி பூவே பெண் பூவே பார்த்திங்கன்னா விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் அழைத்து விளையாடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 86 81 10 25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து என் கூட விளையாடலாம் வாங்க. இப்போ நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பாலக்கோடு வட்டம் அமானிமா பாபர்த்து கிருஷ்ணவேணி பேசுறேன்.
1: கிருஷ்ணவேணிமா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேம்மா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல?
2: பாவக்காய் குழம்பும் சாப்பாடு தான்மா.
1: பாவக்காய் குழம்பா? அப்ப நான் வரலப்பா, என்ன விட்டுருங்க. எனக்கு பாவக்காய் பிடிக்காது. நீங்க டேஸ்டா செய்வீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா வர.
2: வாங்க, டேஸ்டா தான்.
1: சரி, நம்ம விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
1: உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேட்டுட்டு வாங்க, அதுல இருந்து கேள்வி கேட்கறேன், சரிங்களா?

0: அதே தான். சரி, ஒரு இரண்டு வரிகள் பாடுங்க. ஒரு இரண்டு வரிகள் பாடுங்க.
1: பாட்டு வராதுமா
0: அப்படிங்களா? சரி, இந்த பாடல்ல நடிச்ச நடிகர் யாரு, நடிகை யாரு தெரியுமா ஏதாவது?
1: படம் பார்க்கல
0: அப்படிங்களா? இந்த பாடல்ல நடிச்சது பாத்தீங்கன்னா பிரபுவும் தேவயானியும். சரிங்களா? கும்மி பாட்டு திரைப்படத்துல இருந்து அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அந்த பாடல் தான் ஒழிக்கப்பட்டது. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு

0: இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, இந்த பாடலோட முதல் வரிகள் சொல்லுங்க.
1: கொக்கு பறக்குது குற்றாலத்தில், அந்த பாட்டுங்களா?
0: இல்லையே.
1: ஆசை மச்சான் வாங்கி
0: அதேதான் அதேதான்.

0: மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ அந்த பாடல் தான் ஒழிக்கப்பட்டது. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேம்.
0: அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட் ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பதினோரு மணி 45 நிமிடம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: என்னங்க
2: சொல்றீங்க, நம்ப முடியலையே. அச்சோ, நம்பவே முடியல. சரி, ஓகே. சரி, என்ன விளையாடலாமா நம்ம இன்னைக்கு? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கறேன், கேட்டுட்டு வரீங்களா?
3: கேட்டுட்டு வரேன்.
2: உங்களுக்கான பாடல் இதோ.

இந்த பாடல் எந்த திரைப்படத்தில இருந்து ஒலிக்கப்பட்டது சொல்லுங்க. புவியரசி இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கண்ணால் பேசவா திரைப்படத்துல இருந்து ஒலிக்கப்பட்டது. தொட்டா சினங்கி போல தொட்டா சினங்குறாளே அந்த பாடல் தான் இது. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கலைச்செல்விமா, நல்லா இருக்கீங்களா? அனைவரும் நலமா இருக்கும். உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாமா? சந்தோஷமா. உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாமா?

0: ஓகே,
1: கேட்டிங்களா?
0: தரக்குது குற்றாலத்தில் அந்த பாட்டுங்கம்மா.
1: கரெக்டா பாடிட்டீங்களே. இது என்ன திரைப்படம்?
0: திரைப்படம் வந்து தெரியலிங்கம்மா, எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு, ஆனா பாடல் ஞாபகம் இருக்குங்கம்மா.
1: இது வந்து நிலவே முகம் காட்டு, கார்த்தியும் தேவயானியும் நடித்த திரைப்படம். சிட்டு பறக்குது
0: தேவையான
1: குத்தாலம்.
0: தெரியும், நடிகர் தெரியல, அந்த பாட்டு செமையா இருக்கும்.
1: அதே தான், சிட்டு பறக்குது குத்தாலத்தில் அந்த பாடல் தான். உங்களுக்கு தெரிஞ்சா இரண்டு வரிகள் பாடலாமே.
0: அம்மா அது கொஞ்சம் தெரியாதுங்கம்மா.
1: சரிம்மா, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
0: நன்றிங்கம்மா, இன்னொரு நாளைக்கு பாடுறேங்கம்மா.
1: கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாக.
0: நன்றிங்கம்மா.
1: நன்றிம்மா, நன்றி. அடுத்த தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், மோட்னூர் சண்முக நகர், மலர் பேசுறேங்க.
1: மலர், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்களா நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன மலர், ரோஜா மலரா மல்லிகை மலரா?
2: வெறும் மலர் தாங்க.
1: சரி, ஓகே. உங்களுக்கு என்ன மலர் பிடிக்கும்?
2: எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குங்க.
1: அப்ப நீங்க மல்லிகை மலர், சரிங்களா?
2: தேங்க்யூங்க.
1: சரி, நம்ம விளையாடலாமா இப்போ?
2: விளையாடலங்க.
1: உங்களுக்கான பாடல் கொடுக்குறேன், கேட்டுட்டு வாங்க.
2: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க மேம்.
1: ரொம்ப ஈஸியா கொடுக்குறேன் பாருங்க.
2: சரி,
1: உங்களுக்கான பாடல் இதோ.

0: அப்படியே பாடல
1: கண்டினியூ மைல இருக்கே பாட்டுங்க மேம்.
0: அதே அப்படியே கண்டினியூ பண்ணி பாடுங்க.
1: அந்த அளவுக்கு வாய்ஸ் இல்லைங்க மேம்.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்ன திரைப்படம்னு சொல்லுங்க. சரத்குமார் நடிச்சது. நெப்போலியன் நடிச்சிருக்காங்க. தென்காசி பட்டணம் திரைப்படம்.
1: தென்காசி பட்டணம்
0: அதேதான். தென்காசி பட்டணம் திரைப்படத்துல இருந்து மயிலரகே மயிலரகே சாங் தான். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும். நீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன். சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அந்த சிரிப்போடவே சேர்த்து பாடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் அதுதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்ன திரைப்படம்?
1: ட்ரை பண்றோம். சத்யராஜ் சுகன்யா, ஆனா படம் பேரு தெரியல மேம்.
0: சேனாதிபதி. ரொம்ப அழகா பாடுனீங்க. அது கண்டுபிடிச்சதும் கரெக்டா அந்த சிரிக்கிற சத்தம் முடியும் போது நீங்களும் கண்டினியூ பண்ணி பாடுனீங்க பாத்தீங்களா, அதுதான் செம்மையா இருந்தது. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம்.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: 11:58 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவேர் விருப்பமா இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். பெண் தோழிகள் கூட நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட யார் விளையாடுறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எடப்பாடியிலிருந்து ஜெயந்தி.
0: ஜெயந்தி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க?
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு. என்ன பண்றீங்க நீங்க?
1: நாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: ஹவுஸ் ஒய்ஃப். இப்ப என்ன பண்றீங்க?
1: இப்ப எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: வர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதா?
1: வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வீட்லயே வேலை செய்யறோம். கால் மேதி போடுறோம்.
0: சூப்பர்.
1: அந்த வேலையை ஆரம்பிச்சேன்.
0: அப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, என்டர்பிரனரும் தானே? அப்ப சேர்த்து சொல்லணும், இதுக்கு மேல சேர்த்து சொல்லுங்க. சரி, நம்ம வந்து விளையாடலாமா?
1: உங்களுக்கு
0: உங்களுக்கான ஒலிக்கிட்டு இதோ கேளுங்க, கேட்டுட்டு வாங்க.

0: இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்படியா, புதிய மன்னர்கள் திரைப்படத்துல இருந்து நீ கட்டும் சேல மடிப்புல தான் மயங்கி போனேனே அந்த பாடல் ஞாபகம் வந்துச்சா?
1: டக்குன்னு
0: வரல.
1: டக்குன்னு
0: சரிங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க.
0: இன்னைக்கு பூவே பெண் பூவே பார்த்தீங்கன்னா விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாண்டோம். நிகழ்ச்சியில் நிறைய தோழிகள் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்து விளையாண்ட தோழிகளுக்கும் சரி, இணைப்பில் இணைய முயற்சித்த தோழிகளுக்கும் சரி, நன்றிகளும் வாழ்த்துக்களும். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 அறிவியல் மலர். இன்று கொசுக்களும் அறிவியலும் பற்றி நவீன ஆராய்ச்சி சொல்லும் உண்மைகள். தருமபுரி பெரியார் பல்கலைக்கழகம் முதுநிலை பட்ட மற்றும் ஆராய்ச்சி மையம் உயிரி தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு காமராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. இரண்டு மணிக்கு விவசாய அரங்கம். இன்று கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஜி திவ்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசைமின்னல்.

6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று மதுரை மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 வயல்வெளி. இன்று மஞ்சள் சாகுபடி குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெற்பூர் பன்னவாடியான் காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி ஐயாசாமி அவர்கள். இரவு 8:00 இளம் தென்றல். இன்று சொல்லுக வெல்லுக. 8:30 கேரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும். நேயர்களே, இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். Thank you.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: able to meet them. The coal stocks at domestic coal-based power plants have remained stable above 18 million tons since the 29th of last month. The Ministry of Coal informed that coal stocks stood at 18.205 million tons on the 10th of this month. The ministry said the stabilization reflects coal supplies keeping pace with daily consumption at power plants, and the supply to the plants with critical stocks is being closely monitored. The Delhi Metro Rail Corporation, DMRC, has informed that the entry and exit at six metro stations will remain closed till 4 p.m. today in New Delhi due to security reasons. These stations are Patel Chowk, Janpath, Rajiv Chowk, Mandi House, Central Secretariat and Barakamba Road. DMRC said interchange facility will remain available at all the concerned metro stations. The Delhi Traffic Police has issued a traffic advisory for today in view of the law and order situation in New Delhi. In its advisory, the Traffic Police said traffic movement is likely to be affected at various stretches including Minto Road, Mandi House Roundabout, Guru Nanak Chowk, Lodhi Road Flyover and others. Saudi Arabia's King Khalid International Airport in Riyadh was targeted by another attack on Sunday, with the General Authority of Civil Aviation reporting that injuries and damage assessments were underway. The latest incident comes just a day after an attack on the airport, one of the deadliest in Saudi Arabia in almost a decade. Indian Embassy in Riyadh has informed that an Indian national who was among 11 Indians injured in the attack has died. External Affairs Minister S. Jaishankar expressed grief over the death, offering condolences to the bereaved family. Meanwhile, Yemen's Houthi group claimed it had carried out four missile and drone operations against Saudi targets in response to what it described as Saudi aggression against Yemen. Benchmark domestic equity indices were trading over 0.5% down in the forenoon session today. The Sensex shed 561 points to 71,911, while the Nifty dropped 149 points to 22,372 when reports last came in. On the sectoral front, PSU banks, telecommunication and FMCG were dragging the most. Conversely, media, housing finance and capital goods were leading the gains. And with that, we end this news bulletin.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:10.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
3: ஃப்ரீ, ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
5: அறிவியல் மலர். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களும் அறிவியலும் பற்றி நவீன ஆராய்ச்சி சொல்லும் உண்மைகள். தருமபுரி பெரியார் பல்கலைக்கழகம் முதுநிலை பட்டம் மற்றும் ஆராய்ச்சி மையம் உயிரி தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு காமராஜ் அவர்கள் வழங்கும் உரையை கேட்கலாம்.
6: இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கொசு. கொசு ஒரு சிறிய உயிரினம், ஆனா இன்னைக்கு சொசைட்டில வந்து பெரிய சவாலா இருக்கு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வருஷந்தோறும் 10 லட்சத்துக்கும் அதிகமான உயிரிழப்பு வந்து கொசுக்களால் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே அதிக உயிரிழப்பும் கொசுக்களால் தான் நடக்குது. 2024-25 படி பார்த்தீங்கன்னா உலக அளவில் 282 மில்லியன் மலேரியா தொற்று வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சராசரியாக மலேரியாவில் மட்டுமே வந்து 6 லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மலேரியாவால் 2025 2 லட்சத்துக்கும் மேலே கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் 55 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. டெங்கு அப்படின்னு பார்த்தோன்னா டெங்குனாலையும் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேலே கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் 100க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருக்காங்க. 2026 இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த மாதத்தில் செப்டம்பர் வரைக்கும் 18,000க்கும் மேற்பட்ட இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதில் 33 குழந்தைங்களும் அடங்குவாங்க. இந்த கொசுக்களால் பரவக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நமக்கு இருக்கிறது

வந்து டெங்கு. டெங்கு வந்து டெங்கு வைரஸ்னால வருது. இதை பரப்பக்கூடிய கொசு அப்படின்னு பார்த்தோங்கன்னா ஏடியஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொசு. இந்த டெங்கு எப்படி பரவுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மனிதரை கொசு கடித்து மற்றவங்களை கடிக்கும் போது, பாதிக்கப்படாதவங்களை கடிக்கும் போது இது ஈஸியாக பரவுதுன்னு சொல்லலாம். இதுக்கான அறிகுறி அப்படின்னு பார்க்கும்போது அதிக காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, மூட்டு தசைவலி, தோலில் தடிப்பு, இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து சிவியரான ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த ரத்தப்போக்கு, பிளேட்லெட்டு குறைவு, ஷாக் போன்ற பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். இதெல்லாம் வந்து வைரஸால் பரவுறது. இன்னொன்று வந்து இதே மாதிரி வந்து கொசு கடிக்கிறது மூலமாக வைரஸில் பரவக்கூடிய நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்குனியா. இது வந்து பரப்பக்கூடிய கொசு வந்து ஏடியஸ் எஜிப்து அண்ட் ஏடியஸ் ஆல்பாபிக்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய அறிகுறியும் பார்த்தாங்க அப்படின்னா காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி ஏற்படும். இந்த மூட்டு வலி சில பேருக்கு வந்து நீண்ட காலம் கூட தொடரலாம். இதுவும் டெங்குவை போலவே ஏடியஸ் கொசுக்களால் பரப்பக்கூடிய ஒரு நோய் தான். இது ரெண்டுமே நம்ம ஊரில் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு வியாதி. இது இல்லாமல் ஜீக்கா அப்படின்னு கூடிய ஒரு டிசீஸ் இருக்குது, கொசுக்களால் பரப்பக்கூடிய நோய். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜீக்கா வைரஸ். இதுவும் ஏடியஸ் மஸ்கிட்டோஸால் வர்றது. இந்த ஜீக்கா வைரஸ் பல பேருக்கு வந்து அறிகுறிகள் வந்து ரொம்ப லேசாக இருக்கலாம். லேசான அறிகுறியான காய்ச்சல், தோல் தடிப்பு, கன்சிவத்தல், மூட்டு வலி, இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுவே கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உமனுக்கு வந்து கடிச்சது அப்படின்னா, இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா, அந்த கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. எனவே கர்ப்பிணிகளுக்கு வந்து இந்த கொசுக்கடி வந்து பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் எல்லோ ஃபீவர்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காய்ச்சல், இதுவும் எல்லோ ஃபீவர் வைரஸ்னால் வருது. இது வந்து ஏடியஸ் மஸ்கிட்டோஸ் கடிக்கும் போது இந்த டிசீஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் பொதுவான அறிகுறியான காய்ச்சல், தலைவலி, உடல் வலி தான். இது வந்து கல்லீரலில் பாதிக்கப்படுறதுனால இதில் மஞ்சள் காமாலை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக வந்து லிவர் ஃபெயிலியரும் சிவியர் ஸ்டேஜில் வந்து ஏற்படலாம். அதே போல் இன்னொரு வைரஸ் வந்து ஜாப்பனீஸ் சென்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜப்பானிய மூளைக்காய்ச்சல். இதுக்கும் ஜாப்பனீஸ் சென்சிபிலிட்டிஸ் வைரஸ் தான் காரணம். இது வந்து கியூலஸ் மஸ்கிட்டோஸால் வர்றது. இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பன்றி மற்ற நீர்ப்பறவைகளிலிருந்து கடிச்சிட்டு மனுஷனை கடிக்கும் போது அது மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம். இதுக்கும் வந்து சாதாரண காய்ச்சல், தலைவலி, கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாம். இது மூளையை பாதிக்கப்படுறதுனால ஃபிட்ஸ் கூட வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் வெஸ்ட் நைல் ஃபீவர்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் நைல் காய்ச்சலும், இது வந்து வெஸ்ட் நைல் வைரஸால் வரக்கூடியது. இதை பரப்பக்கூடிய கொசுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூலக்ஸ். இதுவும் வந்து பறவைகளிலிருந்து மனிதனுக்கு, பறவைகளை கடிச்சிட்டு மனுஷனை கடிக்கும் போது வரக்கூடிய வியாதிகள். இப்போது இது இல்லாமல் ராப்ட் வேலி ஃபீவர் வைரஸ்னால் வரக்கூடியது. இதுவும் கால்நடைகளிலிருந்து மனுஷனை கடிக்கும் போது பரவக்கூடிய நோய், அது ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வைரஸால் வரக்கூடிய நோய்கள். டெங்கு, சிக்கன் குனியா, ஜீக்கா, எல்லோ ஃபீவர், ஜாப்பனீஸ் சென்சிபிலிட்டிஸ், வெஸ்ட் நைல், ராப்ட் வேலி, இதெல்லாமே வந்து வைரஸ்னால் மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள். இது இல்லாமல் பாராசைட் மூலமாகவும் மனிதனுக்கு வரும். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு வந்து கொசு கடித்தா மலேரியா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். அப்போது கொசுவில் இருக்கக்கூடிய பாராசைட் வந்து நம்மளோட உடம்புல தாக்கிறது மலேரியா. இதுக்கு காரணமானதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் என்ற பாராசைட்டு தான். இதுக்கு காஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோஸ் பார்த்திங்கன்னா அனஃபிலஸ் மஸ்கிட்டோஸ்னு பொதுவாக சொல்லுவாங்க. இது வந்து கொசு கடிக்கும் போது பாராசைட் மனித உடம்புக்குள்ளே வரும், அது லிவர் செல்லை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ரத்த சிவப்பணுக்களில் பாதிப்பு ஏற்படும் போது தான் நமக்கு அந்த சிவியர் அறிகுறியே தெரியும். காய்ச்சல், குளிர், நடுக்கம், இந்த மாதிரியான சோர்வு, இந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் நம்ம யானைக்கால் வியாதின்னு சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் ஃபைலரிசிஸ், நினைநேர் யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஃபைலேரியல் வார்ம்ஸ்னால் வரக்கூடிய ஒரு வியாதி தான். இப்போது நம்ம இது வரைக்கும் வந்து மஸ்கிட்டோஸு நம்மளை கடிக்கும் போது அதனால் நமக்கு வந்து வியாதி வருதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொசுக்கள் வந்து உலகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உலகத்தில் வந்து சுமார்

3600 மேற்பட்ட வகைகள் வந்து கொசுக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 3600 மேற்பட்ட வகைகள் கொசு வந்து மனிதனுக்கு வந்து நோயை பரப்புதா அப்படின்னா இல்லை. அதில் வந்து குறிப்பிட்ட சில ஸ்பீசிஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நோயை பரப்பக்கூடிய வெக்டார்ஸாக காரணிகளாக இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொசுக்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமானது வந்து அனஃப்லஸ், ஏடியஸ், கியூலக்ஸ் அண்டு மான்சோனியான்ற பேரினத்தை சேர்ந்தது. அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிசிடேன்ற ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம். அதில் குளிசிடே குடும்பம், அதில் வந்து பேரினம், அப்புறம் சிற்றினம் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ். அது பேரினத்தில் தான் நம்ம அனஃப்லஸ், ஏடியஸ், கியூலக்ஸ் அண்டு மான்சோனியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 500 மேற்பட்ட ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அனஃப்லஸ், ஏடியஸ், கியூலக்ஸ் இதெல்லாம் முக்கியமான காரணி முன்ன நம்ம சொன்னது. இங்கே நம்ம பார்க்கறது வந்து இப்போ எல்லா கொசுவும் வந்து நோய்களை பரப்புதா அப்படின்னா இல்லைன்னு சொல்லி சொன்னோம் நம்ம. அப்போது எந்தெந்த கொசுக்கள்லாம் நோய்களை பரப்போம் அப்படின்ற காரணம் இருக்குது. இப்போ கொசுகளில் வந்து நம்ம எப்படி மனிதனில் வந்து ஆண் பெண் வேறுபாடு இருக்கோ அதே மாதிரி கொசுக்கள்லேயும் வந்து ஆண் பெண் வேறுபாடு இருக்குது. பொதுவாக ஆண் கொசுக்கள் வந்து மனிதனை கடிக்கிறது இல்லை, பெண் கொசு மட்டும்தான் மனிதனை வந்து கடிக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் கொசுக்களோட உணவு வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய நெக்டர்னு சொல்லக்கூடிய அந்த தேன் தாவரத்தோட சாறு மட்டும்தான் அது உணவாக எடுத்துக்கும். பெண் கொசுக்கும் அதுதான் உணவு. ஆனால் பெண் கொசு வந்து முட்டையை உற்பத்தி பண்ணுறதுக்கு புரதம் தேவை. அப்போது அந்த புரதத்துக்கு வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா அப்போது ரத்தத்தை வந்து அது தேட பழகுது. நமக்கு வந்து அந்த முட்டை போகிறதுக்கு அதுக்கு வந்து பிளட்டு ரத்தம் வந்து தேவைன்னு சொல்லியிருந்தோம் புரதத்துக்காக. இப்போ பெண் கொசு தான் வந்து ரத்தத்தை குடிக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதோட முட்டை போடுறதுக்கு. அப்போது நம்ம இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கொசுவோட வாழ்க்கை சுழற்சியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு கொசு வந்து அதனுடைய வாழ்க்கை வந்து 4 முக்கிய நிலைகளாக பிரிக்கிறாங்க. அது வந்து முட்டை போடுறது, முட்டையிலிருந்து புழு வர்றது, புழுவிலிருந்து கூட்டுப்புழு, கூட்டுப்புழுவிலிருந்து வளர்ந்த ஒரு அடல்ட் கொசுவாக மாறுறது. இப்போ சராசரியாக முட்டை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொசு வந்து தன் வாழ்நாளில் வந்து 500-1000 முட்டைகள் வந்து இடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முட்டைகள்லாம் வந்து தண்ணி இருக்கிற ஏரியாக்களில் தான் முட்டையை வந்து அது முட்டையிடும். அது ஒரு 1-3 நாள் ஆகும் புழுவாக உருவாகிறதுக்கு. அந்த புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7-14 நாள் ஆகும் சூழ்நிலையை பொறுத்து. அது புழுவிலிருந்து கூட்டுப்புழுவாகி கூட்டுப்புழுவிலிருந்து வளர்ந்த ஒரு கொசுவாக மாறுறதுக்கு வந்து சராசரியாக 7-14 நாட்கள் வந்து எடுத்துக்கும். இப்போது இந்த கொசுவோட வாழ்க்கை சுழற்சியை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொசுவை வந்து கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம 4 நிலை இருக்குதுன்னு சொன்னோம். நாம் கொசு வந்து முட்டை வைக்கிறது ஒரு நிலை. அப்போது கொசு எங்கே முட்டை வைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேங்கிய நீர். இப்போ எங்கெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொசு வந்து முட்டை வைக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடியஸ்ன்னு சொல்லக்கூடிய

ஹெர்பிசைடல், பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுறது, காயிலு, லிக்விடேட்டர், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொசு வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த கெமிக்கல்னால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய எதிர்ப்புத்தன்மை வந்து அதுக்கு நேச்சுரலாகவே அதுக்கு உருவாயிடும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட் வந்து நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழி வந்து கொசுவை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய ரசாயனங்களை வந்து உபயோகப்படுத்துகிறோம். இன்றைக்கி உலகத்தில் ரசாயனத்துக்கு மாற்று வந்து உயிரியல் கட்டுப்பாடு வந்து நிறைய ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் ரசாயனத்துக்கு மாற்று அப்படின்னா, ரசாயனம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுது மஸ்கிட்டோஸ்க்கு, அதனால் அதுக்கு மாற்று வந்து உயிரியல் கட்டுப்பாடு. இப்போ நம்ம பயோவார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் ஒரு கொசு மேலே ஒரு பயோவார் நடத்துறது தான் இந்த உயிரியல் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களோட லேபிலையும் நாங்கள் இது போல் ஒரு ஆராய்ச்சி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா, பிரேசில், சிங்கப்பூர் இது போல் நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆண் கொசுவை உற்பத்தி பண்ணி எங்கெல்லாம் டெங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரிலீஸ் பண்ணும் போது அங்கே டெங்கு பாதிப்பு வந்து 70-80% வந்து குறைஞ்சது. ஆண் கொசுவில் இருக்கக்கூடிய அந்த உயிர் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து மனிதனுக்குள்ளே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கோ அதே போல் கொசுக்களுக்குள்ளேயே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். நுண்ணுயிர்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் கொசுக்குள்ளேயே இருக்கும். அதை வந்து கட் மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த கட் மைக்ரோப்ஸுக்கும் இந்த கொசுக்களில் இருந்து நோய் பரவலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது கொசு நம்மளை கடிக்கிறதுனால வந்து வியாதி வர்றது கிடையாது. கொசு கடிக்கும் போது அந்த கொசுக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸோ பாராசைட்டோ நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது தான் அது வந்து வியாதியாக உருமாறுது. கொசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசமும் இந்த நான் பேத்தோஜெனிக் ஆர்கானிசமும் எப்படி காம்பிடேட் பண்ணுது, அதாவது வந்து எப்படி வந்து ரெண்டும் வந்து ஒரு உரையில் எப்படி ரெண்டு கத்தி இருக்க முடியாதோ அதுபோல் ஒரு இடத்துல ரெண்டு ஆர்கானிசமும் இல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஆராய்ச்சி. இதில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கொசுக்களை வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டில் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சராசரியாக ஒரு 20,000 மேலே கொசுக்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதனுடைய ஃபஸ்ட்டு கொசுவோட டைவர்சிட்டி பார்க்குறோம். முன்ன நம்ம சொன்ன மாதிரி வந்து கொசுக்கள் வந்து 3,500 வகை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நம்ம. அதில் நம்ம பார்த்தது வந்து நம்ம கலெக்ட் பண்ண கொசுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 42 வகை கொசுக்களை வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 25 மேற்பட்ட கொசுக்களோட மூலக்கூறுன்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி எதுக்காக அப்படின்னா, இப்போது கொசுக்களில் எல்லா கொசுக்களும் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறதில்ல. சில கொசுக்கள் தான் ப்ரைமரி வெக்டார்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ப்ரைமரி வெக்டார்ஸு சம்டைம்ஸ் செகண்டரி வெக்டார்ஸு கூட ப்ரைமரி வெக்டார்ஸாக ஆக்ட் ஆகலாம். கொசுவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி மட்டும் இல்லை, நிறைய வழிகளில் தான் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். சுற்றுச்சூழல் மேலாண்மை முன்ன சொன்ன மாதிரி, அது இல்லாமல் ரசாயன கட்டுப்பாடு, நம்ம வீட்டிலேயே உபயோகப்படுத்துகிற லிக்விடேட்டரு, காயிலு, அந்த ஸ்ப்ரே போல் இருக்கிறத வந்து உபயோகப்படுத்துகிறோம். அது இல்லாமல் தனி மனித பாதுகாப்பு, நம்ம முழுக்கை சட்டை போடுறது, நம்ம வீட்டை சுற்றியும் வந்து கொசு வலை அடிக்கிறது, கொசு இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம தனி மனித பாதுகாப்பு, கொசுலேருந்து கொசுவோட கடியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. இது இல்லாமல் இப்போ சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு உயிரியல் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு. இந்த உயிரியல் கட்டுப்பாடு அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு பயோவார் மாதிரி, ஒரு ஒரு கொசு மேலே தொடுக்கக்கூடிய ஒரு பயோவார் மாதிரி. இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து கொசுவை பார்த்தா இது ஒரு கொசு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுவே வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்ன வகையான கொசு, இப்போ இந்த கொசுனால என்னென்ன வியாதி வரும், இதனுடைய வகைகள் என்ன, அப்போது அந்த கொசு கடிக்கும் போது அந்த கொசுவில் இருக்கக்கூடிய வைரஸோ அந்த பாராசைட்டோ நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது தான் நமக்கு வந்து வியாதி வருதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போது அந்த கொசுவோட வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அப்போது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸுக்கும்

இல்லாமல் எல்லா உயிரினத்துலேயும் வந்து பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரும் இருக்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸுக்கும் இந்த பாக்டீரியாவுக்கும் மன தொடர்பு என்ன அப்படின்றத அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போது எங்களோட ஆய்வகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நாங்களும் வந்து கொசுக்களை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறோம், அதை வந்து வகைப்படுத்துகிறோம். அந்த கொசுக்களை வந்து டிஎன்ஏ பார் கோடிங் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம பார் கோடிங் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அதே போல் நம்மளோட ஒவ்வொரு உயிரினத்துலேயும் டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏவில் வந்து பார் கோடு இருக்குது. இந்த பார் கோடை பயன்படுத்தி நம்ம என்ன உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறோம். இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஜீன் பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணும்போது இந்த ஏரியாவில் என்ன வகையான கொசுக்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதனால் என்ன வரும் அப்படின்னா, எந்த கொசு என்ன வியாதியை வந்து பரப்புது. இப்போ ப்ரைமரி வெக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொசுக்கள் மட்டும் வந்து வியாதியை பரப்புறதில்லை, செகண்டரி வெக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொசுக்களும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சில நேரத்தில் வந்து இந்த மாதிரியான வியாதிகளை வந்து பரப்போம். அப்போது இந்த மஸ்கிட்டோஸ்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிருக்கும் இந்த வைரஸுக்குமான சம்பந்தம் என்ன அப்படின்ற ஆராய்ச்சி தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் போயிட்டுருக்கு. இந்த நுண்ணுயிரை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கொசுவை வந்து கம்ப்ளீட்டாக பாப்புலேஷன் சப்ரஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து கொசுவோட இனப்பெருக்கத்தை வந்து குறைக்கிறது. இன்னொன்று வந்து கொசுவை வந்து குறைக்காமல், அதனுடைய எண்ணிக்கையை குறைக்காமல், அந்த கொசுவோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் சொல்லக்கூடிய இந்த மலேரியா காஸ் பண்ணுறதோ இல்லை டெங்கு காஸ் பண்ணுறக்கூடிய வைரஸை நீக்கிறது. ஏன் நீக்கணும் அப்படின்னா, நம்ம உணவு சங்கிலியில் நிறைய பாதிப்பு ஏற்படும். முன்னெல்லாம் வந்து கொசுவோட புழுக்கள் வந்து எதுக்கு உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தட்டாம்பூச்சிக்கெல்லாம், அது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா தும்பின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் உணவாக பயன்பட்டு இருக்கு. இப்போ அப்போ அந்த உணவு சங்கிலி வந்து பாதிக்கும். அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கொசுக்கள் இருக்கக்கூடிய இந்த வைரஸை மட்டும் எப்படி வந்து நீக்கலாம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியும் நடந்துட்டுருக்கு. இந்த ஆராய்ச்சி நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் லேபில். இதில் வந்து முக்கியமாக பார்க்குறது இந்த வேல்பேக்கியா அப்படின்ற ஒரு உயிரினம் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணிகிட்ருக்கு. இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்த சிங்கப்பூர் போல நாடுகளில் வந்து இந்த நுண்ணுயிரை ஆண் கொசுக்களுக்குள்ள உருவாக்கி, அந்த ஆண் கொசுக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து டெங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும் போது டெங்கு பாதிப்பு வந்து 70-80% வந்து குறையிறத பார்த்தாங்க. அப்போது ஒரு ஆண் கொசு வந்து ஒரு பெண் கொசுவோட சேரும் போது அந்த பெண் கொசு போடக்கூடிய முட்டைகள் எல்லாமே வந்து புழுவை உற்பத்தி பண்ணாமலேயே போயிடுது. அப்போது இதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கொசு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல இது வந்து பெரிய ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம ஊரில் நடந்துட்டுருக்கா அப்படின்னா, நம்ம ஊரில் இது வரைக்கும் இந்த ஆராய்ச்சி நடத்தலை. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், விசிஆர்சின்னு சொல்லுவாங்க, வெக்டார் கண்ட்ரோல் போர்ட் அண்ட் ரிசர்ச் சென்டரில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த வேர்ல்ட் பேக்கியானக்கூடிய நுண்ணுயிரை வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வர வச்சு, அந்த மஸ்கிட்டோஸும் நம்ம ஊர் மஸ்கிட்டோஸையும் வந்து கிராஸ் பண்ணி, அதை நம்ம ஊர் மஸ்கிட்டோஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது வந்து செலுத்தி, அதை வந்து இங்கே வந்து ஸ்டடி பண்ண பார்த்தாங்க. அப்படி ஸ்டடி பண்ணும் போது இங்கே வந்து அது ஒரு 12 தலைமுறை வரைக்கும் அதை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது நமக்கு வந்து ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, இங்கே நம்மளுடைய வெதர், நம்ம இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அதுக்கு சப்போர்ட்டடாக இருக்கிறதில்ல. அதனால் நம்மளால் இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியல. நமக்கு இருக்கிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்வியலில் இருக்கக்கூடிய கொசுக்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சூழ்நிலைக்கு கொண்டு வர தான் என்னோட ஆராய்ச்சி. இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, எங்களோட லேபில் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொசுக்களை வந்து சேகரித்து, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20,000-க்கும் மேற்பட்ட கொசுக்களை வந்து சேகரிச்சிருக்கோம். அதில் வந்து 100,000-க்கும் மேலே அந்த கொசு புழுக்களையும் சேகரிச்சிருக்கோம். அதில் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும்

0: 32 வகையான உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் 25க்கு மேற்பட்ட மஸ்கிட்டோஸை வந்து டிஎன்ஏ பார்கோடிங்ன்னு சொல்லக்கூடிய மூலக்கூறை வந்து ஆராய்ஞ்சி அதை வந்து இந்த ஜீன் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரில் இந்த சித்தேரி மலை பகுதியில் ஒரு புது வகையான கொசுவை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஆராய்ச்சிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ஒரு 70 லட்சம் ரூபா நமக்கு வந்து நிதியுதவி பண்ணியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு 40 லட்சம் ரூபா வந்து நிதியுதவி பண்ணியிருக்காங்க. இந்த நிதியுதவி மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த கொசுக்களில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் அது எப்படி வந்து இந்த கொசுக்களால் பரவக்கூடிய வியாதியை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்ற ஆராய்ச்சி தான் அங்கே போயிட்டுருக்கு. ஒரு ஆராய்ச்சியாளர்களாக மட்டும் வந்து கொசுவை வந்து கட்டுப்படுத்த முடியாது. பொதுமக்களாகிய உங்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி கொசுக்கள் வளராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அப்போ கொசுவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்ன சொன்ன மாதிரி கொசுவோட 4 ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா, முட்டைகள், புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் அடல்ட்டு. அப்போது அந்த முட்டை இடுறதுக்கும் அந்த கூட்டுப்புழு வளராமல் இருக்கிறதுக்கும் இருக்கிற சாதகமான சூழ்நிலையை நம்ம வந்து நீக்கிடணும். அதான் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது, முன்ன சொன்ன மாதிரி டயரு, தேங்காய் ஓடு, ஃப்ளவர் பாட்டு, இதெல்லாம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது. அதே போல் மஸ்கிட்டோஸ் நெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறது, ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கிறது, நம்மளும் வந்து அதிலிருந்து தற்காத்துக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் இந்த கொசுக்களை வந்து ஒழிக்க முடியும். கொசுக்களால் பரவக்கூடிய வியாதியிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அதனால் வந்து காய்ச்சல் இருந்தது அப்படின்னா முதல்ல தாமதிக்காமல் போய் மருத்துவரை அணுகுங்க. சின்ன உயிரினம் தான், ஆனால் இதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். கொசுவை வந்து முழுமையாக அழிப்பது மட்டுமே தீர்வு அல்ல. முதல்ல கொசுவை பற்றின ஒரு புரிதல் வேணும் நமக்கு, அதனுடைய வாழ்விடம், அதனால் நமக்கு வரக்கூடிய வியாதிகள், அதை பற்றின ஒரு புரிதல் வேணும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளால் வந்து கொசுவினால் வரக்கூடிய நோய்கள்லேருந்து தற்காத்துக்க முடியும். அதனால் வந்து ஒரு சிறிய கொசுவை பார்த்து நாம் அதை சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் அந்த சிறிய உயிரினத்தில் தான் மரபியல் இருக்குது, பரிணாம வளர்ச்சி இருக்குது, அதுக்குள்ளே தான் நிறைய நுண்ணுயிரில் இருக்குது, நுண்ணுயிரில் மூலமாக நோய் பரப்பக்கூடிய நுண்ணுயிரும் இருக்குது. இது கொசுக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் உலகம் தான். அதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கொசுவை வெறும் தொல்லை தரும் பூச்சியாக மட்டும் பார்க்காம அதை அறிவியல் ரீதியாகவும் புரிஞ்சுக்கணும். கொசுக்களை பற்றி நாம் அறியும் போது அவற்றால் பரவும் நோய்களை பற்றியும் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சியெல்லாம் வந்து ஆய்வகத்தில் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய பயன்பாடு இறுதியில் வந்து சமூகத்தில் தான் சென்றடையணும். எனவே கொசுவை பற்றின ஒரு பேசிக் வந்து தெரிஞ்சுக்கணும், அதனால் வரக்கூடிய நோய்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதிலிருந்து நம்மளை தற்காத்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். ஆராய்ச்சி ஆய்வகத்தில் தொடங்கலாம், ஆனால் அதன் பயன் இறுதியில் சமுதாயத்துக்கு தான் சென்றடைய வேண்டும். எனவே கொசுவை அறிந்து கொள்வோம், நோயை தடுப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கொசுக்களும் அறிவியலும் பற்றி நவீன ஆராய்ச்சி சொல்லும் உண்மைகள், தருமபுரி பெரியார் பல்கலைக்கழகம் முதுநிலை பட்டம் மற்றும் ஆராய்ச்சி மையம் உயிரி தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு. காமராஜ் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
2: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகன் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவக் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உட்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர்

0: லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல் 7 வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஸ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் 2 இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 காலை 9 முதல் மாலை 5 வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 அக்டோபர் 31 தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21 நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
0: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.

0: யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 ஆண்டு அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்ப்பை தொடர்பு கொண்டதை அடுத்து ரஷ்யாவிலிருந்து 3 லட்சம் டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி 2:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்களது எங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50.
2: நேயர்களே, இனி கேட்கலாம் சூழல் காப்போம். என்ன ராமசாமிய செவத்தியே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கிற?
3: என்னது செவத்த பாத்துட்டு இருக்கா? கீழே இருக்கிற சிஸ்டத்தை பாக்கலையா? சிஸ்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்.
2: ஓ, இப்படி வேலை செய்யறீங்களா நீங்க? சரி சரி சரி, எனக்கு தான் கண்ணு தெரியல போற. சரி, ஏன் அந்த கீபோர்டு போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க? பார்த்து உடச்சிட போகுது.
3: வேலை அதிகமாக இருக்குது, அதனால தான் வேகமாக தட்டிட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறேன்.
2: ஆ, பார்த்து பார்த்து கீபோர்டுக்கு இது உடஞ்சிட்டு போகுது. அப்படி தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்படி தட்டி தட்டி கீபோர்டு பூரா உடஞ்சி போச்சு.
3: உடஞ்சா என்ன, அங்கே எடுத்து போட்டிருக்கிறேன் பாரு, அந்த மாதிரி புதுசாக நான் வாங்கிக்கிறேன்.
2: ஏற்கனவே நிறையா உடச்சிட்டு போல.
3: ஆமாப்பா, ரூமில் போய்ப்பாரு எவ்வளோ கிடக்குதுன்னு.
2: அடே ராமசாமியா, என்னையா ரூமு பூரா கீபோர்டு, குளிர்சாதன பெட்டி, பழைய டிவி பெட்டி, இப்படி மின்னணு பொருட்கள் பூரா இருக்குதுங்க. என்னையா இவ்வளோ பொருட்களை சேமித்து வச்சிருக்கிற?
3: வேற என்ன பண்ணுறது, எல்லாம் பழசாயிடுச்சு, எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து நாளைக்கு கொண்டு போய் அந்த ஆற்று பக்கம் இல்லைன்னா அந்த காட்டு பக்கமாக கொண்டு போய் போட்டு வரலாம்னு இருக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஊடே பூரா ஒரே குப்பையாக இருக்குது.
2: குப்பையா இருக்கா? குப்பையா இல்லையாது, இதெல்லாம் நச்சு பொருட்கள், மின்னணு நச்சு பொருட்களை வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன். இதன் மூலம் என்ன மாதிரி ஆபத்து ஏற்படும் தெரியுமா?
3: என்னது, இதெல்லாம் ஆபத்து ஏற்பட போகுதா? என்ன ஆபத்து ஏற்பட போகுது?
2: உபயோகம் இல்லாத அந்த மின்னணு கழிவுகளால் அபாயகரமான நச்சு பொருட்கள் வெளியேறி மனிதனுக்கு புற்றுநோய், நரம்பு தளர்ச்சி, கண் பார்வை குறைபாடு போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படுதுப்பா. இந்த மின்னணு கழிவுகள் மண்ணையும் நீரையும் காற்றையும் மாசடைய செய்யுது. அது மட்டும் இல்லை, மின்னணு கழிவுகள் உள்ள பாதரசம் மனிதனின் நினைவுகளை பாதிப்படியே செய்கிறது. இப்படி பல பல பிரச்சனைகள் மின்னணு கழிவுகள் ஏற்படுதுப்பா. இப்போ தான் காலம் மாறி போச்சு, மின்னணு பொருட்கள் மூலமே நம்ம வாழ்க்கையை தேடிட்டுருக்கோம், அதனால் வருமானத்தையும் நம்ம பெருக்கிறோம். இந்த மின்னணு கழிவுகள்னா முறையான முறையில் நீ வந்து அப்புறப்படுத்தினா தான்ப்பா நாட்டில் நம்ம நிம்மதியாக வாழ முடியும்.
3: முறையாக இதை எப்படி அப்புறப்படுத்துறது? குப்பையாக இருந்தால் கூட குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இதை கொண்டு போய் எங்கே போடுறது? இந்த மாதிரி இடங்களில் தானே போட முடியும்.
2: சரியான கேள்வி. பழுதடைந்த இந்த மின்னணு பொருட்களை சாதாரண குப்பையிலையும் ஆற்றுலையும் வீசாமல் அங்கீகரிக்கப்பட்ட

0: மறு சுழற்சி மையங்களை ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஒப்படைச்சா அவங்க வந்து அது முறையான முறையில் அப்புறப்படுத்திடுவாங்க, சரியா? நமக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து நம்ம குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி இந்த மின்னணு பொருட்கள்னால் அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களை ஒப்படைச்சிட்டாவே இந்த மின்னணு கழிவுல அவங்க அப்புறப்படுத்திடுவாங்க.
1: அடடே, பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறப்பா. எனக்கு இத்தனை நாளா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல, இப்பவாவது இந்த மரமண்டைக்கு சொன்னைய.
0: மரமண்டன்றது நீயே ஒத்துக்கிட்டே சரி. இந்த மின்னணு கழிவுகள் அதிகம் ஏற்படாமல் இருக்க ஒரு மின்னணு சாதனத்தை அதிக நாள் பயன்படுத்தினா கூட இந்த மின்னணு கழிவுகள் ஏற்படலாமல் தடுக்கலாம்ப்பா.
1: அடடே, இதுவும் சரியா இருக்க. நீ சொன்னதுலேருந்து நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சுப்பா. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். நல்ல தகவல் சொன்ன. வா வா, அங்கே பாரு, கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. வா, அங்கே போயிட்டு இந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லலாம்.
0: ஓ, இப்படி பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டியா? நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். சுற்றுச்சூழலை காப்போம், நம் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். நேயர்கள் இதுவரை சூழல் காப்போம் கேட்டீர்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்காக இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றன. இதற்கு உரிம கட்டணமாக ₹600 இணையவழி விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டணத்திற்காக அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டிடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம். விண்ணப்பிக்க https://www.tnesevai.tn.government.in என்ற இணையதளம் அல்லது பொது இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி வரை ஆகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, ஓவியம் மற்றும் சிற்பக்கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலை ஆசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. விண்ணப்ப படிவத்தினை www.heartandculture.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டிய முகவரி: இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி வரை ஆகும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6,574 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4/2026 அறிவிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இம்மாதம் முதல் 5/11/2026 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையிலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான மானியமாக

0: செட்டுகள் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை ஆகும். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதிதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் அடையலாம். இதற்கான தகுதிகள் அனைத்து வகையான விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகையை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 நட்சத்திர குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும் திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை தெரிவித்துள்ளது. நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் மெல்லிசை.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மதிய வணக்கம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: இசை ஒரு மொழி என்றால் அந்த மொழியில் உங்கள் விருப்பத்தை பேசும் நிகழ்ச்சி இது, நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. ஆமாங்க, கடிதம் வழியா பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க இது. இன்னைக்கு முதலாவதாக தன் விருப்பத்தை கடிதம் வழியா தெரிவிச்சிருக்காங்க நாகர்குடல் பகுதியிலிருந்து ஈஸ்வரி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் திருமூர்த்தி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044

0: 4 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
3: என்ன நேயர்களே, உங்க விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னா ஒரு அஞ்சல் லெட்டரில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேய விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 6368 07 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேய விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருத்த தெரிவிச்சிருக்காங்க வத்தல்மலை பகுதியிலிருந்து சௌதாமணி. அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். முந்தான நேற்று வந்து ஒரு பேஷண்ட் வந்து மயக்கம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க செஞ்சாங்க. அதாவது ஒரு

0: நாள் முழுக்க வந்து சுத்தமாக வந்து அவர் பொண்ணுக்கே வரல அப்படின்ட்டு. அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அது அட்டண்டர்ஸுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. அப்புறம் இங்கே வரும்போது கொஞ்சம் நினைவிருந்து செஞ்சு பண்ணார். எல்லாம் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது எப்படி ஆச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லும்போது ஒன்றுக்கே ஒரு நாள் முழுக்க வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா அவர் என்ன வேலை செய்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது தோட்டத்தில் விவசாய வேலை செஞ்சிட்ருக்கிறவர், ஏதோ அவங்க தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி பஞ்சன்றதுனால வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் அங்கங்கே மாற்றி விட்டு செஞ்சு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ரெண்டு நாளாக வந்து கடுமையான வேலை அங்கேயே தோட்டத்திலே இருந்தார் செஞ்சார், என்ன பண்ணாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறமா அவருக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது செய்யும்போது அந்த உப்போட வேல்யூ பார்த்திங்கனாக்கா வந்து நார்மலாக நமக்கு அந்த கிரியாட்டினின் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஒன்று இருக்கணும், நார்மலாக ஒன்று புள்ளி அஞ்சு, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவருக்கு பார்த்தா 5.8 இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அவர்கிட்ட கேட்கும்போது செய்யும்போது 2 நாளாக சுத்தமாக வந்து 1.5 லிட்டர் கூட தண்ணி குடிக்கல. பட் ஆனால் இந்த வெயிலில், ஏன்னா தருமபுரிலாம் 100 டிகிரி தாண்டிடுச்சு செஞ்சிருச்சு, இந்த வெயிலில் கடுமையாக வந்து தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுருக்கார் பண்ணியிருக்கிறாரு. 3வது நாள் சுத்தமாக வந்து யூரின் அவுட்புட் வரல, செயலை பண்ணல. உடனே நாங்கள் வந்து ஒரு சந்தேகப்பட்டு அந்த சிபிகே அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும், அதாவது சிபிகே அப்படின்னாக்க நம்ம உடலில் வந்து தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதிப்பாகுது, தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து செயலுக்கு ஆரம்பிக்குதுன்றதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு. அந்த சிபிகேன்றது வந்து நார்மலாக பார்த்தா நமக்கு வந்து 1-60 இருக்கணும்னு வைங்களேன், 60-65 அந்த மாதிரி இருக்கணும் செய்யணும் பண்ணும். பட் ஆனால் வந்து அவருக்கு இருந்தது வந்து 2500 அந்த மாதிரி வந்து செஞ்சது. அப்படின்னா தண்ணி அவர் குடிக்காதனால அந்த வெயிலில் போய் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து செஞ்சு பண்ணதுனால அந்த சதைகளோட பாதிப்பு எத்தனை மடங்கு தாக்கமாயிருக்குன்றது பாருங்கள். இந்த சிபிகேன்றது வந்து சதையில் எல்லாமே உடஞ்சி செஞ்சு பண்ணி என்ன பண்ணணும்னா போய் கிட்னியில் தான் வந்து எல்லாமே வந்து உட்காரும். ஆக மட்டும் என்ன ஆகுது, அந்த சிபிகே போய் உட்காரும்போது கிட்னி வந்து சுத்தமாக வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய தன்மையை வந்து சுத்தமாக வந்து இழந்து விட்டது. இதுதான் வந்து நடந்திருக்குது. அதனால் அவருக்கு வந்து பிபி கம்மியாகி செஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்காரு. உடனே நாங்கள் எல்லாமே டெஸ்ட் எடுத்து செஞ்சு பண்ணிவிட்டு கிட்னி டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு சில மெத்தடில் வந்து அந்த சிபிகேவை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சொன்னார் செஞ்சார். சாட்டர்டே வந்தார். நேற்று மதியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 500 ml பக்கம் கொஞ்சமாக அப்படியே அந்த கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு செஞ்சிருச்சு. நேற்றே வந்து அந்த உப்போன அளவு வந்து நேற்று சாயங்காலமே வந்து 4.5 பக்கம் வந்து வந்துருச்சு செஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டே கன்னி பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளானார், பிபியெல்லாம் பிக்கப் ஆகிடுச்சு செஞ்சிருச்சு. அப்புறம் இன்றைக்கி பார்த்தாக்க 2.5 வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்து 2200 ml வந்து யூரின் அவுட்புட் வர ஆரம்பிச்சிருச்சு, கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் செஞ்சிட்டார். அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கேஸு இது. அதனால் இந்த வெய்ய காலத்தில் தயவுசெய்து போய் இந்த தோட்டத்தில் இந்த வந்து நிறைய வெயிலில் எந்தெந்த வேலை செய்கிறவங்களோ அவங்க முடிந்தளவு வந்து அந்த வெயில் காலங்களில் கடுமையான வெயில் வேலையை செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த மாதிரி செஞ்சிங்கனாக்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் அந்த மாதிரி செய்கிறீங்களோ அவங்க தண்ணியை கொஞ்சம் நிறைய குடிங்க, யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைய வந்து செய்தி, இந்த மாதத்தோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: உங்கள் மனதில் இடம்பெற்ற பாடல்களை உங்கள் செவிகளுக்கு இசையொட்டிக் கொண்டிருக்கிறது நீர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. திருப்பத்தூர் பகுதியிலிருந்து பிரதீப் பிரவீன்குமார். அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் அலையோசை என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடல்.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகா சின்ன திருப்பதி பகுதியிலிருந்து பிரகாஷ் யாமலா அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.

உழைத்த பாடலுடன் நிறைவுபடுத்து இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் சுயசார்பிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவம் மற்றும் உணவுக் கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆயுதங்கள் தொடங்கி தொழில்நுட்பம், ஆடை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சிகள் அனைத்திலும் நவீனத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை எடுத்துரைத்தார். நம் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பெருமளவு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல உணவு, முறையான உபகரணங்கள், தரமான பயிற்சி, போதுமான வசதிகள் போன்றவை நம் படைவீரர்களுக்கு வழங்கப்படுவதால் உத்வேகத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்ற அது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய தொடர்புகளின் மத்தியில் அமைதி, பாதுகாப்பு, வளத்தை நிலைநாட்ட சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய ஒருங்கிணைப்பின் பலன்களை அங்கீகரித்து அவற்றை ஒட்டுமொத்த செயல்திட்டமாக வடிவமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்ற சவால்கள், தீவிரவாத அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உலக நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக உதவி செய்ய விரையும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற நாடுகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நம் தேசம் வலிமை மிகு தேசமாக உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம் வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து

0: அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம், சுதந்திரம், நீதி, மாண்பு, மரியாதை போன்றவற்றை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புகார் தொடர்பான மனுக்கள் மீது ஆணையம் விசாரணை மேற்கொள்வதுடன் பணிகள் செயலாக்கத்தில் தோல்விகள் ஏற்படும் போது தலையிடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் என்பது மனித மாண்புடன் தொடர்புடையது என்று எடுத்துரைத்த அவர், சுகாதாரம், உணவு, தங்குமிடம், வாழ்வாதாரம், தூய்மையான சுற்றுச்சூழல் போன்றவை அனைவருக்கும் உரியது என்றார். மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தி நீதியை முன்னெடுத்து சென்று பொறுப்புத்தன்மையையும் மரியாதையும் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ நிறுவனங்களில் பெறப்படும் சேவை வசதிகளுக்கான கட்டண விகிதங்களை அட்டவணைப்படுத்த அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நோயாளிகள் சிகிச்சை குறித்து தெளிவான முடிவெடுக்கவும் கட்டணம் தொடர்பான சர்ச்சைகளை தவிர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள மத்திய அரசு, மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசாக்களில் இந்தியா வரும் வெளிநாட்டு நோயாளிகளுக்கான தொகுப்பு கட்டணங்களையும் வெளிப்படையாக காட்சிப்படுத்த மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கேற்ப ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்த நிலையில் 2015 முதல் இத்தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் யோகக்கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்ததுடன் உடல் நலம், மனநலம், சமச்சீர் உணவு போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நாடு முழுவதும் யோகா பயிற்சி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. யோகா கலை மற்றும் தியானத்தின் மையமாக ரிஷிகேஷ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் ஆன்மீக கலாச்சாரம் இமயமலையையும் கங்கையையும் உள்ளடக்கிய அதன் சுற்றுச்சூழல் வெளிநாட்டினரையும் உள்நாட்டினரையும் பெருமளவில் ஈர்த்தது. ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கையை உறுதி செய்யும் யோகக்கலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் யோகக்கலை குறித்த சிறப்புகள் சர்வதேச நாடுகளில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய யோகக்கலை குறித்து திருச்சியை சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு பே விஜயகுமார் தெரிவிக்கையில்,
2: யோகா மனம் மற்றும் உடல், எண்ணம், செயல் ஆகியவற்றின் ஒற்றுமையை உள்ளடக்கியது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உங்களுடனும் உலகத்துடனும் இயற்கையுடனும் ஒன்றிணைந்த உணர்வை கண்டறியும் ஒரு வழியாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர்கள் திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது வரை 3 மாதங்களில் அரிசி விலை படிப்படியாக அதிகரித்து கிலோவிற்கு 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருப்பு வகைகளின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளதால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி கடன் வழங்கும் இலக்கை அடைய வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் மற்றும் வீட்டுவசதி கடன்கள் முகாமும், வெள்ளிக்கிழமைகளில் இதர முன்னுரிமை கடன்கள் முகாமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 100,000 அதிகமான வீடுகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார்.
3: இப்போ வெள்ளூர் மாதிரி வெயிலுக்கு பேர் போன ஒரு மாவட்டத்துல 2800 மட்டும் இல்லாம அதிகமான வீடுகள் இந்த பயணம் வந்து எடுத்து போய் செல்லணும். நம்ம அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு வந்து வந்திருக்க வெண்டாஸ் கிட்ட உங்களோட குவெரிஸ் என்னவோ

0: டவுட்ஸ் என்னவோ அதெல்லாமே கேட்டு அறிஞ்சு உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் இணைப்பை கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர்
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறப்பாக சேவையாற்ற தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. தாயார் மூலஸ்தானத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்பாடு கண்டறளி கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்வான தாயார் திருவடி சேவை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மயா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போர்ச்சுகலின் ஹென்ரிக் ரோச்சாவை இன்று எதிர்கொள்கிறார். இந்த போட்டி போர்ச்சுகலில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் சிவகங்கை திருப்பத்தூர் பகுதியில் 5 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி நம்பியாறு அணை பகுதி, நீலகிரி கெத்தை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், சிவகங்கை பயணியர் விடுதி, நீலகிரி குந்தா பாலம், தூத்துக்குடி, கயத்தாறு, கன்னியாகுமரி சிற்றாறு, திருநெல்வேலி ஊத்து, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, சிற்றாறு 2 சிவலோகம், கன்னியாகுமரி, சிறுவாணி அடிவாரம், திருநெல்வேலி ராதாபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி ராதாபுரம் ஏஆர்ஜி, கன்னியாகுமரி முள்ளிங்கினவா விளை, தூத்துக்குடி கயத்தாறு, திருநெல்வேலி நாலுமுக்கு, சிவகங்கை மானாமதுரை, நீலகிரி கிண்ணக்கோரை, விருதுநகர் அருப்புக்கோட்டை, நீலகிரி அழகரை எஸ்டேட், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், திருநெல்வேலி காக்காச்சி, ராமநாதபுரம் லாலிநோக்கம், தூத்துக்குடி வைப்பாறு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், தூத்துக்குடி வேதநாதம், தூத்துக்குடி சூரங்குடி, நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், புதுச்சேரி திருக்கண்ணூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களிலும் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மற்றும் மதுரை விமான நிலையத்தில் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான திருப்பத்தூர் AWS பகுதியில் 22.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 10 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கடந்த சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை

0: 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழுகுலுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
4: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
7: சத்தம் போடாம தீவனத்தை சாப்பிடுங்க. அட என்ன, அந்த சேவல தீவனத்தை எடுக்காம அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இத முதல்ல கூண்டுல புடிச்சு அடைக்கணும், இல்லனா மத்த கோழிகளை சாப்பிட விடாது.
8: என்ன மருதாணி அக்கா, எப்படி இருக்கீங்க? உங்க கோழிங்கெல்லாம் என்ன சொல்லுது?
7: அடடே, வா பொன்னி, என் கோழிக சொல்றது இருக்கட்டும், நீ என்ன புள்ள, ஊர்ல இருக்கியா இல்லையா? ரொம்ப நாளாச்சு உன்ன பார்த்து.
8: அதுவா, கொஞ்ச நாளா எங்க அக்கா ஊர்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன்க்கா, இப்பதான் வந்தேன்.
7: அப்படியா சேதி, அதான் உன்னைய பார்க்க முடியலையா? ஊர்ல இருந்தா அப்பப்ப வந்து என்னை பார்த்து பேசிட்டு போவே. ஆமா, உன் அக்கா மாமா பிள்ளைங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க?
8: இருக்காங்கக்கா.
7: என்ன புள்ள, பேச்சுல தெம்பே இல்ல, என்னாச்சு?
8: ஆமாங்கக்கா, எங்க மாமாக்கு வேலை எதுவும் சரியா அமையல, அப்பப்போ ஏதோ கிடைக்கிற வேலையே பார்த்துட்டு இருக்காரு. இதனால குடும்பத்தை நடத்தவே ரொம்ப சிரமப்படுறாங்க. பிள்ளைங்களும் வளர்ந்துட்டு வராங்கல்ல, வீட்டு செலவை சமாளிக்கவே முடியல. அதனால இப்ப அக்காவும் ஏதோ வெளியே கிடைக்கிற வேலைக்கு போறாங்க.
7: அப்படியா புள்ள, உங்க மாமா ராசு கிட்டதான் கொஞ்ச நிலம் இருந்ததே, அதுல ஏதும் விவசாயம் பார்க்கலையா?
8: இல்லக்கா, தரிசாதான் இருக்கு. அவருக்கு ரொம்ப நாளா அந்த இடத்துல காளான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அதை பத்தின விவரங்க எதுவும் தெரியாம வேலைய ஆரம்பிக்காமே விட்டுட்டாரு.
7: பொன்னி, ராசுவோட யோசனை அருமையானதாச்சே. இன்னைய காலகட்டத்துல நகரங்கள்ல இருந்து கிராமங்கள் வரைக்கும் உணவு விடுதிகள்ல இதுக்கு தனி வரவேற்பு இருக்கு. இதுல ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்கு புள்ள.
8: அப்படியாக்கா?
7: ஆமா புள்ள, இத ஒரு வேலையே எடுத்து பண்ணா நல்ல வருமானம் பாக்கலாம். அதோ தெரியுதே கீத்து கொட்டக, அது என்னன்னு நினைக்கிற?
8: என்னக்கா அது?
7: அங்கதான் நாங்களும் காளான் வளர்க்குறோம்.
8: அப்படியாக்கா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஞ்ச இடத்துலயே கோழிங்களும் வளர்க்குறீங்க, காளானும் வளர்க்குறீங்க, எப்படிக்கா உங்களால முடியுது?
7: பொன்னி, எங்களுக்கும் குடும்ப செலவுகளை சமாளிக்க சிரமமா தான் இருந்தது இந்த கோழிகளையும் காளானையும் வளர்க்கறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப அதுவே எங்களுக்கு முழு நேர வேலையா ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க சொந்த கால நிக்கிறதுக்கு காரணமே நம்ம வேளாண் அறிவியல் நிலையம்தான்.
8: என்ன சொல்றீங்கக்கா, வேளாண் அறிவியல் நிலையமா?
7: ஆமா புள்ள, சுயமா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான விவரங்களையும் சொல்லி கூட பயிற்சியும் கொடுத்து நம்ம வாழ்வாதாரத்துக்கு வழி காட்டுறாங்க புள்ள. இப்ப நாங்க மட்டும் இல்ல, பல விவசாயிங்க கோழி வளர்ப்புலையும் காளான் வளர்ப்புலையும் சிறந்து விளங்க காரணமா இருக்கிறதே அவங்க தான்.
8: அக்கா, நீங்க பேசுறத கேட்கவே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது மாதிரி இருக்கு. அப்போனா எங்களாலையும் உங்களை போலவே சிறுதொழில் தொடங்க முடியுமா என்ன?

0: எங்க விடாமுயற்சியும் உழைப்பும் இருக்கோ அங்க தொடங்குற ஒவ்வொரு வேலையும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதனால இப்ப என் கூட வாப்பில்ல, அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதுல பயனுள்ள தகவல்களை சொல்ல போறாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: சரிக்கா, நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. உடனே வாங்க போவோம்.
0: பொன்னி, விவசாய கூட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்களை பத்தி பகிர்ந்துக்க போறாங்க திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஜி திவ்யா அவங்க. இப்படி உக்காந்து எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: சரிக்கா, இப்பவே அவங்க சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
2: நான் எம்காம் எம்எட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் என்னோடய டீச்சிங் சர்வீஸ் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அந்த டைம் பீரியடாக நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் இங்கே திருவூரில் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய சிச்சுவேஷன் வந்து நான் சொன்னேன். எனக்கு அக்ரி பண்ணணுன்றது ரொம்ப நாள் கனவு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கணுன்றது. ஃபேமிலியில் யாரும் அக்ரிகல்ச்சரஸ் யாரும் கிடையாது, இடமும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் நான் எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு வந்து நான் எப்படி கொண்டு போகிறேன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. இங்கே அறிவியல் நிலையம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் தான் சொன்னாங்க, லேண்ட் இருந்தால் தான் பண்ணணும், இல்லை லேண்ட் இல்லாமல் பண்ணுற அக்ரோ கூட இருக்குது, நீங்கள் அதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்கிட்ட இருந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடங்கள், ஒரு 5 சென்ட் ஸ்பேஸ் இருந்துச்சு, வீடு கட்டாமல் இருந்தது, அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு தான் நான் முதல்ல ஆரம்பித்தது. எனக்கு ஆரம்பத்தில் வந்து கோழிகள் வளர்ப்பு பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இங்கே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். முதல்ல வந்து நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அனுபவம் ரொம்ப அதிகமாக வேணும். அனுபவம் இருந்தால் தான் நம்மளோட செலவுகளை வந்து குறைக்க முடியும், தவறுகளையும் திருத்திக்க முடியும். ஸோ அந்த அனுபவங்கள் வேணுன்றதுக்காக முதல்ல கற்றுக்கிட்ட பாடத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தேன். ஒரு 7 கோழியிலேருந்து வளர்க்க ஆரம்பித்து அது 800 கோழிகளாக மாற்றினேன். நானே வந்து இன்குபேட்டரும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டேன். அது வந்து எதையும் வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு செய்யணும். ஃபேமிலியிலையும் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும். ஏன்னா நான் அது வரைக்கும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்த இன்கம் வந்து அப்போ இல்லை. ஸோ அதை எப்படி நான் வந்து ஈக்குவலைஸ் பண்ண போகிறேன்றது தான் என்னோடய மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு போல்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கற்றுக்க ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நிறைய அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க தான் அதில் நிறைய பாடங்களும் நான் கற்றுக்கிட்டேன். போல்ட்ரி இது நல்லா சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஃபீல்டில் மட்டும் நம்ம இருந்த அந்த சக்ஸஸை வந்து நம்ம கொண்டு வர்றது வந்து இருக்கக்கூடாது. ஒரு 2-3 ஃபீல்டில் வந்து நம்ம பண்ணணும். சார், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றதையும் நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு ஃபீல்டில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாலும் சைமல்டேனியஸாக இங்கே கேவிகேல நடக்கிற அதர் கிளாஸஸும் வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே ஒரு லேர்னிங் வந்து இருந்துக்கிட்டே எனக்கு இருக்கும். புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். நிறைய அனுபவசாலிகள் இங்கே வருவாங்க, ஃபார்மர்ஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்ம ஜென்ரலாக யார் விவசாயம் பண்ணுறாங்க, யார்கிட்ட அவங்க இடத்துல போய் பேச நமக்கு டைம் இருக்காது. பட் இங்கே ஸ்பேஸ் வந்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபார்மர்ஸை மீட் பண்ணலாம், சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணலாம், அப்டேட்டட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் எனக்கு இங்கே கேவிகேல கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ என்ன டாபிக் இருந்தாலும் வந்து நான் அட்டன் பண்ணுவேன், கிளாஸஸை வந்து கற்றுக்குவேன். அந்த மாதிரி எனக்கு அடுத்த அனுபவம் என்னோட அக்ரி இதில் வந்து நெக்ஸ்ட் ஃபீல்ட் நான் போனது வந்து மஷ்ரூம் சார், ஆய்ஸ்டர். எஸ் சார், ஆய்ஸ்டர் மஷ்ரூம் பண்ணுறேன். இதுக்கு வந்து பெரிய இடம் வேணுன்ற அவசியம் இல்லை, பண்ணலாம். அதனால் ஆய்ஸ்டர் மஷ்ரூமை நான் சூஸ் பண்ணேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். அடுத்து ஸ்பான் ப்ரொடக்ஷனுக்கும் போக போகிறேன். டிக் ஆஃபீஸில் கொட்டேஷன்ஸும் கொடுத்துருக்கோம் சார், லேப் செட்டப்புக்காக.
3: இன்னொன்று, ஒரு பக்கம் புறக்கடை கோழி வளர்ப்பு, 7 கோழி 800 ஆயிடுச்சு. இப்போ எத்தனை கோழி இருக்கு?
2: இப்போ வந்து மஷ்ரூம் பண்ணுறதுனால ஸ்பேஸ் தேவைப்படுது சார். லேப் செட்டப் அண்ட் மஷ்ரூம் ப்ரொடக்ஷனுக்காக வந்து ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி கோழிகள்லாம் எடுத்து எனக்கு தெரிஞ்ச ப்ரீடர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன் சார். ஏன்னா லைனேஜ் மாறிடக்கூடாது, அதனால எனக்கு தெரிஞ்ச ப்ரீடர்ஸ் கிட்ட வந்து நம்பகமான இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் பிரித்து கொடுத்து வச்சிருக்கேன் சார்.
3: எல்லா கோழியும் மாற்றி கொடுத்துருக்கீங்க?
2: ஆமாங்க சார்.
3: இப்போ அந்த இடம் முழுக்க இப்போ வந்து உங்களுக்கு காளான் வளர்ப்புக்காக இருக்குது?
2: முழுக்க இல்லை சார், ஒரு போர்ஷன் மட்டும் சார். லேப் செட்டப்புக்காக மட்டும் வந்து இது பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் இது பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் சார். ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு சார்.
3: இப்போ கோழியில் கிடைச்ச வருமானம் இப்போ நிற்குமே?
2: நிற்காது சார், என் ப்ரீடர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன்ல சார், அவங்க கிட்ட இருந்து அதை கலெக்ட் பண்ணிப்பேன். ஃபீடு நான் கொடுத்துறேன் சார், அவங்க மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க.
3: அவங்க மெயின்டெனன்ஸுக்கு காசு கொடுத்துறீங்க, நீங்கள் கோழிக்கான தீவனத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறீங்க?
2: ஆமாங்க சார்.
3: நீங்களே விற்றுக்கிறீங்க கோழியையும?
2: ஆமாங்க சார்.
3: அது என்ன, நாட்டு கோழியா அல்லது
2: தூய சிறுவிடை கோழிகள் சார்? கோழியின் ஆராய்ச்சி நிலையில் வந்து மக்களுக்காகன்னு சொல்லி நிறைய கோழிகள் வந்து வளர்த்து கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி நிறைய கோழிகள் வந்து தரம் உயர்த்தப்பட்டு பண்ணிட்டாங்க.

0: தானாக நம்மளோட தூய சிறுவடைன்ற கோழி நம்ம வந்து கொண்டு வரணும். என்ன மாதிரி ஒரு சில ஃபார்மர்ஸ் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்கள ஒன்றா சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சார்.
1: நல்லதுங்கம்மா. இப்போ இந்த காளான் வளர்ப்பு ஆகட்டும் அல்லது இந்த கோழி வளர்ப்பு ஆகட்டும் இதற்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
0: ஆமாங்க சார், இங்கே கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட்டோடு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் உண்டு, இங்கே வந்து நேரடியாக கற்றுக்கலாம்.
1: இப்போ இந்த காளான் வளர்ப்பு எடுத்துட்டீங்க?
0: ஆமாங்க சார்.
1: இப்போ எவ்வளவு பரப்பில் அந்த காளான் வளர்ப்பு மேற்கொண்டுட்டு இருக்கீங்க?
0: எடுத்தோடனே நான் வந்து
1: பெருசாக
0: ஷெட்டு போட்டு ஆரம்பிக்கலை. என்னோடய வீட்டில் ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, 10x15 ரூம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த ரூமில் தான் போட்டிருக்கேன் சரிங்களா. அதில் ஒரு 150 பெட்டு போட்டிருக்கேன், அதில் வர ஈல்டில் எடுத்து தான் நான் இப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். எப்போ வந்து நம்ம குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சார், நம்ம ஒரு விஷயம் தெளிவாக கற்றுக்கிட்டோமா இல்லையான்றது வந்து அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். அப்போ நம்ம மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகும், நம்ம சரியான பாதையில் தான் போகிறோன்ற நமக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே அதிகமாக வந்து செலவு பண்ணி ஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணாமல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றது தவறாக பண்ணுறோமா சரியாக பண்ணுறோமான்னு நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் சார்.
1: இப்போ நீங்கள் வளர்க்குற அந்த சிப்பிகாளான்,
0: சிப்பிகாளான் சார்,
1: சிப்பிகாளான் என்ன வெரைட்டி அது?
0: ஆய்ஸ்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க சார். இதில் வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது சார் சரிங்களா. இது வந்து ப்ளூரோட்டஸ் ஃபோரிடாஸ் வெரைட்டிஸ் ஃபேமிலியை சேர்ந்தது, அதுக்கு கீழே நிறைய வரும். இதோட ஃப்ளவர்ஸோட ப்ளூமிங் வச்சு தான் நம்ம வந்து டிஃபர் பண்ணுறோம் ஓகேங்களா. நிறைய இது பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஆஃப் ஆய்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆய்ஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தண்டு கனமாக இருக்கும், ஃப்ளவர் இப்படி இருந்தால் சங்குப்பூ பார்த்துருக்கீங்களா சார், அதுவே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கிங் ஆஃப் ஆய்ஸ்டர்ன்றது. இன்னொன்று ப்ளூரோட்டஸ் ஃபோரிடான்றது வந்து நல்ல மலர் மலர்ந்த மாதிரி இருக்கும், பூ பார்த்த மாதிரியே இருக்கும். எதையும் வந்துட்டு நம்ம வந்து நல்ல அனுபவம் வேணும் சார், சயின்டிஃபிக்காகவும் தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாக அதை வந்து செயல்படுத்தி பார்த்துட்டிங்கன்னா நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் நமக்கு இன்கம் வந்து நல்லாவே ஜென்ரேட் ஆகுது சார்.
1: உங்களால் எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியுது காளான் இப்போ?
0: இப்போ என்னால் ஒரு நாளைக்கு 2 கிலோ எடுக்கிறேன் சார்.
1: ஒரு நாளைக்கு 2 கிலோ?
0: ஒரு நாளைக்கு 2 கிலோ.
1: எத்தனை உருளைகள் போட்டு வச்சிருக்கீங்க?
0: 150 பேக்ஸ் போட்டிருக்கேன்
1: சார். 150?
0: ஆமாங்க சார்.
1: அது
0: மினிமம், நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம் சார்.
1: குறைவாக இருக்கு.
0: ஆ, மினிமம் ஆவரேஜ்.
1: அது என்ன, இப்போ ஒரு நாளைக்கு இத்தனை உருளைகள்னு அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே இருக்கீங்களா?
0: இது வந்து நம்ம தொடர்ந்து ஒரே நாளில் 150 பேக்ஸ் போடக்கூடாது சார். ஒரு நாளைக்கு 10 பேக், 15 பேக், 20 பேக் அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு ரெகுலரான ஃப்ரூட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும், ஃப்ளவர்ஸ் அதில் நம்ம ஈல்டு எடுத்துகிட்டே இருக்க முடியும்.
1: ஒரு நாளைக்கு 2 கிலோ எடுக்கிறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: விற்பனை ரொம்ப ஈஸி சார். என்னோடது வந்து மார்க்கெட்டிங் தான், எனக்கு என்னோடய மேஜரே அது தானே சார். எனக்கு தெரியும் என்னோடய கஸ்டமர்ஸ் எங்கே இருக்காங்கன்றது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேமிலிஸில் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம், நெய்பர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுப்போம், ரெகுலராக நம்ம ஒரு ஷாப்புக்கு போவோம் இல்லையா அவங்கக்கிட்ட கொடுப்போம். அடுத்து நம்ம இங்கே கேவிகே வரும்போது நம்ம ஃபார்மர்ஸ்லாம் மீட் பண்ணுறோம்ல சார், அவங்கக்கிட்டேயும் கொடுப்போம் சார்.
1: என்ன வெலம்மா கிலோ?
0: கிலோ கொடுக்குறதில்ல சார், நாங்கள் 200 கிராம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே இருக்கு. கிலோ யாராக கேட்குறாங்கன்னா 300 கொடுத்துறது, கிராம்ஸில் கேட்கும் போது 200 கிராம்ஸ் 80 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன் சார்.
1: 80 ருபீஸ்?
0: எஸ் சார். இது நான் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக பண்ணுறேன் சார், பாரம்பரிய அதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் விறகு மூட்டி நெருப்பு எடுத்து நம்ம டப்ரால இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வைக்கோலில் வந்து வேக வச்சு ஸ்டெர்லைசேஷன் முடிச்சு ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறமா எடுத்து உலர்த்தி அதுக்கப்புறமா வந்து பேக்ஸ் வந்து போட ஆரம்பிப்போம் சார்.
1: அதுக்கு வைக்கோல் தான் முக்கியமான மீடியம்.
0: ஆமாம் சார்.
1: வைக்கோல் நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய கிடைக்குது.
0: நிறைய கிடைக்குது சார்.
1: அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருவீங்களா?
0: ஆமாம் சார்.
1: ஊரில் உருளையாக வாங்கி வச்சிடறதா?
0: கண்டிப்பாக சார், எப்போவும் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கணும் சார். நம்மளோட சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடாது சார், ஈரப்பதம் இருந்ததுனாலே கண்டாமினேஷன். அதனால் நல்ல அந்த சலசலன் சவுண்டு கேட்கணும் சார், அந்த மாதிரி இருக்கணும் வைக்கோல், அது ரொம்ப முக்கியம்.
1: நல்லா காஞ்சதாக?
0: ஆமாம், நல்ல காஞ்சதாக இருக்கணும். அப்படி இருக்கிற வைக்கோல் எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: கட் பண்ணி கட் பண்ணி தான் நம்ம போடணும்?
0: கண்டிப்பாக சார், கட் பண்ணியும் பண்ணலாம், கட் பண்ணாமலையும் பண்ணலாம் சார், ரெண்டுமே வந்து நம்ம டைம் சேவிங். நமக்கு எப்படி வருது அப்படின்னு இது வந்து ஒவ்வொரு ஃபார்மரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க சார். ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டிங் மிஷின்ஸ் இருக்காது, சாஃப் கட்டர்ஸ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூட்டை தூக்கும் போது அந்த பிட பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல சார், சுரண சுரணையாக வச்சு செய்வாங்களே அந்த மாதிரி எடுத்து வச்சும் பேக்கில் போட்டு ஃபில் பண்ணுவாங்க சார். இல்லை சாஃப் கட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா சாஃப் கட்டிங்ஸ் பண்ணி நமக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் நீள அளவில் வெட்டி வெட்டி நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ஸில் ஃபில் பண்ணலாம் சார்.
1: ஒரு உருளையில் நீங்கள் இந்த மாதிரி வைக்கோலை போட்டு காளான் வித்துக்களை போட்டு எவ்வளோ நாளில் அந்த காளான் முளைச்சி நமக்கு வெளியில் வரும், எப்போ அறுவடை பண்ணுவீங்க, அந்த உருளையை நம்ம எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம்
0: சார்? இப்போ ஒரு பேக் நம்ம வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேக் வந்து நம்ம 200 கிராம்ஸ் தான் வந்து சீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. வைக்கோலோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 kg, 3 to 5 kg நம்ம பெட்டு போடுற அளவு பொறுத்து சார். இது பெட்டோட அளவு வந்து 12x18, 12x24, 12x26 சொல்லிட்டு அகலும் கூடும், உயரம் வந்து கூடும், அகலம் வந்து 12 சென்டிமீட்டர் தான். 12x18, 24x26 அளவுக்கு நம்ம போகலாம் ஓகேங்களா. ஒரு பேக்கோட வெயிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 3 to 5 kg வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒரு பேக்கோட கால அளவு எவ்வளோ நாள் நம்ம வச்சுக்கலாம்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக கேகேஎம் சொல்லிட்டு ஒரு

0: வெரைட்டி வந்து நம்ம அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அந்த வெரைட்டி சீட்ஸை வந்து நீங்கள் 5 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்,
1: 5 மாதம்
0: 5 மாதம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு ஈல்டு வந்துகிட்டே இருக்கும்.
1: அதுவும் 200 கிராம் போட்டால் போகிறோமா?
0: ஆ, போதும் சார். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன சீட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தண்டு வரும், தண்டுலேருந்து பூ வரும். ஆனால் இந்த KKM வெரைட்டி வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வெரைட்டியில் வந்து தண்டு இருக்காது, ஃப்ளவர் மட்டுமே வரும்.
1: எல்லாமே எடிபிள் மஷ்ரூம் தான்.
0: கண்டிப்பாக சார்,
1: சாப்பிட்றது தான்.
0: கண்டிப்பாக.
1: இப்போ நம்ம மழை காலத்தில் வெளியில் முளைச்சி கிடக்கும்.
0: ஆமாங்க சார்.
1: அது விஷக்காலம் தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
0: அந்த அளவுக்கு இன்னும் அனுபவம் வந்து கிடையில சார். அதாவது பெரியவங்க வந்து அதை எடுத்து கொடுக்குறாங்க, அதை ஒவ்வொரு தடவையும் அந்த காளான்கள் பார்க்கும்போது வந்து மாறுபடுது சார். அதுதான் நான் சொன்னேன் சார், நமக்கு வந்து ரொம்ப அனுபவம் தேவை சார். எடுத்த உடனே நம்ம வந்துட்டு ஈஸியாக எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குது, அதுக்காக செயல்படுறதுக்கான ஆரம்பிக்கும் போது நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போ ஒரு டைமில் வந்து நல்லா தெளிவாகிறோமோ அப்போ நல்ல நமக்கு அனுபவம் கிடச்சிருச்சுன்றது அர்த்தம். அப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
1: உங்களுக்கு காளான் வித்துக்கள்லாம் எங்கே கிடைக்குதுமா?
0: நான் இப்போ வந்து KVK-லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். நம்ம KVK-லேயே காளான் வித்துக்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன்ல சார், நமக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சப்போர்ட் பண்ணுறாங்களோ டு த எண்டு வரைக்கும் இந்த ஃபார்மருக்கு என்ன தேவைன்றது எல்லாமே நமக்கு இங்கேருந்து கிடைக்கிது. நம்ம அதை வந்து முழுசாக பயன்படுத்திக்கணும் சார்.
1: எவ்வளவு காலமாக இந்த காளான் வளர்ப்பு பற்றியும் சரி, புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றியும் சரி, இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க
0: சார்? காளான் இது பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் சார் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போல்ட்ரி தான் பண்ணேன். 2018 ஆரம்பித்தேன் சார் போல்ட்ரி. இப்போ ஒரு 7 இயர்ஸாக போல்ட்ரி இதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் மஷ்ரூமுக்காக.
1: காளான்லேருந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா?
0: தாராளமாக சார். நான் தான் சொன்னேன் சார், 22nd டே நமக்கு 22வது நாள் நமக்கு அதிலேருந்து பட்டிங்லேருந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிடும் சார். அப்போ நம்ம ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சார். ப்ராப்பர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணால் போதும் சார்.
1: காளான் வளர்ப்பில் என்ன பிரச்சனைகள் வருது? கண்டாமினேஷன் ஒரு பிரச்சனையா?
0: ஆமாங்க சார்.
1: அதை தவிர
0: வேறு பிரச்சனை எதுவும் வராது
1: சார்.
0: இருக்காது சார். கண்டாமினேஷன் வந்து நம்ம எப்படி வருதுன்னா ப்ராப்பர் ஸ்டெரிலைசேஷன் பண்ணலன்னா வரும் சார். இடம் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கலன்னா வரும் சார். நம்ம பேக் ஃபில் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஃபார்மர் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் சார். இதெல்லாம் பண்ணாமல் விட்டால் தான் கண்டாமினேஷன்ஸ் வரும். மற்றபடி சேல் வந்து அவங்க முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடணும் சார், எங்கே கொடுக்க போகிறோம் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கஸ்டமர் யாரும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ஈல்டு நம்மளால் பண்ணலாம் சார். இப்போ ஒரு கல்யாண நாள் வரப்போகுது, இந்த மாதிரியான மாதங்கள்லாம் இருக்குதுன்னா கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து பேக்ஸை ஃபில் பண்ணணும் சார். நமக்கு அதுக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம பேக்ஸ் பண்ணணும்.
1: அதிகப்படுத்திடணும்.
0: கண்டிப்பாக சார். எப்பவும் வந்துட்டு சார் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டு சேல் ஆகலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம கஸ்டமர்ஸை சூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட டார்கெட் கஸ்டமர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொடக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ லாஸ் வராது.
1: இப்போ உங்களை மாதிரி இன்னும் வேறு யாராவது உங்களை பார்த்துட்டு காளான் வளர்ப்பில் ஈடுபடுறாங்களா?
0: ஆமாங்க சார், நானும் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் சார். இங்கே வர ஃபார்மர்ஸ்க்கும் பண்ணியிருக்கேன், என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களையும் நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் சார். எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது சார், நம்ம ஏதாவது பண்ணணும் செய்யணும், வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்ற எல்லா பெண்களும் வந்து அந்த முயற்சியில் இருக்காங்க சார். நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணிகிட்ருக்கேன் சார். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி என்னவோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் எடுத்து தான் அவங்க பண்ணுறாங்க. சீட் மட்டும் வெளியே இருந்து நம்ம KVK-லேருந்து கலெக்ட் பண்ணி அங்கே கொடுக்குறேன் சார். சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பண்ணுறேன்.
1: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 8838 9739 97 39 52 52.
1: இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: கண்டிப்பாக சார்.
2: என்ன பொண்ணி, கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஜி திவ்யா அவங்க. இப்போ உனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமே.
3: ஆமாங்க்கா, கிராமங்களோட அழகுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட கிராமத்துல இப்படிப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு பிரமிப்பா இருக்குக்கா. இது தெரியாம ஊரை விட்டு ஊரு போய் அம்பிட்டு வேலை பார்த்துட்டு வந்தோம். இனி கவலையே இல்லை. சொந்த ஊர்லயே இருந்துகிட்டு தினம் தினம் வருமானத்தை பார்த்துக்கிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை வளமாக்கிக்க போறோம்.
2: நல்லது புள்ள. இப்படி கிராம சூழலுக்கு ஏத்தா போல பல தொழில் வாய்ப்புகள் இருக்கு. அதை நாம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நேரத்தை செலவிட்டா அது நமக்கு நிலையான வருமானத்தை எப்பவும் பார்க்க வைக்கும்.
3: நிச்சயமாக்கா, இந்த விஷயத்த இப்பவே போன பண்ணி என் அக்கா மாமா கிட்ட சொல்லிடுறேன். இதை கேட்டா அவங்க வாழ்க்கையே வசந்த காலமா மாறிடும்.
2: ரொம்ப அழகா சொன்ன புள்ள. சரி சரி, நாம வீட்டுக்கு புறப்படலாம். நான் போய் கோழிகளை கூண்டுல அடைக்கணும்.
3: மருதனியக்கா, இருங்க இருங்க, நானும் உங்க கூட வந்து ஒத்தாசை பண்றேன்.
2: உனக்கு எதுக்கு புள்ள சிரமம், நான் பாத்துக்கிறேன்.
3: இதுல என்னக்கா சிரமம், அப்புறம் நான் எப்படி கோழி வளர்க்கறத கத்துக்கிறது?
2: அது சரி,

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: தானிய வகை தீவன பயிர் ரகங்களும் அவற்றின் குணாதிசயங்களும் பற்றி தெரிந்து கொள்வோம். பால் உற்பத்தி என்பது கறவை மாடுகளுக்கு நாம் கொடுக்கும் தரமான பசுந்தீவன பயிர்களின் தன்மையை பொறுத்து அமைகின்றது. தானிய வகை தீவன பயிர்களில் எளிதில் செரிக்கக்கூடிய மாவு சத்துக்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்திருக்கின்றன. கறவை மாடுகளுக்கு சத்துமிக்க தானிய வகை தீவன பயிர்களை கொடுப்பதன் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். தீவன மக்காச்சோளம் பற்றி அறிந்து கொள்வோம். மக்காச்சோளத்தை தானிய தீவன பயிர்களின் ராணி என்று அழைக்கலாம். ஏனெனில் இதை வருடம் முழுவதும் பயிரிடலாம். குறைந்த வயதுடையதால் எந்த பயிர் சுழற்சியிலும் பயிரிடலாம். நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் எதுவும் இல்லை. தீவன மக்காச்சோளம் எல்லா மண் வகைகளிலும், குறிப்பாக 6 முதல் 8 அமிலக்கார நிலையில் உள்ள மண் வகைகளில் பயிரிடலாம். பல்வேறு தட்பவெப்ப நிலைகளில் வளரக்கூடிய இப்பயிர் இரவையில் துரிதமாக வளர்ந்து அதிக விளைச்சலை தரவல்லது. மேலும் பயிரின் எந்த வளர்ச்சி பருவத்திலும் அறுவடை செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். பயறு வகை தீவன பயிர்களான தட்டைப்பயிறு மற்றும் மொச்சை ஆகியவற்றுடன் கலந்து கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்கலாம். சிறு

0: துண்டுகளாக வெட்டி கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது சிறிதும் கழிக்காமல் உண்ணுகின்றன. மேலும் ஊறுகாய்ப்புல் தயாரிக்க மிகவும் ஏற்றது. ரகமானது ஆப்பிரிக்கன் நெட்டை. இந்த ரகம் பருமனான தண்டுகளுடன் உயரமாக வளரக்கூடிய நீண்ட அகன்ற இலைகளை கொண்டுள்ளதால் அதிக இலைத்தண்டு விகிதத்தை உடையது. விதைத்த 65 முதல் 70 நாட்களில், அதாவது கதிர் பால் பிடிக்கும் பருவத்தில் அறுவடை செய்வதன் மூலம் கூடுதல் பால் உற்பத்தியை பெறலாம். இந்த ரகத்தில் 9.8% புரதச்சத்து உள்ளது. தீவன மக்காச்சோளத்தை இரவை பயிராக ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். பல்லாண்டு தீவனச்சோளம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் மிக முக்கிய தீவன பயிராக தீவனச்சோளம் பயிர் செய்யப்படுகிறது. இப்பயிர் பசுந்தீவனத்திற்காக இரவை மற்றும் மானாவரியில் பயிரிடக்கூடிய ஒரு முக்கியமான பயிராகும். தீவன தட்டை பயிரை தீவன சோளத்தில் கலப்பு பயிராக பயிரிடுவதன் மூலம் பயிர் ஊட்டச்சத்துகளின் அளவை அதிகப்படுத்தலாம். இதனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அளிப்பதால் கால்நடைகள் தேவையின்றி கழிப்பதை தவிர்க்கலாம். இளம்பருவத்தில் ஹைட்ரஜன் சயனைடு என்ற நச்சுப்பொருள் அதிகமாக இருப்பதால் பூ வந்த பின்பு அறுவடை செய்து கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். இதனை ஒருமுறை பயிர் செய்தால் 4 முதல் 5 ஆண்டுகள் வரை மருதாம்பு பயிராக எளிதில் பராமரிக்கலாம். கோ 29. இந்த ரகம் 2001 வெளியிடப்பட்டது. இது வருடத்திற்கு 5 முதல் 6 மருதாம்புகள் ஏற்றது. முதல் பயிரை 65 முதல் 70 நாட்கள் இடைவெளியிலும் மருதாம்பு பயிர்களை 45 முதல் 50 நாட்கள் இடைவெளியிலும் அறுவடை செய்யலாம். வேகமான வளர்ச்சி, அதிக விளைச்சல் மற்றும் உலர் எடை, அதிக இலைத்தன்மை போன்ற பண்புகள் தீவன சோளத்திற்குரிய சிறப்பம்சங்கள் ஆகும். அதிக இலைகள் மற்றும் அதிக தூர்களை கொண்டது வருடத்திற்கு நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியது. இது அதிக சுவை கொண்டதால் கால்நடைகள் விரும்பி உண்ணக்கூடிய தீவன பயிராகும். கோ 31. இந்த ரகம் 2013 வெளியிடப்பட்டது. அதிக பசுந்தீவன விளைச்சல், நீளமான மற்றும் அகலமான இலைகளுடன் கூடிய அதிக தூர்கள் உடையது. அதிக தூர் பிடிப்பதால் தட்டு சன்னமாக இருப்பதுடன் கால்நடைகள் உண்ணும் போது கழிப்பதில்லை. இந்த ரகத்தில் புரதச்சத்து, நார்ச்சத்து உள்ளது. விதை உதிராதன்மையால் கூடுதல் விதை உற்பத்தி கிடைக்கிறது. விரைவாக தழைக்கும் திறனால் வருடத்திற்கு 6 முதல் 7 அறுவடைகள் செய்யலாம். மிகவும் சுவையானது. கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் விரும்பி உண்ணக்கூடியது. தானிய வகை தீவன பயிர்களான தீவனச்சோளம் மற்றும் மக்காச்சோள பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு கால்நடைகளுக்கு பசுந்தீவனமாக அளிப்பதன் மூலம் பால் உற்பத்தியை பெருக்கி ஒரு நிலையான வருமானம் ஈட்ட வழிவகுக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆஃபர்.
1: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்கில் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
0: தனிஷ்கில் தங்க நகைகளை அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்.
1: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:30. ஒரு மலர் அழகை தரும், ஒரு வார்த்தை மகிழ்ச்சியை தரும். அந்த அழகையும் மகிழ்ச்சியையும் ஒன்றாக இணைக்கும் இனிய நிகழ்ச்சி பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். முதலாவதாக விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கப்படும். இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருக்காரு. ஏ.ஆர். ரகுமான் இசையில் தாமரை, வரிகளில் நரேஷ் ஐயர், குரலில் ஒரு இனிய பாடல்.

பூங்கொத்து ஒத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது தாமரை வரிகளில் தேவன் ஏகாம்பரம் சின்மயி குரலில் ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மலர்கள் பலவாக இருந்தாலும் அவை இணைந்தால் பூங்கொத்து ஆகிறது. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தாமரை வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் ஸ்ரேய கோஷால் குரலில் ஒரு இனிய பாடல்.

நேயர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகாரம் வட்டம் நெருப்பூர் பன்னவாடியான்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி. ஐயாசாமி அவர்கள். நேர்கே பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராவணன் என்ற திரைப்படத்திலிருந்து, இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கார் ஏ. ஆர். ரகுமான். ஏ. ரகுமான் இசையில் கவிஞர் வைரமுத்து, வரிகளில் கார்த்திக், குரலில் ஒரு இனிய பாடல்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கவிஞர் வைரமுத்து வரிகளில் ஸ்ரேயா கோஷால் குரலில் ஒரு இனிய பாடல்.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3 மணி.

நாம் இணையும் இந்நிகழ்ச்சி கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் கேட்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவரா இருந்தால் மட்டும் போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் தர்மபுரி பகுதியிலிருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. அப்போ திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:08 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட் சேவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து பாலன் அழகி கேட்டிருக்காங்க. கிங் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

கட்சபையில் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒளிக்கூறக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. புதிய கீதை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
4: 3:17 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து ஜாய் கேட்டிருக்காங்க. ஆசை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சைதான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபீனியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: 3:24 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவேல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் 4 ரோடு பகுதியிலிருந்து சரவணன், யமுனா, மதுமிதா, நவசக்தி கேட்டிருக்காங்க. வர்ணஜாலம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

3:30. இது தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

அரசவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கூறக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நிற்புரான் கொட்டாய் பகுதியிலிருந்து வெள்ளையன் கேட்டிருக்காங்க. வசீகரா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: கச்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒளிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் பகுதியிலிருந்து தமிழ் சஷ்மிதா சஷ்மித்ரன் கேட்டிருக்காங்க. சச்சின் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
4: தருமபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் சேவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கட் சேவையில் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் வெங்கமேடு பகுதியிலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

ஒரு காலத்தில் மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்தில் தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி எங்களுக்கு

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நேற்று உங்கள் நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில மஞ்சள் சாகுபடி குறித்து விளக்குகிறார் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூர் பன்னவாடியான்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி ஐயாச்சாமி அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று சொல்லுக வெல்லுக. 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 3:52 இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து குமார் கேட்டிருக்காங்க. ஆட்டோகிராஃப் மூவில இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ தப்பா என்ன தொட்டாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
1: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேர்களைத்துடன் நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசோலை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2444030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2444031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியாக விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். வணக்கம் வான்மதி.
1: வணக்கம் நவீன்.
0: என்ன, நிறைய குறிப்புகளோட வந்துட்டீங்களா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க, நேயர் நம்ம சந்திச்சிருவோம். இணைப்பிலனையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. இணைப்பு சரியா கேட்கல. இனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க.
0: இது வந்து ஒரு பறவை இனம். மிகவும் ஆமாம், பறவை இனம். இது வந்து மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பறவை. மலைப்பகுதியில் காணப்படுகின்ற ஒரு பறவை. அது என்ன பறவைன்னு சொல்லுங்க.
2: மயில்.
0: மயில் எப்படி சொல்றீங்க? மயில்ட்டு
2: சொல்றேன்.
0: ஓ, வண்ணமயமா இருக்கும் அப்படின்றதுனால மயிலா இருக்கும் அப்படின்னு சொல்ல
2: வரீங்களா?
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
2: நன்றி.
0: இனிப்பிலனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா, வணக்கம். ஐயா,
0: வணக்கம்.
3: வாழ்வு வாழ்வு வளத்துடன் கேள்வி கொடமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு.
1: ஐயா, இந்த பறவையானது பாத்தீங்கன்னா ஆண் பறவை பெண் பறவை என இரண்டு வகைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
3: ஆண் பறவைக்கு தோகை உண்டாமா?
1: ஆண்
3: பறவைக்கு தோகை, பெண் பறவை. மயில் தான் இருக்கு.
1: மயில் இல்லைங்க ஐயா.
0: இப்பதான் மயில் இல்லை அப்படின்னு சொல்லுங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
3: ஆண் பறவைக்கு தோகை உண்டுனா மயில் தான். ஆண் பறவைக்கு தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை இல்லை.
0: சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி.
3: நன்றி.
0: இனிப்புலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா, நலிகன் கிராமத்துல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன். வணக்கம்.
0: வணக்கம். என்னைய குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
4: கேட்டங்க ஐயா. ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு.
1: ஐயா, இந்த பறவை இனமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுக்கோழி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
0: இனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக.

0: வணக்கம்
1: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நான் ஈரோடு அந்தியூர் தேவராஜ் பேசுறேன்.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
1: மேலும் எனக்கு ஒரு குறிப்புகள் கொடுங்கய்யா.
0: அவங்களுக்கான குறிப்பு,
2: ஐயா, இந்த பறவையானது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து, அதாவது ஒரு 2100 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை உயரமான மலை காடுகளில் தான் இந்த பறவை இனமானது வாழ்து அப்படின்னு சொல்லலாம்.
1: சரியான விடை தெரியவில்லையம்மா. நன்றி.
2: நன்றிங்க.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
0: நிலையத்தில் நேரும் மாலை 4:06. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
2: ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
6: ஹலோ,
2: பேசுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
6: புவியத்தி நல்லமலையிலிருந்து பேசுறேன்.
2: நல்லமலையிலிருந்து உங்க வானொலி பெற்றோட சத்தத்தை மட்டும் குறைச்சிட்டு பேசுறீங்களா?
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
7: கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கடை தென்ன விவசாயி முருகன்.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
7: ஒரு சொல்லுங்க, குறிப்பு பார்க்கலாம்.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: ஐயா, இந்த பறவை இனமானது பார்த்தீங்கன்னா சுமார் 60 முதல் 70 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
7: சொல்றவங்களா?
0: சொல்லுங்க.
7: இமயமலை மோனல் பறவை.
0: இமயமலை
7: மோனல்.
0: மோனல் எப்படிங்க சொல்றீங்க?
7: அதான் இருக்கு நினைச்சேன்.
0: சரிங்க, என்ன சரியான விடை சொல்லிட்டீங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கும்?
7: வெரி குட் சார், வாழ்த்துக்கள் சார்.
0: என்ன திரைப்படத்துல?
7: சந்தோஷம் மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க, படம் பேர் சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க.
7: படம் வந்து சிவப்பு மல்லி.
0: என்னங்கய்யா?
7: சிவப்பு மல்லி.
0: சரிங்க,
7: விஜயகாந்தன் நடிச்சது.
0: அதுல என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
7: எரிமலை எப்படி பொறுக்கும்.
0: சரிங்க, அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
7: நன்றி சார்.
0: வான்மதி
2: சொல்லுங்க.
0: சரியான விடை சொல்லிட்டாரு நேயர். அவருக்கான பரிசு பாடல் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சில குறிப்புகள் வந்து நேயர்களுக்கு கொடுத்துருங்க.
2: கண்டிப்பா. இந்த பறவை இனமானது பார்த்தீங்கன்னா 60 முதல் 70 சென்டிமீட்டர் வரை நீளம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 1.1 கிலோ 800 கிராம் முதல் 2.5 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆண் பறவையானது பார்த்தீங்கன்னா பச்சை, நீலம், ஊதா, தாமிரம் மற்றும் ஆரஞ்சு பல வண்ணங்களில் ஒளிரும் அந்த இறகுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். பெண் பறவையானது பழுப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் அழகான தோற்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை இனமானது கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கு வந்து இறங்கி வரும், அந்த மலைப்பகுதியை விட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம். இதனோட உணவு உண்ணும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகள், பூச்சிகள் மற்றும் புழுக்களை தான் வந்து உணவாக இந்த பறவை இனமானது உட்கொள்கிறது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டோட தேசிய பறவை.
0: நேபாள நாட்டுடைய
2: தேசிய பறவையாகவும் உத்தரகாண்ட் மாநிலத்தோட மாநில பறவையாகவும் இந்த பறவை இனம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பறவை இனமானது தான் ஹிமாலயன் மோனால் பறவை
0: அப்படின்றது
2: சரியான பதில். இந்த கேள்வியை இப்போ நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின கீழே வந்து சிவப்பு பட்டியலில் அழிந்து வரும் இனங்களில் இந்த பறவை இனமானது சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இன்னைக்கு எடுத்தோம்.
0: சரிங்க, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக நேர்கேட்ட பரிசு பாடல்.

0: நோயாளிகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500 8420.
2: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500 7456 63.
0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626 55 83 83.
3: எரிமலை எப்படி பொறுக்கும்? நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கும்? எரிமலை எப்படி

பறிக்கும் அதில் கண்ணீர் மிதக்கும். செருப்பென உழைத்தவர் வரப்பென இழைத்தவர் சுட சுட அழுதவர் அடிக்கடி இறந்தவர் சற்று சங்கு மோதும் போது தர்மங்கள் தொங்காது எரிமலை எப்ப

0: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன் பட்டி சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ் 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல்
3: 722-99-7555.
4: நிலையத்தில் நேரம் மாலை 4:18. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வருக, வணக்கம்.

0: விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். புதிய நேர்களாக இருந்தால் 0434342 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0434342 என்ற முன்னணிப்போடு 24 40 31 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
1: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க, பேசுங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம்.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்,
1: ஏழு பேர் இருக்கீங்க, பேசுங்கய்யா.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம், பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கோட்ரோட் புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நிலையத்தில் நேரம் மாலை 4:22. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். பேர் சொல்லுங்க. என்ன ஊர் நீங்க?
5: புவியரசிங்களா?
4: ஏற்கனவே வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிட்டீங்களா? சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்பு கொடுத்துடலாங்களா? இது வந்து ஒரு காப்பகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காப்பகம். இது வந்து தமிழ்நாட்டில் இல்லை. விடை தெரியுங்களா? நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ, நாங்க பாலகோட்ல இருந்து பழனியம்மா பேசுறேங்க.
4: சரிங்கம்மா, குறிப்புகள் கேட்டீங்களா?
6: ஆ, கேட்டம்மா.
4: விடை சொல்லாமே.
5: அம்மா பதில் சொல்ல. கேரளாங்களா? கேரளால இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்கம்மா? முயற்சிக்கு நன்றி.
4: விடை தெடுவினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 0434-2 என்ற முன்னிணைப்போடு 2440-330 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440-31 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: ஹலோ.
4: வணக்கம்.
7: வணக்கங்க.
4: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
7: ராஜேஸ்வரி.
4: என்ன ஊர் நீங்க?
7: போச்சமல்லி மாவட்டம்.
4: இந்த டிஎன்பிஎஸ்சில் ஒன் ஒன் வேட் ஹேண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறீங்க விட. சரிங்க,

0: குறிப்புகளை கேட்டிங்களா?
1: ஒரு சரியா கேட்கலாம் சார்.
2: சரி, ஒரு காப்பகத்தை பத்தி கேட்டுட்டு இருக்குமா? நம்ம இந்தியாவில தான் இருக்கு. முதல் மூன்று குறிப்புகள் நீங்க கேட்கல அப்படின்றதுனால சொல்லிட்டு இருக்கோம்.
1: கொடுங்க மேம்.
2: இந்தியாவில தான் இருக்கு. இது ஒரு காப்பகம், நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பகத்தில் வந்து 300-க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: இந்தியாவில் தான் இருக்காமா? சாரி மேடம், தெரியல.
2: பரவாயில்ல, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
1: ஓகே மேம், தேங்க்யூ.

0: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் பெரிய சோரகை செங்காட்டூர், சுமதி.
0: சுமதி அம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சார் சொல்லவே இல்லைங்க, நான் கேட்கவே இல்லைங்க சார்.
2: குறிப்புகள் கேட்கலீங்களா?
1: கேட்கலங்க மேடம்.
0: சரி,
2: ஒரு காப்பகத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கோமா?
1: சரிங்க மேடம்.
2: உங்களுக்கான குறிப்பு சொல்லிட்டுங்களா?
1: சொல்லுங்க.
2: இதனோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 464 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன காப்பகம் அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம்.
1: எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்குறீங்களா?
2: அந்த ஆமாம், அந்த காப்பகத்தோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றிம்மா.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
3: சுவாமிநாதன் பர்மனா.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு, இது வந்து அசாம் மாநிலத்தில் இருக்குது.
3: அசாம் மாநிலத்தில் இருக்குங்களா? அசாம் மாநிலத்தில் உள்ள தேசிய பறவைகள் காப்பகம்.
0: பெயர் சொல்லுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு அசாம் மாநிலத்தில் அசாம் மாநிலத்துல வந்து சோனிட்பூர் அந்த மாவட்டத்துலதான் இந்த காப்பகம் இருக்கு. அந்த காப்பகத்தோட பேர் என்ன அப்படின்றதுதான் ஐயா கேள்வி.
4: முதுமலை காப்பகம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: அசாம் மாநிலத்தோட மாநில பறவையான வெள்ளை சிறகு மரவாத்து, இந்த பறவைகள் வந்து இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
4: பரத்பூர் தேசிய பறவைகள் சரணாலயம்.
2: என்னங்கய்யா?
4: பரத்பூர்.
2: இல்லைங்க ஐயா,
0: தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: நான் கேட்டுட்டே இருந்தேன், எனக்கு மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சி செய்யறேன் ஐயா.
2: இந்த காப்பகம் பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் இல்ல, புலிகள் காப்பகம். இதோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு
5: இருக்கோம். இது வந்து புலிகளுடைய காப்பகம்.
2: ஆமாங்க ஐயா.
0: மாநிலத்தையும் சொல்லிட்டோம், மாவட்டத்தையும் சொல்லிட்டோம், என்ன காப்பகம் சொல்லிட்டோம், அது பேர் மட்டும் ரொம்ப
2: புலிகள் காப்பகம் கூட சொல்லிட்டோம்.
0: புலிகள் காப்பகம்
2: என்னவா
0: இருக்கும் அப்படின்னு வந்து நேர்கள் தேடிட்டு இருக்காங்க. என்ன காப்பகம் நீங்களே சொல்லிருக்கீங்க?
2: நமேரி புலிகள் காப்பகம், அசாம் மாநிலத்தில்.
0: அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நமேரி புலிகள் காப்பகம் அப்படின்றதான் சரியான விடை. தருமபுரி பண்பலை 102.2

5 ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:30. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 முதல் November 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
4: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:38. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க, பேசுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்கம்மா, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாம். இல்லைங்க, விடை சொல்லிட்டோம். உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு கொடுக்கலாங்களா? இது வந்து ஒரு விலங்கினம். தெற்கு மத்திய ஆசியாவின் உயரமான மலைப்பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு உயிரினம். இது பெரிய பூனை இன விலங்குன்னு கூட சொல்லலாம். அது என்ன உயிரினம்? அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, குறிப்பு நலமா இருக்கிறீங்க? குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை சொல்லாமே
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்புங்களா? உங்களுக்கான குறிப்பு,
2: ஐயா, இந்த இனமானது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3000 முதல் 4500 மீட்டர் அந்த உயரத்தில் தான் வந்து வாழும் அப்படின்னு சொல்லலாம்.
1: என்னங்க
2: ஐயா?
0: அந்த வகை தான்,
2: அந்த வகை சார்ந்தது தான். அதோட பேர் என்ன அப்படின்னு தாங்க ஐயா கேட்டுட்டு இருக்கோம்.
0: என்னவா இருக்கும்?

0: காட்டு பூனை தான் வருதுங்க.
1: இல்லைங்க ஐயா, பூனை அந்த இனத்தோடு சேர்ந்தது தான், பட் அதனோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம்.
2: என்ன
0: புரியுது
2: பண்ண,
0: அசிங்கம். ஐயோ நல்ல பேருங்க
2: ஐயா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
0: சரிங்க,
2: இனிப்பிலனையும் அடுத்த நெய்யரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம் யாமகத்துல இருந்து மகிழ்மதி தண்ணி வண்டி சுந்தராஜ் பேசுறேன்.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: ஐயா? குளுக்கு போனுங்க ஐயா.
1: என்னங்க ஐயா?
3: குளுக்கு போனுங்க.
2: இல்லைங்க,
1: அது இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு
4: 9 5 5 6 3
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229 7555.
7: நிலையத்தில் நேரம் மாலை 4:42. இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
8: இனிய மாலை வணக்கம் ஐயா இருவருக்கும்.
7: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
8: அரசம்பட்டியில இருந்து அருள் பேசுறேங்க ஐயா.
7: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: இன்னொரு குறிப்பு கொடுங்க ஐயா.
9: ஐயா, உங்களுக்கான குறிப்பு, இந்த இனமானது பாத்தீங்கன்னா லடாக், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த பகுதிகளில் தான் வாழுது அப்படின்னு சொல்லலாம்.
8: சொல்றேன் பாருங்க மேடம், சரியா இருக்கா பாருங்க.
9: சொல்லுங்க.
8: பனிச்சிறுத்தை.
9: பனிச்சிறுத்தை,
7: சரியான விடை சொல்லிட்டீங்க. என்ன குறிப்பு வந்து உங்களுக்கு விடை சொல்றதுக்கு சரியான குறிப்பா இருந்துச்சு?
8: 3,000 மீட்டர் முதல் 4,500 மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு சொன்னீங்க.
7: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
8: படம் இளமை ஊஞ்சல் ஆடுதுங்க ஐயா.
7: சரிங்க.
8: ஒரே நாள் ஒரு உணை அந்த பாட்டுங்க.
7: சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
8: நன்றிங்க.
7: நன்றி. வான்மதி
9: சொல்லுங்க.
7: நேயர் வந்து சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டாரு, உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, இன்னும் நம்ம குறிப்புகள் கொடுக்கலாம், நேயருக்கான பரிசு படலாம் கொடுத்துடலாம்.
9: குறிப்பு சொல்லுங்களா? இந்த இனமானது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3,000 முதல் 4,500 மீட்டர் வரை உயரமான செங்குத்தான மலைப்பகுதிகளில் தான் இந்த இனமானது வாழுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவின் இமயமலை பகுதிகளில் இந்த இனம் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். கடுமையான குளிரை தாங்குவதற்காக இதனோட உடல் முழுசும் பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் சாம்பல் நிறத்திலமான தடினமான உரோமங்கள் இருக்கும் அப்படின்னு மூடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்குத்தான மலைகளில் வந்து இது ஓடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட உடல்நிலை வந்து சமப்படுத்துவதற்காகவும் அது உறங்கும் போது வந்து அந்த குளிர்காத்துலேருந்து அதை பாதுகாக்கிறதுக்காகவும் அதனோட முகத்தை வந்து மூடி இந்த அதனோட வால் வந்து அதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனிச்சிறுத்தை அப்படின்னு இதனோட சயின்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாந்தெரா அன்சியா அப்படின்ற பனிச்சிறுத்தை அப்படின்னா. இந்த கேள்வியை இப்போ கேட்டோம் அப்படின்னா இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் சிவப்பு பட்டியலில் அழிந்து வரும் வாய்ப்புகளில் இந்த இனமானது சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேள்வியை இன்றைக்கி கேட்டோம். பாந்தெரா அன்சியா அப்படின்றது இதனோட சயின்ஸ் நேம், பனிச்சிறுத்தை.

0: டே கண்ணா, டேய், நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
1: மா, பாம்பு அடிக்கவே என்ன கூப்பிடுறேன், போமா.
0: அதானே தைரியசாலின்னு உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போ, போய் ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
1: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தான் அதிகம்.
0: என்னது விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
1: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோள் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
0: அப்போ விஷமுள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
1: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
0: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளயோ புகுந்தா என்ன பண்றது?
1: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டு

0: கூப்பிட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
1: அடேங்க அப்பா, எப்படா எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
0: சுற்றுச்சூழலை காப்போம்.
1: அக்கறையுடன்
0: தர்மபுரி பண்பலை 102.5.

0: மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
2: எந்த ஜுவல்லரியில வாங்கினா பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.
6: கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
2: எந்த ஜுவல்லரியில வாங்கினா பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.

0: வான்மதி,
1: சொல்லுங்க நவீன்.
0: நிறைய குறிப்புகளோடு நம்ம வந்தோம்,
1: நிகழ்ச்சியும்
0: நல்லா சிறப்பாக முடிச்சிட்டோம்.
1: நேயர்கள் கூட அழகாக பதில் சொல்லி பரிசு பாடலாம் கூட வாங்கி
0: வாங்கிட்டாங்க. சரி, என்னென்ன கேள்வி கேட்டோம் அப்படின்றத
1: நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வியாக ஹிமாலயன் மோனல் பறவை அதை பற்றி தான் கேட்டுட்ருந்தோம் இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, நமேரி புலிகள் காப்பகம், அசாமில் இருக்கிற நமேரி புலிகள் காப்பகத்தை பற்றி தான் கேட்டோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பனிச்சிறுத்தை.
0: பனிச்சிறுத்தை,
1: ஆமாம், அதனோட சயின்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தேரா அன்சியா அப்படின்றது அதனோட சயின்ஸ் நேம், பனிச்சிறுத்தை. அதுக்கு கூட அருளையா அவர்கள் வந்து அழகாக சொல்லி பரிசு பாடல் கூட வாங்கினாங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய விடைத்தேடு வினாக்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது
1: ஆர் வான்மதி,
0: உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 5:05, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும்

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.

இதை இனிமையான மாலை பொழுதை மேலும் இனிமையாக்க வந்திருக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல முதலாவதா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் சிவா இசையில, வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்கக்கூடிய பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் இருந்து.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மலைக்கன்றல்ல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் ஏ ரஹ்மான் இசையில வைரமுத்து, வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், மகாலட்சுமி ஐயர் ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகா.

0: ஒளிபரப்பு தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். மாலைத்தன்றல்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில ஹரிஹரன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கரிசக்காட்டு பூவே திரைப்படத்தில் இருந்து.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை
3: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
3: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
2: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
3: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
2: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
3: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
3: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
5: நமது தர்மபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸில் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
10: இரைப்பை, குடல்,

0: மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மலைத்தன்றல்ல அடுத்ததா ஒழுக்கு வரக்கூடிய பாடல் சிவா இசையில உன்னிகிருஷ்ணன் சித்ரா ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் அற்புதம் திரைப்படத்திலிருந்து.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: 5:37 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் பரணி இசையில எஸ் ஜானகி பி உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கக்கூடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்குறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: ஐந்து மணி 44 நமக்கு ரசிச்சிட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் அன்பு திரைப்படத்தில் இருந்து.

0: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
1: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
0: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறதுக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
1: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

மாலைக்கன்றில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில் கேஷ் சித்ரா ஹரிஹரன் பாடியிருக்கக்கூடிய பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்தில் இருந்து.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வித்யாசாகர் இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் சந்தனா பாலா பாடியிருக்கக்கூடிய பாடல் வில்லன் திரைப்படத்தில்

0: ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் ஆதி திருவரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில்.
4: கோவிந்தா கோவிந்தா.
3: இத்திருக்கோவில் திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும்

0: விழுப்புரம் ஆகிய பெரும் நகரங்களுக்கு அருகில் உள்ள ஒரு வைணவ திருத்தலம் ஆகும். இத்திருத்தலத்தின் வரலாறானது தற்காலத்தில் திருச்சியில் அமைய பெற்றுள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அமைவதற்கு முன்பே இத்தலத்தில் ரங்கநாதர் இங்கு பள்ளி கொண்ட நிலையில் அமைந்ததாகவும், அதன் பிறகுதான் ஸ்ரீரங்கம் கோவிலில் அதே ரங்கநாதர் பிரதிஷ்டை உருவானதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இக்கோயிலானது தமிழர்கள் கட்டிடக்கலை கொண்டு இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் விஜயநகர அரசர்கள் காலத்தில் விரிவாக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் வளாகம் 5 ஏக்கர்கள் பரப்பளவில் உள்ளது. இந்த ரங்கநாத பெருமாள் மகாவலி சக்கரவர்த்தி மற்றும் ஆழ்வார்களுக்கு முற்பட்டவராக நம்பப்படுகிறது. இந்து புராணப்படி சோமுகன் என்ற அரக்கன் தேவர்களிடமிருந்து வேதங்களை திருடி சென்று விட்டார். இதனால் கவலைப்பட்ட முனிவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். இதனையடுத்து விஷ்ணு இந்த இடத்தில் ரங்கநாதராக நீரில் இருந்து தோன்றி வேதத்தை மீற்றார். மேலும் அவர் பிரம்மாவிற்கு இந்த இடத்தில் அருளியதாகவும் நம்பப்படுகிறது. வேறு ஒரு கதைப்படி இந்த இடத்தில் சூரகீர்த்தி என்ற குழந்தை இல்லாத ஒரு மன்னன் குழந்தை வரம் வேண்டி குழந்தை பேறு பெற்றார். இந்த இடத்தில் விஷ்ணுவை வேண்டி சாப விமோசனம் பெற புஷ்கரணி என்ற குளமானது சந்திரனால் நிறுவப்பட்டது. இக்கோவிலின் ராஜகோபுரமானது உயரம் குறைந்த மொட்டை கோபுரமாக உள்ளது. மேலும் கோயிலானது உயரமான கருங்கல் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. இக்கோவில் 2 ஏக்கர்கள் பரப்பளவில் 2 திருச்சுற்றுகளுடன் உள்ளது. கருவறையில் உள்ள ரங்கநாத பெருமாள் உருவமானது சயன கோலத்தில் 29 அடி சுதையில் உருவானவரே என்றாலும் தைல காப்பு எல்லாம் இல்லாமல் அழகாக இருக்கிறார். இவர் நீட்டி படுக்க 24 அடி நீளம் உள்ள படுக்கை வேண்டியிருக்கிறது. தலைப்பகுதியில் ஆதிசேஷன் தன் 5 தலைகளுடன் கொடையாக உள்ளது. சீதேவியின் மடியில் தலை சாய்த்து பூதேவி அடி வருட பள்ளி கொண்டார். மேலும் தலைப்பகுதியில் கருடன் வணங்கிய கோலத்தில் உள்ளார். வழக்கையை தலையில் கணைத்து இடக்கையை உயர்த்தி பிரம்மாவுக்கு உபதேசிக்கின்ற நிலையில் உள்ளார். கருவறை முன்பு ஆழ்வார் மண்டபம் உள்ளது. தாயார் ரங்கநாயகிக்கு தனியாக ஒரு கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் தென்கிழக்கு மூலையில் செங்கல்களால் கட்டப்பட்ட வரலாற்று கால தானிய சேமிப்பு களஞ்சியம் உள்ளது. இந்த களஞ்சியமானது திருரங்கம், திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் கோவில் மற்றும் பாபநாசம் பாலைவனநாதர் கோவில்களில் உள்ளது போல உள்ளது. இது கோவிலுக்கு விவசாயிகள் அளிக்கும் தானியங்களை சேமித்து வைக்க கட்டப்பட்டிருக்கிறது. கருவறையை சுற்றி கோதண்டராமன், அனுமான் மற்றும் கிருஷ்ணர் கோவில்கள் உள்ளன. இக்கோவிலில் வைணவர்கள் கொண்டாடக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ராம நவமி மற்றும் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இத்திருக்கோவிலில் தினசரி 6 கால பூஜைகள் மற்றும் ஆண்டுக்கு சுமார் 12 திருவிழாக்கள் நடைபெறுகிறது. சித்திரை மாதத்தில் மிக முக்கியமான தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கோவிலில் காலை 6 மணி முதல் 7:30 வரை திறந்திருக்கும். எனவே இத்திருக்கோவிலை வாழ்வில் ஒருமுறையேனும் சென்று இறைவனை வழிபட்டு நலமாக வாழ்வோம்.
1: இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: This is Akashwani. The news read by Anuja Kumar. Chief Justice of India, Justice Suryakant, has said that the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said that every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant relief for whatever is due under the law. Justice Suryakant made the remarks while addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi. Responding to the India bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them.
4: The doors of the Supreme Court are open to everyone. Any person, whether an ordinary citizen or a member of an elected body, has

0: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை மின்னாம்பள்ளி.

0: மேலும்
1: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
2: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: உங்கள் உள்ளங்களை இசையால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது மாவீரன் கிட்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: என்ன வாங்கிடலாம்ல
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்
4: நெஞ்சுவலி மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை மின்னம்பள்ளி சேலம்
5: புதுசா கார் வாங்கணுமா பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ் 10.25 inch தொடுதிரை 360 கேமரா சன்ரூஃப் 6 ஏர்பேக் 90 degree கதவு பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 599,000 ரூபாய் 75,000 வரை சிறப்பு சலுகை தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ் தருமபுரி கிருஷ்ணகிரி ஹோசூர் மற்றும் சேலம் செல் 7229 7555
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி குக்கர் மிக்சி கிரைண்டர் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும் ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி
7: வலியுடன் வாழ வேண்டாம் முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி
8: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்
9: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம் உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்
8: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறதுக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம் இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்
9: தனுஷ் ஜுவல்லரி இது ஒரு டாடா தயாரிப்பு TNC அப்ளை
10: நேயர்களே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது ரெக்க என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூர் பன்னவாடையான்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி ஐயாசாமி அவர்கள். ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலகை தொடர்வது மாநில செய்தி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

0: ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி பதக்கங்களை பெற்றுத்தந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முப்படையைச் சேர்ந்தவர்கள் 6 தங்கம், 11 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை வென்றதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தீவிர பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பதக்கம் வென்றவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இலவச வேட்டி சேலை வந்து பணிகள் வெகு விரைவா நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு. நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துறை அதிகாரிகளோட எல்லா ஆலோசனையும் பண்ணி இந்த வாரம் அவங்களுக்கு கூலி உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடும். ஈரோடு மாநகராட்சி பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஓடைகளை தூர் வருவது சம்பந்தமாக, அதே போல சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். வரும் மழைக்காலத்துல வந்து ஈரோடு மாநகராட்சியில எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
0: சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டார். இன்று சென்னையில் சமூக நீதி அறக்கட்டளையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு வன்னியரசு தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதியில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தொடரும் சாதனைகள்.
1: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தாவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் உள்ள அலங்கார மீன் வளர்ப்பு பண்ணைகளில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி மின்திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பொதுக்கி வைக்கப்பட்டிருந்த நட்சத்திர ஆமைகளை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-3, 15-3 என்ற செட் கணக்கில் உகாண்டாவின் கிளாரி நமிரம்பேவை வென்றார். இதர முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நிஷல் சந்த், தேவ் ரூபாரெலியா, தன்வி பற்றி, பாருல் சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருந்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: நிறைய மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
4: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: ஆகாஷ்வாணி மனதி.

நேயர்கள் இனி கேட்கலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, மத்திய அரசில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. ஜூனியர் டெக்னிக்கல் ஆபீசர், அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட், அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 8 இடங்களும், சட்ட அதிகாரி 3 இடங்கள், ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, BL, MSc. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹25, பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு PSCOnline.NIC.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துணை ராணுவத்தை சார்ந்த அசாம் ரைபிள் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரைபிள் மேன் பிரிவில் 225 இடங்களும், வாரண்ட் அதிகாரி 128 இடங்கள் உட்பட மொத்தம் 354 இடங்கள் உள்ளன. இதற்கான

உங்களுக்கு psconline.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக துணை ராணுவத்தை சார்ந்த அசாம் ரைபிள் படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரைபிள் மேன் பிரிவில் 225 இடங்களும், வாரண்ட் அதிகாரி 128 இடங்கள் உட்பட மொத்தம் 354 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு ITI டிப்ளமோ. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹100, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 28/10/2026. மேலும் விவரங்களுக்கு assamrifles.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பிரிவில் 30 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு. கூடுதல் தகுதி ராணுவத்தில் அக்னி வீரர் பிரிவில் பணியாற்றி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை உடல் தகுதி தேர்வு, டிரேடு தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு www.iisc.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் காலியாக உள்ள 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு, 2 தளம், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், கோரம் பள்ளம், தூத்துக்குடி, 628-101 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 16/10/2026. மேலும் விவரங்களுக்கு தூத்துக்குடி.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக திண்டுக்கல்லில் செயல்படும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர், பதிவறை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி பணிக்கு ஏற்ப மாறுபடும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், பிளாட் எண் 4, 2 குறுக்கு தெரு, SPR நகர், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், திண்டுக்கல், 62400 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/10/2026. மேலும் விவரங்களுக்கு திண்டுக்கல்.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தெற்கு ரயில்வேயில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சாரணர் இயக்கம் வழிகாட்டி ஒதுக்கீடு பிரிவில் மொத்தம் 17 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, +2 ITI. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. பணியிடம் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, பெண்கள் SC ST பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 18/10/2026. மேலும் விவரங்களுக்கு rrcmas.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
மலைப்பகுதியாக

கொடைக்கானலில் 9.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அக்டோபர் 13 வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்காக இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றன. இதற்கு உரிம கட்டணமாக ₹600 இணையவழி விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டணமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டணத்திற்காக அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டிடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம். விண்ணப்பிக்க https://www.tnesevai.tn.government.in என்ற இணையதளம் அல்லது பொது இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி வரை ஆகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, ஓவியம் மற்றும் சிற்ப கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலை ஆசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. விண்ணப்ப படிவத்தினை www.heartandculture.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டிய முகவரி: இயக்குனர், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி வரை ஆகும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு.

0: கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6574 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 2026க்கான அறிவிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இம்மாதம் முதல் 5/11/2026 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையிலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான மானியமாக பம்பு செட்டுகள் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை ஆகும். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதிதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் அடையலாம். இதற்கான தகுதிகள் அனைத்து வகையான விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகையை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும் திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை தெரிவித்துள்ளது. நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். பெரும் காப்பியங்கள்ல கதாநாயகன், எதிர்நிலை பாத்திரமாகிய வில்லன், கதாநாயகி இவர்களுடைய பேர் நமக்கு நினைவில் இருக்கும். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர், சீதை, ராவணன், ரொம்ப பெரும் உதவி செய்த ஆஞ்சநேயர் இவருடைய பேரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் சாதாரணமாக வந்துட்டு போகக்கூடிய சில பேருடைய பேர் ஞாபகத்துக்கு வராது. ஏன், பரதனே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பஞ்சபாண்டவர்கள் தலைவனாகிய தர்மன், அவருடைய 4 சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் தர்மனை பற்றி கேள்விப்படுவோம் சூதாடுவார், பீமன் பற்றி கேள்விப்படுவோம் பலசாலி, அர்ஜுனன் பற்றி கேள்விப்படுவோம் வில்லுக்கு விசயன். இந்த நகுல சகாதேவர்கள் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, 5 பேரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை, முதல் 3 பேர் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். அதாவது தர்மன் யமதர்மனுக்கும், பீமன் வாயு பகவானுக்கும், அர்ஜுனன் இந்திரனுக்கும் பிறந்தவர்கள். அவள் குந்தி தேவி தனக்கு தெரிந்த அந்த மந்திரத்தை தன் தங்கையாகிய மாத்ரிக்கு சொல்ல அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நகுல சகாதேவர்கள், அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த 2 பேரும். இதில் நகலனுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அவன் மருத்துவத்தில் வல்லவன். அவன் கை வச்சான்னா சாகப்புற உயிர் கூட பிழைச்சேந்திரிக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு நகுலன். சகாதேவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் சகாதேவன் தான் காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். எப்படின்னு கேட்டால், சோதிடத்தில் வல்லமை மிக்கவன். ரொம்ப அழகாக சொல்லுவார் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில். பாஞ்சாலி அப்படி சபையில் இழுத்து வந்தபோது, வீமன் மூச்சு விட்டான் முலையின் வியநாகம் போல, காமனத்து பார்த்தன் அங்கே களையிழந்து விட்டான். இப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன் அப்படிம்பார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தான் சகாதேவன். ஏன்னா என்ன நடக்க போதுன்னு அவனுக்கு தான் தெரியும். யுத்தத்துக்கு இது வைக்கிறதுக்கு முன்னாடி தூது அனுப்புகிறாங்க, கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறார். அப்போ தூது போகிறப்ப இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு கேட்குறார், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி எல்லாரையும் உட்கார வச்சு, நான் போய் தூது போய் கேட்கட்டுமா, யுத்தம் வேணுமா இல்லை சமாதானமா? அதில் சமாதானங்கிறாரு தர்மர்.

0: பீமன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், அர்ஜுனை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், நகுலன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், பாஞ்சாலி ரொம்ப கவலைப்படுறா, இந்த யுத்தம் நடக்கலைன்னா நான் எப்படி தலைய முடிய முடியுங்கிறா. சகாதேவன்கிட்ட வந்து கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா, நான் வந்து போய் போருக்கு தூது போகிறேனே, நான் இப்போ யுத்தம் வேணுமா வேண்டாமா? சகாதேவன் சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறேன், இந்த யுத்தம் நடந்த என்ன, நடக்கலைன்னு என்ன, என்ன ஆனால் என்ன, ஆகலைன்னு என்ன, ஏன் இப்படி சொல்கிற, நான் உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்டான். இங்கே வேண்டாம், உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. சொல், அப்போ அவன் சொன்னான், கிருஷ்ணா நீ இந்த பூமியில் பிறந்திருக்கதே எதுக்காகன்னு கேட்டால், பூபாரத்தை குறைப்பதற்காக பிறந்திருக்கிற. எனக்கு தெரியாதா கர்ணன் யாருன்னு? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா. கோபாலா, கோவிந்தா, போரேரே, நீ என்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் உள்ளாரோ? நீ பிறந்திருக்கதே இதுக்காக தான், அதனால் நீ போகிற யுத்தம் வரப்போகுது. உன்னை கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், சரி அப்படின்னா இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கோ, வராமல் செய்யலாம், சொல் அப்படின்னார் கிருஷ்ணன். எங்களுக்கெல்லாம் முந்தி பிறந்தானே கர்ணன், எங்கள் அம்மா வயிற்றில், அவனை அரசனாக்குனா சண்டை வராது, துரியோதனை ஒத்துக்கிடுவான், நாங்களும் ஒத்துக்கிடுவோம். சரி, அது செய்ய முடியாது. இந்தாருக்கான அர்ஜுனை இவனை கொண்டுட்டால் யுத்தம் நடக்காது, அதுவும் நடக்காதுன்றார் கிருஷ்ணர். சரி அப்போ ஒன்று செய், பாஞ்சாலி இருக்கால அவளை கூப்பிட்டு போய் திருப்பதியில் ஒரு மொட்டையை போட்டு வந்தோம்னா அந்த யுத்தம் நடக்காது. கிருஷ்ணர் சிரித்தார், இதெல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் முடியாதுன்னா ஒன்றே ஒன்று செய்யலாம், உன்னையை பிடிச்சி கட்டி பாதாள அறைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா யுத்தம் வராதுன்னா. கிருஷ்ணருக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்னை பிடிச்சி கட்டி வைக்க முடியுமா உன்னால்? இந்த வச்சு கட்டட்டுமா சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கிருஷ்ணர் ஆயிரம் கிருஷ்ணராக மாறிட்டாருங்க. அப்போ அவன் அப்படி உட்கார்ந்து தன்னுடைய மனசை ஒருங்கிணைச்சான், பக்தியில் அன்பினால் கட்டினான், அந்த ஆயிரம் கிருஷ்ணன் கட்டுப்பட்டாங்க. அப்போ அவர் அவுத்து விட்றா அவுத்து விட்றா அப்படின்னாரு. அவுத்து விட்றேன், எங்கள் அஞ்சு பேர்த்த காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு உறுதி தரணும், நிச்சயமாக என்ன நடந்தாலும் அஞ்சு பேரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாருங்க. அந்த உறுதிமொழி தான் அந்த அஞ்சு பேரை காப்பாற்றி கொடுத்தது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 7 மணி. நேர்களினை கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: as Torrent Pharmaceuticals celebrates World Arthritis Day, let's talk about something many people wake up with but often ignore: morning stiffness, joint pain or swelling. Could these morning symptoms be more than just a bad morning? Let's hear from an expert.
1: Vanakkam, naan Dr. Vinath, rheumatologist, Krishnagiri-la irundhu pesuren. Ungal kaigal manikattu, mulangal matrum joint la kurippa kaalaiyila viraippu thanmai alladhu veekam irundhadhuna idu adikkadi nadandha sadharanama eduthukolla vendam. Ivargal rheumatoid arthritis oda arigurigala irukkalam. இது ஒரு கிரானிக் இன்ஃபிளமேட்டரி நாள்பட்ட அலர்ஜி, தன்னுடல் தாக்கும் நோய். இதை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சு சிகிச்சை எடுக்காவிட்டால் வலி அதிகரித்து மூட்டுகளில் சேதம் மற்றும் மூட்டுகளில் இயக்கம் குறையலாம். ஆரம்ப கட்டத்தில் நோய் கண்டறிந்து சரியான சிகிச்சை பெற்று மூட்டு மற்றும் இணைப்பு திசு மருத்துவரின் ஆலோசனை தொடர்ந்து பெறுவது ரொம்ப அவசியங்க. அதனால எனவே தொடர் மூட்டு வலியை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ரூமட்டாலஜிஸ்ட் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்று சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
0: This World Arthritis Day, recognize early. Consult your rheumatologist and achieve your dream. Issued in public interest by Torrent Pharmaceuticals.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திரை இசை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஆதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ரகுராஜா அவர்கள்.
1: மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மதுரையில் நடைபெற்றது. இம்முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இம்முகாமில் 82 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 4,261 வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர். 150 மேற்பட்ட வேலை அளிக்கும் நிறுவனங்களும் 8 திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் கலந்து கொண்டு 31 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 764 வேலை நாடுனர்கள் தேர்வு செய்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், கடந்த 8 முதல் 10 ஆண்டுகளாக அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் TNPSC மற்றும் இதர தேர்வு முறைகள் மூலம் விரைவாக நிரப்பப்பட்டு வருகின்றன என்றார். குறிப்பாக மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சி காலங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே பணியமர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஒரே ஆண்டில் 10,000 பேரை தேர்வு செய்து பணியமர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த மையம் சார்பில் தேசிய தன்னார்வ இரத்த தானதாரர்கள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வெள்ளி விழா கலையரங்கில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இரத்த தான முகாம் ஏற்பாட்டாளர்கள், ஆதரவு நிறுவனங்கள், தானதாரர்கள் மற்றும் அரிய வகை இரத்த குழு தானதாரர்கள் என சுமார் 160 குருதி கொடையாளர்களுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக மதுரை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ துணை அறிவியல் பிரிவு, மருந்தியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி மற்றும் செவிலியர் பள்ளி ஆகிய பிரிவுகளுக்கான இரத்த கொடை

0: மன்ற கிளையையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், எண்ணற்ற உயிர்களை காக்கும் ஆற்றல் கொண்ட இரத்ததானம் என்பது மிகவும் எளிய, பாதுகாப்பான மற்றும் மனிதநேயத்தின் மிக உயர்ந்த சேவையாகும் என்றார். மேலும் தேவையான நேரத்தில் தகுந்த இடத்தில் பாதுகாப்பான இரத்தம் நோயாளிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்து உயிர்களை காக்க பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மண்டலத்தில் விரிவுபடுத்தப்பட்ட வெற்றி பயணம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 705 பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயண சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் விரிவாக்கத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டலத்தின் மூலம் மாநகரம் மற்றும் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் 460 சாதாரண கட்டணமுள்ள நகர் பேருந்துகள், 64 எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், 196 டீலக்ஸ் பேருந்துகள் என மொத்தம் 665 நகர பேருந்துகளும், மேலும் 40 புறநகர் பேருந்துகளும் சேர்த்து மொத்தம் 705 பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்படுகின்றன என அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தலைமையில் திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய முதலீட்டு நிதியாக தலா ₹50,000 பெறுவதற்கான காசோலையை 2 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அமைச்சர் வழங்கினார். மேலும் நுண்ணுயிர் பாசன திட்டம், மலை தூவான், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்பன உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், அனைத்து துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் தொடர்பான முன்மொழிகள் இருப்பின் அவற்றை உடனடியாக தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அவ்வாறு பெறப்படும் முன்மொழிவுகளை அரசின் கவனத்திற்கு விரைவாக எடுத்துச் சென்று உரிய நலத்திட்டங்களை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி புற்றுநோய் அறுவை சிகிச்சை சுரேஷாவில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பயிலரங்கம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பயிலரங்கை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா துவக்கி வைத்து விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்டார். முன்னதாக மார்பக புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்த பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய அவர்கள், புற்றுநோயை கண்டு அஞ்சாமல் உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் பெற்றால் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு நலமுடன் வாழ முடியும் என தங்களது நம்பிக்கையை அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்தில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அறிந்து கொள்ளுதல், உரிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் தொடக்க நிலையிலேயே முறையான சிகிச்சை பெறுதல் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு பயிலரங்கின் முதன்மையான நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு

0: வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை.
1: இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025 வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89 அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.

தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரோவிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் வயல்வெளி.
5: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம்

0: வணக்கம் நேயர்களே, இன்று எல்நினோ காலம். எல்நினோ காலத்தினால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். உழவாரப் பணியை மேற்கொள்ளும் விவசாயிகள் காலை மேலை என இரு வேளை மட்டும் விவசாய பணி செய்து வந்தால் அவருடைய உடலில் நன்மை பயக்கும், தேவையில்லாத அலைச்சல் உண்டாகாது. இன்னும் எதிர்வரும் காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து சொல்ல வருகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாறு வட்டம் நெருப்பூர் பன்னமாடியான்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி ஐயாசாமி அவர்கள். வணக்கம் ஐயா.
1: ஆ வணக்கம் வணக்கம்.
0: இப்போ விவசாய பணி மேற்கொள்வது அரிதான விஷயம், இப்போல்லாம் சரியாக யாரும் விவசாயம் பண்ணுறதில்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து விடாப்பிடி வந்தது ஒரு அனுபவ விவசாயம் இருக்கீங்க, பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன போட்டிருங்க காட்டில் விவசாயம்லாம், என்ன பயிர் போட்டிருக்கீங்க?
1: இப்போ மஞ்சள் போட்டிருக்கேன். கடலக்காய் வந்து லாஸு, மழை பிரச்சனை, தண்ணி இல்லை. இப்போ வந்து மஞ்சள் போட்டிருக்கேன். மஞ்சளுக்கு ஆனால் இப்போ வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இப்போ அஞ்சாவது மாதம் முடியுது. இப்போ இன்னும் பத்து 12 நாள் இருக்குது. அஞ்சாவது மாதம் முடியுது. ஃபஸ்ட்லேயே போட்டேன், சித்திரை வயசுலேயே போட்டேன். இப்போ அஞ்சாவது மாதம் முடிய போகுது. ஆனால் இருந்தாலும் இப்போ வெயில் கிலோமீட்டர் பிரச்சனைனால எல்லா விவசாயிகளுக்குமே பாதிப்பு, பயங்கரமாக பாதிப்பு. அதனால் இப்போ வந்து மழை பெஞ்சதுக்கு பின்னாடி இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து உரம் விடுறது தான் கரெக்டான ரீசனுக்கு. நம்ம உரம் இந்த டைமுக்கு விடணும், இந்த டைமுக்கு வரணும்னு சொல்லி இதாவது இன்னும் 2 மாதம் இருக்குது கால் ஓட்டத்துக்கு. அப்போ வந்து நம்ம கரெக்டான ரீசனுக்கு உரம் ட்ரிப் உரம் தான் விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு செஞ்சிக்கலாம். நான் முன்னாடியே வந்து அந்த சணப்பை இதெல்லாம் போட்டு விரைச்சி எல்லாம் அடித்து கிளியராக, அது வயல வையடிச்சு காடு, நெல் நட்ட காடு, அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. மண் தேக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. உழவோ இல்லை எருவோ இதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. சத்து எல்லா இதுவுமே இருக்குது, பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இந்த கிலோமீட்டர் பிரச்சனை தான் நமக்கு நிறையா பாதிப்பு. மழை பற்றாக்குறை இப்போ தான் 2 மழை பேஞ்சிருக்கு. இதுக்கு மேலே தான் வந்து அது செயல்பாட்டுக்கு வரும். ஆனால் மஞ்சள் வந்து அதிகமாக போகிற அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு மேலே மழை வந்ததுன்னா ஓரளவுக்கு விவசாயிங்க ஓரளவுக்கு இயல்டு காப்பாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: அருமையாக அருமையாக சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் போட்டுக்கிற மஞ்சள் வந்து என்ன ரகம்?
1: ஐயா இது 8 நம்பர். ஆமாம், 8 நம்பர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மழை இல்லாத காரணத்தினால தான் எல்லா விவசாயியுமே பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கடலை வந்து நல்ல ரேட்டு, நிலக்கடலை. இப்போ அது வந்து முன்ன போட்டிருந்து எதோ இந்த ட்ரிப்பு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருந்ததுனால ஏதோ சில பேர் எடுத்துட்டாங்க. தண்ணிலாம் நிறைய எல்லாம் லாஸ் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ எனது கூட ஒரு 10 ரூபாய்க்கு ஆச்சு, 30,000 ரூபாய்க்கு ஆச்சு. அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கணும். எல்லாம் தண்ணியில் அது போயிடுச்சு அந்த ரீசனில் வந்து. ஆனால் இந்த இப்போ பேஞ்ச மழை முன்னாடி பேஞ்சிருந்துச்சின்னா, அந்த 2 மாதத்துக்கு முன்னே பேஞ்சிருந்துச்சின்னா எல்லா விவசாயிகளுக்குமே நன்மை இருந்திருக்கும்.
0: எல்லா பயிரும் பண்ணியிருப்பாங்க,
1: எல்லாமே பண்ணிருப்பாங்க. இதுக்கு மேலே கிணத்துக்கு தண்ணி வந்து இதுக்கு மேலே வேறு விவசாயம் பண்ணாதான ஒழிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதனால் மழை பிரச்சனை தான் நமக்கு. இப்போ இந்த மழை பேஞ்சதுலேயும் வந்து இப்போ கிலோமீட்டர் பிரச்சனைனால இதாவது ஒரு நாளைக்கு வெயில் கூடுதலாக வருது. அதனால் வந்து இதாகிறதுனால நிறையா பாதிப்பு. இதுக்கு மேல மழை பெஞ்சதுன்னா மஞ்சள் எடுத்துடலாம்.
0: அந்த 8 நம்பர் சொல்லுங்க, எவ்வளோ எத்தனை ஏக்கரை போட்டிருக்கீங்க?
1: இது ஒரு 90 சென்ட் போட்டிருக்கு.
0: 90 சென்ட் போட்டிருக்கு. 1 ஏக்கரை கொஞ்சம் கம்மி தான் போட்டு,
1: 1 ஏக்கரை கம்மியாக தான் போட்டிருக்கு. அது நல்லா இயல்ட வந்துச்சுன்னா அது ஒரு 20 சட்டைக்கு குறையாது.
0: சரி, ஆரம்ப கட்டத்தில் இந்த 8 நம்பர் போகிறதுக்கு நிலத்தை வந்து எப்படி உழவு பண்ணிருப்பீங்க, எப்படி தயார் பண்ணீங்க, எத்தனை உழவு ஓட்டினீங்க?
1: அதாவது வந்து ஏற்கனவே 5 கலப்பையில் வந்து 4-5 உழவு போட ஓட்டிட்டோம். ஓட்டின பின்னாடி திருப்பி சணப்பை இறைச்சி, சணப்பை சோளம் கம்பு ராகி இந்த மொச்சக்கொட்டை எல்லாமே விரைச்சி ஒரு 45 நாள் 50 நாள் அதுக்கு மேலே விட மாட்டோம். பூவுக்கு வந்த உடனே ஓட்டிடணும், காய் வைக்கக்கூடாது. அது ஓட்டி ஒரு மாதம் ஆன பின்னாடி திருப்பி 5 கலப்பையில் விட்டோமா திருப்பி அது அப்படி மலண்டுரும். மலண்ட பின்னாடி திருப்பி ரொட்டேட்டர் விட்டு அடிச்சோமா அது எல்லாமே எருவெல்லாம் ஃபுல்லாக ஃபாஸ் ஆகிடும், எதுவும் நிற்காது, திறவும் நிற்காது. திருப்பி 9 கலப்பையில் ஓட்டி விட்டோமா தண்ணி விட்டு ஓட்டலாம், இல்லை அப்படியே வரப்போ வரவளோ ஓட்டலாம். ஓட்டின பின்னாடி காடு நல்லா ஆறிடும். ஆறின பின்னாடி பார்த்தீங்கன்னா மண் அள்ளி பார்த்தீங்கன்னாவே அது அந்த எருவனுடைய தன்மை தெரியும் நமக்கு, மாற்றங்கள் தெரியும். மண் அந்த சணப்பை இறைக்காத காடு ஒரு மாற்றமாக இருக்கும், விரைச்ச காடு ஒரு மாற்றமாக இருக்கும். பறித்து நல்லா கிளீனாக ஓட்டி ரொட்டேட்டர் விட்டு நம்ம பெட்டு போட்டு தான் ஓண்டுறோம். ஆள் வச்சு இப்போ 2.5 அடி பெட்டு போட்டு ஒண்ணுமா 2.5 தான் லைனு போட்டு ஒண்ணுமா கரெக்ட். நமக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை, உர பிரச்சனையும் வராது. இப்போ 1 ஏக்கராவுக்கு வந்து நமக்கு வந்து 10 கிலோ இருந்துச்சுன்னா போதும் ட்ரிப் போகிறோம். அதே 2 டைம் 5-5 கிலோ ஏன்னா குறிப்பிட்ட இது தான் உணவு தான் எடுத்துக்கோம். இப்போ நம்மள மாதிரி தான்

0: எவ்வளோ சாப்பிடுவோமோ அது தான் அதுவும் எடுத்துக்கும்.
1: சரி,
0: அளவுக்கு மீறி விட்டால் அது வேஸ்ட் ஆயிரும். அது மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்குது. அது மாதிரி தான் செய்யணும் பயிர்.
1: சரி, அந்த கிழங்கு வந்து நடுறதுக்கு முன்னாடி தயார் பண்ணுவாங்களே ஒரு காலத்தில் வச்சு, அதை எப்படி தயார் பண்ணுவீங்க?
0: இதில் மாசியில் வெட்டிடுவோம். மாசி பகனியில் வெட்டிட்டோமா, நமக்கு இப்போ கிழங்கு நோயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அதுக்கு தகுந்த மாதிரி பெருக்கி எடுத்து அது ஊன்றதுக்கு முன்னாடி நமக்கு மறந்தலை நினச்சி அதை கரெக்டாக காத்தோட்டமாக வச்சிடணும். வெயிலும் படக்கூடாது, நம்ம நெகிழி இருக்கக்கூடாது. அது சீரான ரேஷல வச்சுருக்கோமா, அது முளைப்பு பயிரில் கிழங்கில் முளைப்பு வந்துடும். ஒரு ரெண்டிஞ்சு மூணிஞ்சு வந்த பின்னாடி அதை கரெக்டாக ட்ரிப்பு நம்ம இது இதில் பெட்டு போட்டு போட்டோமா வெட்டி போடுவோம். அப்போ வந்து முளைப்பு அடிப்படாது. நம்ம ஓடணுமா முளைப்பு பாதியே கட் ஆகும். அது திருப்பி அது வரத்துக்கு திருப்பி ஒரு பதினஞ்சு ஒரு மாதம் ஆகிடும். அதான் வந்து நல்லா ரீசனுக்கு வந்து முளைச்சி வர்றது நல்லா தரமாக வச்சுருந்தா ரெண்டு மாதம் ஆகிடும். மஞ்சள் வரத்துக்கு முளைச்சி ரெண்டு மாதம் ஆயிடும். அப்படி வச்சோமா நமக்கு வந்து ஏற்கனவே மறந்தால் நினச்சி தான் ஊணுமா சார் கிழங்க. அப்போ வந்து நமக்கு கிழங்கு பாதிப்பு வராது. அதுதான்
1: நினச்சிதான் கிழங்கு போடுறீங்க. இப்போ இந்த பன்னவாடிங்காடு முத்தாயின் கோயில் சுற்றி உள்ள பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா சில பல இடத்துல மஞ்சள் போட்டுருங்க, சில இடத்துல காஞ்சி போயிருக்கு, சில இடத்துல செழிப்பாக இருக்குது. மழை பிரச்சனைலாம் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கான தண்ணி பாய்க்கும் முறை எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி காட்டுவீங்க ஆரம்ப கட்டத்தில்?
0: அதாவது வந்து அது முளைக்கும் போது ஊனும் போது தண்ணி கட்டினா திருப்பி தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ரெண்டு தண்ணி விட்டோமா அந்த ஈரம் அப்படியே தொடர்ந்துக்கும். திருப்பி வாரம் ஒரு தண்ணி விட்டோமா, அதிகமாக தண்ணி விட்டோமா கிழங்கில் அலுவல் வரும். கரெக்டாக லிமிட்டாக வாரம் ஒரு தண்ணி லேசாக விட்டுக்கிட்டோமா முளைச்ச பின்னாடி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்து பயிர் வந்துச்சுன்னா அப்புறம் நீ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விடலாம். அதிகமாக விட்டோமா வெளுப்பு வரும், செடி வந்து இலை வந்து வெளுப்பு வரும். பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டோமா கரெக்டாக அந்த கருப்பு அந்த உரம் எடுக்கிறதுக்கு அதுக்கு கரெக்டாக சீராக வந்துட்டு இருக்கும். மழை காலத்துக்கு திருப்பி அதை எடுத்துக்கும், திருப்பி அந்த இது எல்லாமே எடுத்து. அதுக்கென்ன ஒரு மூணு மாதம் தான் டைமு மஞ்சள் இது கால் போய் மஞ்சள் விளைச்சல் வர்றதுக்கு மூணு மாதம் தான். அன்ன வரைக்கும் நம்ம செடி தான் வளர்த்திட்டு இருக்கிறோம், அன்ன வரைக்கும் கிழங்கு போகாது. இப்போ கார்த்தி மாறுகளி ரெண்டு மாதம் முடிஞ்ச பிறகு தை மாதம் நமக்கு கிழங்கு விளைச்சல் ஏறும். மாசியில் தாளை எடுத்துட்டு பகடியில் வெட்டிடுவோம், அவ்வளோதான். நமக்கு மூணு மாதத்து விளைச்சல் தான் மஞ்சள், அதுக்கு மேலே செடி வளர்த்திக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான்.
1: மூணு மாதம் வரைக்கும் செடி தான் வளர்க்கும், அதுக்கு மேலே தான் மஞ்சள்.
0: அதுக்கு மேலே தான் மஞ்சள் நமக்கு ரெண்டு மாதத்தில் மஞ்சள் இது கால் ஓடும். மூணாவது மாதம் நமக்கு விளைச்சல் ஆகும் கிழங்கு இதாகிறதுக்கு முத்தம். அதுதான் ஆனால் சீரான இதுக்கு வந்து நம்ம உரம் அதுக்கு ட்ரிப் உரம் கரெக்டாக விட்டுக்கணும். இப்போ நம்ம டிஏபி அது இதில் போடுறோம்லாம் நமக்கு வந்து தண்ணி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உரம் கரையும், கம்மியாக இருந்தால் கரையாது. இப்போ ட்ரிப் உரம் வந்து கரெக்டாக இன்றைக்கி 10 கிலோ விட்டாலும் 5 கிலோ விட்டினாலும் நான் 2 டைம் விட்டுக்கலாம், அது வந்து வேஸ்ட் ஆகாது. அந்தந்த டைமுக்கு விட்டு அந்தந்த ரீசனுக்கு அது எடுத்துக்கும். அதுதான்
1: இப்போ சொட்டு நீர் பாசன முறையெல்லாம் அங்கங்கே போட்டிருக்காங்க, அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா?
0: எல்லாம் இப்போ எங்கள் இருக்கிறதே சொட்டு நீர் தான், ட்ரிப்பு தான். இப்போ இது தண்ணியெலாம் பாய்க்கிறதுல ட்ரிப்பில் தான் போயிட்டுருக்குது. இதுதான் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ரெண்டு இப்போ ஒரு ஒரு ஒரு 10 சென்ட் பாயிற காடு 1 ஏக்கரா பாயும் ட்ரிப்பில். ஆமாம், 10 சென்ட் பாயிற காடு நார்மலாக தண்ணி எடுத்து 1 ஏக்கரா பாய்ச்சிக்கும். அப்போ நமக்கு வாரம் ஒரு தண்ணி வந்துடுது, நமக்கு பிரச்சனை இல்லை. ட்ரிப்பில் வந்து நல்லா இயல்டாக தான் நமக்கு காடு இது உறங்குறதில்ல இருவுறதில்ல, அது பொங்கமாகவே இருக்கும் காடு. அப்போ வந்து கிழங்கு ஓட்டமாக நல்லாயிருக்கும், ஏன்னா டைட் வராது மண். இது ட்ரிப்பு தான் கரெக்டு.
1: சரி, யாருமீங்க இப்போ 3 மாதம் வரைக்கும் கிழங்கு வரைக்கீங்க.
0: ஆமாம்,
1: ஆரம்ப கட்டத்துலேருந்தே நோய் தாக்குதல்லாம் ஏற்படும், என்னென்ன நோய்னா ஏற்படுது, அதை எப்படி தவிர்க்கிறீங்க?
0: அதான் வந்து இலை சுருட்டு நோய் வரும், புள்ளி செவப்பு பேனு வரும், செம்பேனு கரும்பேனு வரும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அக்ரிகளை கேட்டு நம்ம வந்து நார்மலாக அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நாட்டு மருந்து தயாரித்து நம்ம அடிக்கலாம். நாட்டு மரம் தயாரிக்கணும்னா வெள்ளம் இந்த மீன் அபிலம் மாதிரி இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். எருக்கலை இதெல்லாம் போட்டு செஞ்சோமா அந்த இது முன்னாடி தடுத்துக்கும், நம்ம முன்னாடி அடிச்சு விட்டோமா பின்னாடி வரது தடுத்துக்கும், அது வராது. நம்ம முன்னாடி சேஃப்டி பண்ணிக்கிட்டோமா அது வராது.
1: நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்க?
0: நாங்களே தயார் பண்ணி
1: தயார் பண்ணுறீங்க இயற்கை உரம்? நீங்களே
0: நாங்கள் இது ஒரு 10 கிலோ மீன் போடுறோம்னா 10 கிலோ வெள்ளம் போட்டுருவோம். இப்போ 5 கிலோ இது இயற்கந்தலை போடுறோம்னா 1 கிலோ வெள்ளம் போட்டுருவோம். நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 10 நாளைக்கு நீ மாதக்கணக்கில் ஊட்டினாலும் அது அப்படியே அழிவிடும். அதை வடிகட்டி அடிச்சுமா அந்த தன்மை அப்படி இருக்கும். இல்லை இது சாணி இது இருக்கு இல்லையா அதையும் கரைச்சி ரெண்டையும் அடிச்சோம்னு வச்சுக்க வெள்ளமாக தான், ஏன்னா வெள்ளத்தில் மரத்தில் கலந்து அடிச்சோமா அந்த வெள்ளனுடைய பாய்சன் வந்து கீழே விடாது, அப்படி பிசுனு மாதிரி பசை மாதிரி ஒட்டிக்கும். எந்த பூச்சிகள் வந்து உக்காந்தாலும் அதில் ஒட்டிக்கும், திருப்பி அது பறந்து போகாது, அது செத்துடும். அப்படி தான் நம்ம குறைக்க முடியும். பக்கத்தில் வந்து காட்டை சுற்றி எந்த வகையிலையும் இந்த இது ஆமணக்காய் கொட்டையும் இந்த மக்கா சொலம்பும் ஊணணும். ஆமாம், ஊணணும், வச்சிருவோம், எந்த வகையில வச்சிருவோம். அந்த பூச்சிகள் வந்து இப்போ அது அந்த இதுக்கு தான் போகும், அந்த மஞ்சளை எது போகுதோ அது மாதிரி தான் போகும். செண்டு மல்லி செடி வைக்கலாம், இப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இது நோய் வந்து எதிர்ப்பு சக்தி தடுக்க முடியும்.
1: ஊடு பயிரா பல பயிர் வைக்கிறீங்களா? மஞ்சளுக்கு வந்து மிக முக்கியமான ஊடு பயிரா இருக்கும் போது அதுலேருந்து வைரஸ் வந்து மஞ்சளை தாக்குன்றாங்களே, அந்த மாதிரி பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கா?
0: இல்லை, அது வச்சாவே அது வராது, நமக்கு வந்து குறைஞ்சிரும். இந்த இலை சுருட்டில் வர்றது

0: இந்த இது கிழங்கு அலுவல் வருது, அலுவல் வரதெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக போகிறதுனால தான் கிழங்குல அலுவல் வருது. அந்த வேர் புழு இதை வரதெல்லாம் அதுக்கு தான். ஆனால் குருணை எந்த வகையிலையும் காட்டுக்கு குருணை போடக்கூடாது. குருணை போட்டோமா வேர் வேர் மண் இது புழு புழு மண் புழு எல்லாமே சேர்த்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கரைச்சல் விடணும். மண் புழு சாவாத இருக்கிற அளவுக்கும் நம்ம கரைச்சல் விட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த பசரை வருது பார்த்தியா காட்டில், அந்த காடு எப்பயுமே மண் புழு இருக்கும், நல்லாயிருக்கும் விவசாயம். நாம் வந்து அதை களைக்கொல்லி அடித்து கொண்டுருவோம், அது வந்து அப்படி செய்யக்கூடாது. அது வந்து இந்த பனி இறங்கும்போது தன்னை செத்துடும். அதே இப்போ ஆச்சு, இந்த அடுத்த மாதம் அதே செத்துறேன். நமக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் நமக்கு மஞ்சள் வந்து காலோட்டம் வரும், கிழங்கு ஓடும். அந்த இப்போ பசரை காலியாகிறதுக்கு மஞ்சள் இயல்டு நமக்கு கிழங்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது வந்து ஈரமாக நமக்கு எடுத்து கொடுக்கும் அந்த இது பசரை. அதுதான்
1: விவசாய நண்பன் மண்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணில் இருக்கிற கிருமியெல்லாம் சாப்பிட்டு அது இருக்குங்க. சரி, இப்போ மஞ்சள்னா பார்த்தீங்கன்னா சிலனா நல்லா உயரமாக வருது, சிலனா அந்த உயரம் குறைவாக வந்துடுது. நல்ல ஒரு ஆரோக்கியமான மஞ்சள்னா நல்லா உயரமாக வரணுமா? எந்த அளவுக்கு ஒரு செடி உயரம் வளரும்?
0: நமக்கு வந்து ஒரு 2 அடி 2 அடி வந்தால் அது பெரிய விஷயம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கிழங்கு உற்பத்தி ஆகாது, கிழங்கு ஓட்டம் வராது, தாள் மட்டும் வரும். அதுக்கு மேலே அது விளைச்சல் ஆகாது நமக்கு. தாள் மட்டும் வளர்ந்து வந்துடும் பயிர், கிழங்கு வராது. அது கிழங்கு இறங்குதுச்சுன்னா, கிழங்கு வந்துச்சுன்னா தாள் வராது. அதுக்கு வந்து யூரியா வந்து காட்டுக்கு 100%க்கு 90% யூரியா விடக்கூடாது. யூரியா வந்து வளர்ச்சிக்கு, யூரியா விட்டினா வளர்ச்சி வரும், இலை மட்டும்தான் வளரும் இது பயிர், கிழங்கு வராது. அப்புறம் வேர் அதிகமாகி போச்சுன்னா அந்த இது நம்ம கொடுக்குற சக்தி எல்லாம் வேரும் அந்த தண்டுமே இழுத்துறோம், கிழங்குக்கு விடாது அது. அது மாதிரி தான் அதுக்கு ஒரு லிமிட்டான இது இதாக வச்சுக்கணும். நம்ம உரமும் லிமிட்டாக தான் விட்டுக்கணும். நம்ம எப்படி சாப்பிட்றோமா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லை. அப்புறம் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், டேப்லெட் சாப்பிடணும், ஊசி எத்தனையோ சிக்கல் இருக்குது. இதுதான் உண்மை.
1: தேவைக்கு தகுந்த அளவுக்கு தான் பயிர்.
0: இது தான் வச்சுக்கணும் நம்ம. அதாவது வந்து இப்ப மாசியில நாங்க இது பண்ணுவோம். இப்ப தை மாசி மாசம் அறுப்போம், தாள் அறுத்துறோம், அது ஃபுல்லா பழுத்துறோம். நம்ம கள்ள செடி எப்படி பழுக்குதோ அது மாதிரி பழுத்துருச்சுன்னா அது அந்த லிமிட்டுக்கு வந்து அறுத்து விட்டோமா அப்படி 1.5 அடி விட்டு அறுப்போம். அந்த தாள் காய காய காய அது கிழங்கு இன்னும் ஸ்ட்ரென்த் வரும். அந்த இது தொலி நம்ம முத்தம் 1 மாசம் ஃபுல்லா விட்டுருவோம். அதுக்கு மேல அதை சுத்தம் பண்ணி வெட்டிட்டோமா திரும்பி உடனே பச்சையில அப்பயே வச்சுட்டோமா நமக்கு கொஞ்சம் செலவு கம்மி. ஒரு 10 நாள் 1 மாசம் கழிச்சு நமக்கு அவிச்சோமா நமக்கு வந்து செலவு கூடுதலாகும். ஏன்னா அந்த பால் வந்து காஞ்சிரும் மேலே இது. அப்போ வந்து வேக்காடு வந்து நமக்கு கூட பிடிக்கும். இதுதான் நமக்கு ரீசனாக இதுக்கு வச்சு நம்ம இந்த பை அதுக்கு வலைப்பை இருக்குது அது மேலே போட்டோம். நம்ம மழை வந்தாவோ இல்லை ஒரு இது ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு எடுத்து மூடிடலாம், மடிச்சுக்கலாம். ஏன்னா கீழே கொட்டிட்டா தரையில் கொட்டணுமா கூட்ட முடியாது, மஞ்சள் அடிக்கடி கூட்ட முடியாது இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இல்லைன்னா இது பண்ணி படுதா போட்டு படுதா மேலேயும் காய வைக்கலாம். அது மாதிரி செய்யலாம்.
1: ஒரு ஏக்கர்னாவே நிச்சயமா வேலையாட்களை வேணும், குடும்ப உறுப்பினர் கூட பத்தாது. களை எடுக்கிறது, கிழங்கு வந்து பறிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வந்து கூலி ஆட்கள்னா வேணும். வேலையாட்கள்லாம் கிடைக்கிறாங்களா இங்க?
0: ஆமா, ஏதாவது சில இது இப்ப பொம்பளைங்க 500 ரூபா கேக்குறாங்க, ஆம்பளைங்க 1000 1200 ரூபா கேக்குறாங்க.
1: 1200 ரூபா?
0: ஆமா, 1200 ரூபா. இப்ப மிஷின் அரிக்குது, மிஷின் விட்டு பொறிக்க எடுத்துக்கலாம். ஆனா கூலி ஆளுங்க ஏதாவது என்ன பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கிறாங்க வந்துடுறாங்க. பிரச்சனை இல்லை. ஆனா சொந்தால எல்லாருமே எல்லா விவசாயிகாருக்குமே சொந்தால 4 ஆள் 3 ஆள் இருக்காங்க குடும்ப ஃபேமிலியோட. அவங்களே எல்லாம் பாத்துக்கிறாங்க, வெளியில போற பசங்க போ, மற்றது எல்லாமே சொந்தமாக பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரி அருமையா. இப்போ தொடர்ந்து மஞ்சள்னால ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய பயிராகுது. தொடர்ந்து இனி வருங்காலங்களில் மஞ்சள் தொடர்ந்து பயிர் பண்ணுவீங்களா?
0: ஆ, எப்பயுமே வாரிசு. எல்லாருமே இந்த ஏரியாவில் வந்து எல்லாருமே மஞ்சள் வந்து தண்ணி பற்றாக்குறைக்காக தான் நிறுத்திடுவாங்க. தண்ணி இருந்துச்சுன்னா மஞ்சளும் வைக்காடும் செஞ்சிகிட்டே இருப்பாங்க. கடலில் 3 இது வந்து நார்மலாக நடந்துகிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த எல்நினோ காலகட்டத்தில் விவசாய சார்கள் சவாலாக இருக்குது இந்த எல்நினோ அப்படின்னு சொல்லுவாங்க விஞ்ஞானிகளில். மதியத்திலாம் வெயில் அடிக்கும், கோடை காலம் மாதிரி இப்போல்லாம் வெயில் அடிச்சுட்டு இருக்குது. இந்த வெயில் காலத்தில் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இந்த மாதிரி வெயில் இதுக்கு முன்னாடி உணர்ந்துருக்கலாம் நீங்கள்?
0: ஆமாம், இது மாதிரி நிறையா வெயிலுக்கு நிறையா லாஸே ஆகிருக்குது. நிறையா எல்லாமே மொத்தமாக தண்ணி இருந்துமே அதிகமே அதிக அளவுக்கு வெப்பம் வந்துச்சுன்னா பயிர் தன்னால் இதாயிரும், காடு கொதி கிளம்பிடும். தண்ணி அதிகமாக விட்டால் காடு அந்த வெப்பத்துக்கே காடு கிலோமீட்டர் மாற மாற காடே கொதி கொதி விளம்பரம் அது மாதிரி ஆயிடுது. நமக்கு வந்து லிமிட்டான தண்ணி, அதாவது வந்து மாதம் மாதம் மழை பெய்யலனாலும் இது கிணத்துல தண்ணி இருந்து ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா 4 மாதத்துக்கு இருக்கா ஒரு மழை வந்தால் கூட நமக்கு வந்து இயல்டாக அந்த ஹீட்டு குறைஞ்சிரும், நமக்கு தண்ணி ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மழை பெஞ்சினாவே அங்கங்கே மரங்கள்லாம் துளுத்து இதாகிடுது இல்லை, அப்போ கூலிங் ஆயிடுது, அப்போ அந்த ஹீட்டு வந்து எடுத்துருது மரம், அப்போ நமக்கு இயல்டு கரெக்டாக வந்துடும்.
1: 90 சென்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எவ்வளோ செலவாயிருக்கும் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க?
0: இப்போ ஆள் வச்சு தான், பொம்பளை ஆள் வச்சு தான் கொத்தணும். 5-6 மூட்டை உரம் போட்டுட்டோம். இப்போ களை எடுக்கிறதுக்கு கொத்துறதுக்கு இதுக்கு வந்து ஒரு 20-27 ரூபா ஆகிப்போச்சு. அதுக்கு முன்ன போட்டதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு 20-22 ரூபா ஆயிடுச்சு. மஞ்சள் இல்லாத இதுவரை இவ்வளோ செலவு, ஒரு 60 ரூபாய்க்கு பக்கம் செலவு.

0: 60,000 ரூபாய் போச்சு. இதுக்கு மேல மறந்தடிக்கிற வேலை தான் இதுக்கு மேல நமக்கு
1: இருக்குது.
0: இருக்கும். இதுக்கு மேல இந்த மழை காலம் தொடங்குச்சுன்னா இந்த இலை சுருட்டு, இந்த புள்ளி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடி அடிச்சுக்கணும். இப்போ போன வாரம் ஒரு மரந்தை அடிச்சிட்டேன், அது வந்து நாட்டு மரந்தை அடித்தேன். அப்புறம் அக்ரி தருமபுரி இது பாலக்கோடு அக்ரி வந்தா அப்படி அவர் ஒரு மருந்து கொடுத்தாரு, அது அதுதான் மறந்து அடிச்சு. இப்போ ரெண்டு மருந்து தள்ளிட்டேன். இதுக்கு மேலே மழை பிடிச்சதுன்னா இதுக்கு மேலே மறந்து வாரம் ஒரு மருந்து கூட அடிக்க வேண்டியது வந்துடும். ஆனால் அந்த 3 மாதம் கரெக்டாக பார்த்துக்கணும். நாம
1: 3 மாதம்
0: 3 மாதம் கரெக்டாக பார்க்கணும். நமக்கு வந்து அதில் லாபம் தான், ஒன்றும் நஷ்டம்லாம் இல்லை.

0: இதுக்கு மேலே மழை பிடிச்சதுன்னா இதுக்கு மேலே மறந்த வாரம் ஒரு மருந்து கூட அடிக்க வேண்டியது வந்துடும். ஆனால் அந்த 3 மாதம் கரெக்டாக பார்த்துக்கணும். நாம்
1: 3 மாதம்
0: கரெக்டாக பார்க்கணும். நமக்கு வந்து அதில் லாபம் தான், ஒன்றும் நஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் 10,000 ரூபாய் இது விற்றா கூட கொண்டாலும் நமக்கு லாபம் தான். ஆ,
1: காடை வந்து குறைக்காடாக விடாம தொடர்ந்து
0: உழவெடுக்கணும். உழவெடுத்து போட்டுக்கிட்டு காடு எந்த அளவுக்கு நமக்கு உழவெடுத்து வச்சுட்டு இருக்கிறோமா அந்த அளவுக்கு காடு வந்து ஹீட்டு குறையும். அது மாதிரி எந்த வகையிலும் காலையில் ஓட்டணும், இல்லைனா சாயங்காலமாக ஓட்டணும். மதிய மாதிரி ஓட்டினா அந்த ஹீட்டு உள்ளே போயிட்டே தான் இருக்கும். மேலே இருக்கிற மண் ஜூடு வந்து கீழே திருப்பி மீண்டு போயிட்டு தான் இருக்கும். அது மாதிரி தான் விவசாயம். நம்ம குறைக்கணும்னா அதான் செய்ய முடியும்.
1: கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து மஞ்சள் வந்து விளை வச்சுறீங்க. இந்த சந்தைப்படுத்தல் முறை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு விற்கிறதும் வாங்குறதும் ஒரு நல்ல இடத்த கொடுத்தா கூடுதல் லாபம் பார்க்குறோம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மஞ்சள் விற்றா கூடுதல் லாபம் பார்க்கலாம். மஞ்சள்னாவே மார்க்கெட்டு ஈரோடு தான். இப்போ உங்களுக்கான விற்பனை மையம்னா எங்கே? ஈரோடு
0: நமக்கு ஈரோடு தான். கூட்டுறவுல தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னா தனியாரில் போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சிக்கிட்டா சொசைட்டியில் கூட்டுறவுல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது டெண்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பண பிரச்சனை அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுதான்
1: ஒரு ஏக்கரை பக்கம் பண்ணுறீங்க, எத்தனை டன் மஞ்சள் உற்பத்தி?
0: நமக்கு வந்து ஒரு ஏக்கரை வச்சிட்டோமா நமக்கு வந்து 15 டன் குறையக்கூடாது. 15 டன் குறையவே கூடாது. ஆமாம். அப்போ வந்து நமக்கு எல்லாம் இது போக நமக்கு வந்து எல்லாம் நம்ம செலவு இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு லாஸ் தான் ஆகும். இப்போ ஒரு 60,000 ரூபா ஆகிப்போச்சு. திருப்பி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணுறதுல ஒன்றும் எப்படியும் 1 லட்சம் ரூபா முடிஞ்சு போச்சு. நமக்கு வந்து திருப்பி அது 2 லட்சத்துக்கு போட்டிங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டே பத்தாது. ஆமாம், விவசாயக்காரன் நிலைமை தான். ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த 1 ஏக்கரை போட்டால் அவ்வளோ வரும், 5 லட்சம் ரூபாய் பிடிச்சி போடும். ஆனால் நல்லா ஈல்டு வரணும். அதை வந்து நாம தான் பராமரிச்சிக்கணும். ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சனப்பு கணப்பை விரைச்சி எல்லாமே செஞ்சு நம்ம காட்டை சீர்திருத்தி வச்சுக்கணும். அதுக்கு மேலே தான் நம்ம மஞ்சளுக்கு வந்து பயன்படுத்த முடியும். இப்போ இது நிலக்கடலை போட்டோமா நம்ம எப்படியும் ஒன்று இப்போ குறைய ஓட்டணும் போட்டுருவோம். ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் ஏமாத்திடும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து 8 மாதம், 8-9வது மாதம் தான் நம்ம அறுவடை பண்ணுறோம். அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை காட்டை பதப்படுத்திக்கணும்.
1: அருமையாக வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து எப்படி விதைக்கிறீங்க, எப்படி அறுவடை பண்ணுறீங்க? 1 ஏக்கரை ஒரு 15 டன் குறையிலாமல் நம்ம எடுப்போம். எடுத்தாலுமே ஓரளவுக்கு குறைவான தான் லாபம் வருது அப்படின்னு சொன்னீங்க. பெரும்பாலும் பார்க்குற விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மஞ்சள் பயிர் பண்ணுறாங்க, மஞ்சள் வாழையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு என்ன விவசாயிகள் இந்த மஞ்சள் சாகுபடியில்?
0: மஞ்சள் வந்து அதாவது வந்து எருவு பற்றாக்குறை. அந்த எரு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் வந்து கரெக்டாக டைமுக்கு அங்கே இந்த ஏரியாவில் வந்து விவசாயிகளுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை, பண பிரச்சனை. அங்கங்கே வெளியில் போகிற பசங்க அதை 15 கொடுத்தா கொண்டுட்டு செயல்படுத்துவாங்க. இல்லைன்னா ஆள் திறமை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். இப்போ மாடு பசு வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க சொந்தமாக எருவு போட்டுக்கலாம். இல்லாதவங்க இந்த சனப்பு அது இது விரைச்சி அதுதான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அது நாம் சேஃப்டி பண்ணிக்கணும். அப்படி செஞ்சு அது இது நிலத்துக்கும் வந்து நம்ம முன்னாடி உரத்தை போட்டு இந்த இது இந்த ஆர்கானி உரம்லாம் போட்டுக்கணும் நம்ம. அது வந்து ரொம்ப நல்லது. ஆர்கானி உரம் போட்டோமா அது டன்னு கணக்கில் இப்போ 1 ஏக்கரா இருந்துச்சுன்னா 2 டன் இருந்தால் போதும். 1 ஏக்கராவுக்கு 2 டன் அது கம்மி ரேட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 40,000 ரூபாய்க்கு எருவு வாங்குறேன்னா நீ ஒரு 20,000 ரூபா அந்த போதும் ஆர்கானிக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம்.
1: நீங்கள் இப்போ மஞ்சள் அறுவடை பண்ணிட்டு அந்த மஞ்சள் பயிர் எடுத்து வேறு பயிரை போடணும். எப்படி நிலத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு அடுத்த பயிருக்கு எப்படி தயாராக நிலத்தை?
0: இப்போ இது போட்டோமா இதனுடைய இப்போ நம்ம போட்ட உரம்லாம் முழுசாக எடுக்காது விவசாயம். அந்த பயிர் பாதிக்கு மேலே நிற்கும். அதுக்கு மேலே காட்டை உழவு ஒட்டி வச்சுனா மிளகாய் போடலாம். அதை ஒட்டினா திருப்பியும் மீண்டும் வந்து ஏதோ ஒரு ஊடு பயிர் செஞ்சு திருப்பியும் அதையே ஓட்டிட்டு திருப்பியும் மஞ்சள் போடலாம்.
1: மஞ்சளை போட்டு அதுக்கான இடைவெளி எவ்வளோ இடைவெளி விடுங்க?
0: 3-4 மாதம் ஆகி போயிடும்.
1: 4 மாதம் வச்சிருக்கணும்.
0: குறைக்கா சும்மா தான் இருக்கும். இல்லை ஊடு பயிர் செஞ்சுன்னா திருப்பி ரொட்டேட்டர் விட்டு அதையே போட்டு மெதிச்சு திருப்பி அது எருவாயிரும். திருப்பி நாம் திருப்பி மஞ்சள் போடலாம். ஆனால் எதுவும் போடலை அப்படின்னா அந்த மஞ்சள் வராது. அந்த தன்மை ஏற்கனவே தின்னு போடாது. அணுக்களை வெள்ளை அணுக்கள் மாதிரி உடம்புல எப்படி திங்குதோ அது மாதிரி மண்ணில் இருக்கிற அணுக்களை தின்னு போடும் மஞ்சள். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் செயல்படுத்தணும்.
1: மஞ்சள் ரேட்டு தினந்தோறும் மார்க்கெட்டில் பார்க்குறோம். இன்றைக்கி 3 ஒரு ரேட் இருக்குது, அடுத்த வாரம் 3 ஒரு ரேட் இருக்குது. எப்படி கவனிப்பீங்க ரேட்டு கரெக்டாக இருக்கும்போது குறையலாம்?
0: நமக்கு ஆடி மாதம் ஆடியிலேருந்து ஆவணிக்குள்ளே 2 மாதத்தில் விலை விற்றா தான் இல்லை, அதுக்கு மேலே விற்கவும் முடியாது, நம்ம செய்ய முடியாது. திருப்பி 1 வருஷம் ஆகணும். ஏன்னா அந்த 2 மாதம் தான் நமக்கு விலை ஏறுறது இறங்குறது. ஆடி மாதம் எக்காரத்தை கொண்டு விற்றுருவானுங்க எந்த இதுவும். ஆமாம், இன்றைக்கி 1000 இப்போ நீ 10,000 போச்சுன்னா ஆடி மாதம் எப்படி 10, 15, 20 உள்ள நெருங்கிக்கும். அப்போ ஆடி மாதம் விற்றுருவாங்க, அதுக்கு மேலே விற்க மாட்டாங்க, வச்சுருவாங்க. அப்படி டெய்லி 4 நாள் 1000, 100, 200 இப்படி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். குறைஞ்சிட்டே தான் இருக்கான். அதுதான்,
1: அதில் தான் சில விவசாயம் பாதிக்கப்பட்டாங்க.
0: ஆமாம், ஏன்னா இப்போ அர்ஜென்ட்டே இப்போ உண்டு, நான் 10 ரூபா வாங்கிட்டேன், அர்ஜென்ட்டாக கேட்குறேன், நம்ம ஆடி என்னைக்கு வருது, இன்னும் 6 மாதங்குது.

0: இப்போ அது பாதி காசு உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 2 ரூபாய் வெட்டினா இன்னைக்கு 2000 ரூபாய் ஆகுதுல்ல, அப்போ 10 மாசம் நின்றுச்சுன்னா 20,000 ரூபாய் ஆகி போச்சு. போற காசு அந்த 20,000 ரூபாய் தள்ளி வைத்தாலும் அந்த கடன் கட்டி ஆகி போயிருது, கொண்டு போய் விட்டு வந்துடுறோம். இதுதான்
1: சரிங்க, அருமைங்க, மஞ்சள் சாகுபடி அருமையாக சொன்னீங்க. சரி, எதாவது கால்நடை எதாவது வளர்க்குறீங்களா?
0: கால்நடைலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் எந்த
1: பயிரோட சரி,
0: பயிரோட சரி,
1: பயிரே என்னுடைய உயிர்.
0: ஆமாம், அதே
1: அதுக்காகவே நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
0: பண்ணுறீங்க. ஆமாம், அதே நமக்கு உயிரும், அதே எல்லாமே அது.
1: சரிங்க, மற்ற விவசாயம் கேட்பாங்க மஞ்சள் சாகுபடி எப்படி பண்ணுறதுப்பா, எங்களுக்கு சரியாக வர மாட்டேது, நீங்கள் எப்படி எந்த தண்ணி பற்றாக்குள்ளே சக்ஸஸாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுடைய தொலைபேசி என்னங்க ஐயா?
0: 96 26 15 15 87 84 34. ஆ,
1: இந்த எனக்கு கூப்பிட்டா ஐயா மஞ்சள் சாகுபடி கேட்டால் சொல்லிடுங்க.
0: சொல்லிடுவோம், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரி, சரிங்க, இவ்வளோ நேரம் ஒரு பன்னவாடையாங்காடு தமிழ்நாட்டினோட எல்லையில் இருந்துட்டு வெற்றிகரமாக விவசாயம் பண்ணுறீங்க. இந்த பகுதியை பச்சை பசங்களுக்கு உழைப்புக்கு பெயர் பண்ண பூமியாக, விவசாயத்துக்கு பெயர் பண்ண பூமியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய மஞ்சள் சாகுபடி விவசாய அனுபவங்களை, மஞ்சள் சாகுபடி எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆதி முதல் அந்த வரையும் மிக அழகாக சொன்னீங்க. நூறு பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சொல்லுவாங்க. மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
0: நன்றி.
1: நேயர்கள், இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து விளக்கம் அளித்தார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூர் பன்னவாடியான்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி ஐயாச்சாமி அவர்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன்.

0: நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு துவங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் இயங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இம்மாதம் 24ஆம் தேதி முதல் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஒரு வருடம் 2 பருவங்கள் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் ₹25,000 மற்றும் விண்ணப்ப கட்டணம் ₹100 ஆகும். இந்த பட்டய படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் ஆகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு 99 42 27 91 90 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 73 39 00 93 90 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி விவரங்களை அறியலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தயாரிப்பு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. நேயர்கள் இனி கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94868110 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: இனிப்பிலினியும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் கரியப்பநிலையிலிருந்து சிவனேஷ்.
0: சரிங்க, உங்களுக்கான

0: கேள்வி கொடுத்துடலாங்களா? டென்மார்க் நாட்டுடைய தேசிய சின்னம் எதுங்க?
1: டென்மார்க்கா? நன்றி
0: நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: நல்லமல்ல நவீன அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க சார்.
0: இந்தியாவுடைய மேற்கு வாயில் அப்படின்னா என்ன ஊரை சொல்லாங்க?
2: இந்தியாவின் மேற்கு வாயில் தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி எப்படி சொல்றீங்க? தூத்துக்குடி அப்படின்ட்டு வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சின்ன சிறகாப்படியில இருந்து கவிதா பேசுறேங்க சார்.
0: சரிங்க கவிதா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கேட்கலங்க சார்.
0: சரிங்க, இலங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலங்கை நாட்டுடைய அதிபருடைய பதவி காலம் எத்தனை வருஷங்க?
3: பதவிக்காலம்
0: எட்டு. தவறான பதில், நன்றி. ஏனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி
4: கொடுங்க சார். பார்க்கலாம்.
0: மயிலாடுதுறையுடைய பழைய பெயர் என்னங்க?
4: மயிலாடுதுறைக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்களா?
0: பழைய பேர்.
4: நன்றி சார். தெரிஞ்சு
0: நன்றி. எனிப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கங்க.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: கரூர் மாவட்டம் ராஜா பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
5: கேட்கலாங்க.
0: சரிங்க, சிவப்பும் பச்சை இந்த ரெண்டு நிறத்தையும் கலந்தோம்னா என்ன நிறங்க கிடைக்கும்? ப்ரௌன் கலர். இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: சார் வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. நலமா இருக்கிறீங்களா? உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? எளிமையான கேள்வி கேட்டலாம். வெள்ளை நிற ரத்தம் உடைய ஒரு உயிரினம், அது என்ன உயிரினங்க?
6: என்ன கலர் ரத்தம்?
0: வெள்ளை கலர் ரத்தம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அது பேர் என்னங்க? நன்றி. எனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான கேள்வி, மூளை இதயம் இல்லாத உயிரினம் எதுங்க? ஜெல்லி மீன். சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மனிதன் எவ்வளவு நாட்கள் தூங்காம இருக்க முடியுங்க?
7: குறைஞ்சபட்சம் ஒரு 11 நாட்கள் தூங்காம இருக்கலாம்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன் பட்டி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நிலையத்தில் நேரம் 8:07. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: குமார்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
1: என்ன? லங்கை அதிபர் காலம்.
0: இல்லைங்க, உங்களுக்கான கேள்வி பாருங்க, கேட்கிறோம். வானத்தை நோக்கி பார்க்க முடியாத ஒரு உயிரினம் இருக்குங்க, விலங்கு, அது என்ன? வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாத ஒரு உயிரினம் இருக்கு, விலங்கு, அது என்ன விலங்கு அப்படின்றது தான் கேள்வி.
1: ஒட்டகம்.
0: ஒட்டகம் என்பது தவறான பதில். நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: தேனி ஆண்டிப்பட்டிலிருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி. இளம் சிவப்பு நிறத்துல பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்குங்க, அது என்னங்க?
2: இளம் சிவப்பு.
0: புரியல.
2: அது காட்டுல விட்டுலாங்க ஐயா.
0: விலங்கு.
2: விலங்கு இளம் சிவப்பு நிறத்துல பால் குடிக்கிறது.
0: என்ன விலங்கு இருக்கு?
2: நரியா?
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி. மனித உடல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை வளராத ஒரு உறுப்பு இருக்குங்க, அது என்ன? கருவிழி. சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி. மனிதருக்கு எத்தனை கழுத்து எலும்புகள் இருக்குது? கழுத்து எலும்பு எத்தனை இருக்குன்னு
2: சொல்லுங்க.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: காரியமங்கலம் மற்றும் கெண்டிச்செட்டி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கொடுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி. தமிழ் மொழியை வந்து செம்மொழியா எந்த ஆண்டு அறிவிச்சாங்க?
3: தமிழ் மொழியை செம்மொழி ஆனதா?
0: ரெண்டாயிரத்தி நாலு. சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலகின் அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குங்க, அது என்னங்க?
3: உலகில் கடலாமை.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. நிலையத்தில் நேரம் 8:10. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: As Torrent Pharmaceuticals celebrates World Arthritis Day, let's talk about something many people wake up with but often ignore: morning stiffness, joint pain or swelling. Could these morning symptoms be more than just a bad morning? Let's hear from an expert.
5: வணக்கம், நான் டாக்டர் வினோத், ரூமட்டாலஜிஸ்ட், கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். உங்கள் கைகள், மணிக்கட்டு, முழங்கால் மற்றும் ஜாயிண்ட்ல குறிப்பா காலையில விறைப்பு தன்மை அல்லது வீக்கம் இருந்ததுன்னா இது அடிக்கடி நடந்தா சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்கள் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட அறிகுறிகளா இருக்கலாம். இது ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி நாள்பட்ட அலர்ஜி, தன்னுடல் தாக்கும் நோய். இதை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சு சிகிச்சை எடுக்காவிட்டால் வலி அதிகரித்து மூட்டுகளில் சேதம் மற்றும் மூட்டுகளில் இயக்கம் குறையலாம். ஆரம்ப கட்டத்தில் நோய் கண்டறிந்து சரியான சிகிச்சை பெற்று மூட்டு மற்றும் இணைப்பு திசு மருத்துவரின் ஆலோசனை தொடர்ந்து பெறுவது ரொம்ப அவசியங்க. அதனால எனவே தொடர் மூட்டு வலியை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ரூமட்டாலஜிஸ்ட் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்று சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
4: This World Arthritis Day, recognize early. Consult your rheumatologist and achieve your dream. Issued in public interest by Torrent Pharmaceuticals.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555. 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
9: ஜுவல்லரியில் வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்க்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ஐசியு பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நிலையத்தில் நேரம் 8:17.

0: இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வருக வணக்கம். வணக்கம். சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க. தமிழகத்துடைய முதல் செய்தித்தாள் எதுங்க? தமிழ்நாட்டுடைய முதல் செய்தித்தாள் எது? விடை தெரியுமா? இல்லைங்க. தவறான பதில். நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: மதிகோன் பழையம். மதுஸ்ரீ.
0: சரிங்க மதுஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சூறாவளிகள் வந்து அதிக அளவுல உருவாகக்கூடிய ஒரு பெருங்கடல் என்ன? விடை தெரியுமா?
1: அரபிக் கடல்.
0: இல்லைங்க. தவறான பதில். நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
2: ராஜா பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: சரிங்க. தமிழகத்துடைய நுழைவாயில் எதுங்க?
2: தூத்துக்குடிங்க.
0: தூத்துக்குடி. சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, தமிழகத்துல முதல் முதல்ல அச்சிடப்பட்ட புத்தகம் என்னங்க?
2: நாலாயிரம் ரூபாய் பந்தம்.
0: இல்லைங்க. தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக வணக்கம். வணக்கம். சரிங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பாம்பு என்ன இருக்கு, அது என்னங்க? கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பாம்பு இனம். விடை தெரியுமா? என்னங்க? இல்லைங்க. தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம். பெயர் சொல்லுங்க.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சங்கரலிங்கம்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, மனிதருக்கு வந்து எத்தனை கழுத்து எலும்பு இருக்குங்க?
3: 24.
0: இல்லைங்க. தவறான பதில். நன்றி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
4: நிலையத்தில் நேரம் 8:22. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
4: சரிங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? இந்தியாவில் வந்து 7 தீவுகளை கொண்ட ஒரு நகரம் இருக்குங்க, அந்த நகரம் என்ன நகரம்?
5: மும்பை.
4: மும்பை, சரியான விடை.

0: சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஒருபோதும் மலராத பூ, அது என்ன பூ?
1: அத்திப்பூ.
0: அத்திப்பூ, சரியான விடை. ஏழைகளின் தேக்கு என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் எதுங்க?
1: மூங்கில்.
0: மூங்கில், சரியான விடை. சரி, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? ஆயுத எழுத்துலேருந்து சரிங்க. அப்படி நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
4: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
3: படிச்சிட்டேன்னு ரொம்ப அல்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
4: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
3: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
4: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
3: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
4: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
3: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
4: பொதுநலன் கருதி
3: தர்ம புரிப்பான்பலை 102.5.

0: நிலையத்தில் நேரம் 8:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: தாய்மார்கள் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லிட்டோம். பட் பர்டிகுலராக நிறையா பவுடர் ஃபார்முக்கு இதுக்கெலாம் போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெயினாக அந்த காய்கறிகள், கீரை, கேரட்டு, மெயினாக பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம் அவங்க. அதே மாதிரி வால்நட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். நிலக்கடலை நல்லா சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி சொரக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடலாம். தண்ணி நல்லா குடிக்கணும். ப்ராப்பராக நல்ல ரெஸ்ட்டு கொடுக்கணும் மதருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம நினைக்கிறது வந்து எல்லா நேரங்களையும் எல்லா வேலையுமே பணமாகவே மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தையோட எதிர்காலம்

0: அதை திங்க் பண்ணுறப்ப அதுவுமே ஒரு முதலீடு தான். அதனால் நல்ல ரெஸ்ட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு, ப்ளஸ் நல்ல தூக்கம், இது இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுலேயுமே இது இல்லை. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இப்போ நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே 6 மந்த்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் லீவும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த 1 இயர் கொடுத்ததை வந்து குழந்தைய ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை முதலீடு தான் இது. நீங்கள் இதையும் வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைய சரியாக கவனிக்காமல் இருக்கிறது, அதில் வந்து வேற எது மூலமாவது பணம் ஈட்டலாம், அது எல்லாமே பணமாக பார்க்காதீங்க.
1: எப்போனாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம்
0: கண்டிப்பாக. இது வந்து ஒரு முதலீடு, குழந்தைக்கான ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இதில் பேபியோட ஐக்யூ நல்லா வளருதுன்னா அது நாளைக்கு அதுவே படித்து நல்லா சம்பாதிச்சுக்க போகுது. ஸோ இதையும் எல்லாத்தையுமே பணமாக பார்க்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து கணவரோட ஒத்துழைப்பும் இருக்கணும். மனைவிக்கு வந்து பால் புகட்டும் பொழுது அவங்க சோர்வாக இருக்கப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, வீட்டு வேலைகளை பார்த்து கொடுக்கறது, கொஞ்சம் அவங்களுக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபேமிலியும் சேர்ந்து செய்யணும். இப்போ எல்லாரும் தனி குடித்தனம், தனி வீடு அப்படின்னு போகிறப்ப கண்டிப்பாக அதுக்கான கவனங்கள் வந்து குறையவும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குறைய தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியே சேர்ந்து செஞ்சு ஒரு வளமான எதிர்காலத்தை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல் தான் இது. ஸோ தாய்ப்பாலை வந்து எல்லா ஃபேமிலியே என்கரேஜ் பண்ணணும் கொடுக்கறது.
2: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:35. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
5: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? தமிழ்நாட்டில் எந்த காய்கறி பயிருக்கு வந்து அதிக அளவில் வந்து பயிரிடப்படுது? உருளைக்கிழங்கு என்பது தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கம்.
7: சேலம் மாவட்டத்திலிருந்து வாழப்படி அருகே மத்தூர்ல இருந்து பேசுறேங்க.
5: பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி
7: கேளுங்க.
5: பத்திரிகையே வெளிவராத ஒரு நாடு இருக்குங்க, அது என்ன நாடு?
7: சைனா.
5: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. ஐயா பெயர் சொல்லுங்க.
8: எம்எல் முருகேசன். ஐயா
5: என்ன ஊருங்க?
8: மருதேரி, காமராஜ் நகர்.
5: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, கடல்ல கலக்காத பெரிய நதி எதுங்க?
8: கங்கை.
5: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
9: ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம்.
9: நான் வேலூர் மாவட்டம் கட்டளை பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
9: கேளுங்க. முயற்சி செய்யறேன்.
5: ஒரு நாளைக்கு நமது உடல்ல வந்து எவ்வளவு வியர்வை வந்து வெளிவருது?
9: நான் நினைக்கிறேன் 200 ml வியர்வை.
5: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
10: ஐயா இரவு வணக்கம். ஐயா

0: வணக்கம்.
1: நாங்க மதியன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வது வார்டு என் லட்சுமி பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகின்ற அருவி எதுங்க?
1: கிருஷ்ணா, கிருஷ்ணா நதி.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ஐயா, உங்க இணைப்பு சரியா கேட்கல. சரியா கேக்குற இடத்துல இருந்து பேசுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க.
0: நம்ம உடம்புல வந்து ரொம்ப கடினமான பகுதினா எதுங்க?
2: கடினமான பகுதி வந்து எலும்புங்க.
0: இல்ல, நல்லா குறிப்பிட்டு சொல்லலாம் இது அப்படின்ட்டு. என்னவா இருக்கும்?
2: ஒரு குழு கொடுங்க.
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: ஐயா, நான் தர்மபுரி உழவர் வானொலி பிரிவு முடித்தான் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி.
3: முயற்சி பண்ணுவா.
0: உலகின் எந்த விலங்கின் பால் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது?
3: ஒட்டக பால்.
0: ஒட்டகம் என்பது தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: என்ன
0: ஊருங்க?
4: செட்டிப்பட்டிங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க.
0: தமிழ்நாட்டில் எந்த காய்கறி பயிர் அதிக அளவில் பயிரிடப்படுது?
4: காய்கறிகள்
0: பயிர்.
4: தக்காளி.
0: தக்காளி சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வேர் இல்லாத தாவரம் எதுங்க? விடை தெரியுங்களா? நன்றி. இனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராந்தா.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: கொடுங்க, முயற்சி பண்ணுவோம்.
0: ஊட்டி போயிருக்கீங்களா?
5: ஊட்டி போனதில்லையா.
0: சரிங்க, ஊட்டியை பத்தி ஒரு கேள்வி. ஊட்டி மலையுடைய உயரம் எவ்வளோங்க?
5: ஒரு 4000 அடி இருக்கும்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: as Torrent Pharmaceuticals celebrates World Arthritis Day, let's talk about something many people wake up with but often ignore: morning stiffness, joint pain or swelling. Could these morning symptoms be more than just a bad morning? Let's hear from an expert.
1: Vanakkam, na Dr. Vinath, rheumatologist, Krishnagiri la irundhu pesuren. Ungal kaigal manikattu mulangal matrum joint la kurippa kaalaiyila viraippu thanmai alladhu veekam irundhadna idu adikkadi nadandha sadharanama eduthukolla vendam. Ivargal rheumatoid arthritis oda arigurigala irukkalam. இது ஒரு கிரானிக் இன்ஃபிளமேட்டரி நாள்பட்ட அலர்ஜி, தன்னுடல் தாக்கும் நோய். இதை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சு சிகிச்சை எடுக்காவிட்டால் வலி அதிகரித்து மூட்டுகளில் சேதம் மற்றும் மூட்டுகளில் இயக்கம் குறையலாம். ஆரம்ப கட்டத்தில் நோய் கண்டறிந்து சரியான சிகிச்சை பெற்று மூட்டு மற்றும் இணைப்பு திசு மருத்துவரின் ஆலோசனை தொடர்ந்து பெறுவது ரொம்ப அவசியங்க. அதனால எனவே தொடர் மூட்டு வலியை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ரூமட்டாலஜிஸ்ட் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்று சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
0: This World Arthritis Day, recognize early. Consult your rheumatologist and achieve your dream. Issued in public interest by Torrent Pharmaceuticals.
2: Helps Public School, Vennandur Main Road, Salem. IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
4: அதானே ஒரே யோசனை.
3: இதுல என்ன யோசனை? நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
3: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: நிலையத்தில் நேரம் 8:47. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
7: தர்மபுரி சுந்தரராஜன்.
6: சரிங்க சுந்தரராஜன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? முதன் முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்த நாடு எதுங்க?
7: நியூசிலாந்து.
6: நியூசிலாந்து, சரியான விடை. கடலில் கலக்காத பெரிய நதி எதுங்க?
7: கடல்ல கலக்காதுங்களா? இந்தியாவில இருக்குதுங்களா இல்ல அது?
6: ஆமா, இந்தியாவில
7: தான். இந்தியாவில தான் இருக்குதுங்களா? யமுனை.
6: யமுனை, சரியான விடை. நம்ம உடம்புல மிக கடினமான பகுதினா எதுங்க?
7: நம்ம பல்லோட எனாமல் சொல்லுவாங்க.
6: சரியான விடை சொல்லிட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
7: என் நேம் வந்து சுந்தரராஜன், தர்மபுரி.
6: சுந்தரராஜன், என்ன திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 8:55. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: சேலம்
0: வாழப்பாடியிலிருந்து பாக்கி லட்சுமிங்களா? இனியா. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய மலர் என்னங்க? நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என்னங்கம்மா உங்க பேர்? மீண்டும் பதிவு செய்யுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பிறந்த ஊர் என்னங்க? பாஞ்சாலங்குறிச்சி. சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி எளிமையா கொடுத்துடலாமா. நோக்கியா போன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன், நோக்கியா போனு இல்ல, போன் பாத்திருக்கீங்களா? நோக்கியா போன். அது எந்த நாட்டில் தயாரிச்சாங்க? இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருந்து வெங்கடேஷ்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க.
0: குருதேவ் என்று எந்த தலைவரை வந்து அழைக்கலாம்?
2: என்ன பேருங்க?
0: குருதேவ்.
2: தெரியலங்க. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி, தேசிய கீதம் பாடி முடிக்க எத்தனை கால அளவு ஆகும்?
1: 52 வினாடிகள்.
0: சரியான விடை. ஆந்திர மாநிலத்துடைய முக்கிய விழா எதுங்கம்மா? அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம். கரியாப்பநல்லி கிராமத்துல இருந்து மணி பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
3: கொடுங்க.
0: கண்கள்ல வந்து குறைந்தபட்ச தூரம் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் பாக்கலாங்க?
3: கண்ணா
0: குறைந்த தூரமா எவ்வளவு? எத்தனை சென்டிமீட்டர்? இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: கடலூர் மாவட்டம் காட்டுமாவடி ஒட்டம் மேலக்கஞ்சங்கொல்லை வெள்ளம் பன்னீர்செல்வம்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
1: கொஞ்சம் எளிமையா கொடுங்க ஐயா.
0: சரிங்க, சூரிய கிரகணம் எப்ப வந்து வரும்?
1: சூரிய கிரகணம்
0: எப்ப வருங்க?
1: சூரிய கிரகணம் அதாவது பகல்லையும் வரும் இரவுலையும் வரும். இரவுல வராது, பகல்ல தான் வரும்.
0: அது ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவாங்க, அது எந்த நாள்ல வரும்?
1: அது மேக்ஸிமம் ஏப்ரல் மேல.
0: இல்லைங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் ஐயா. குண்டலப்பட்டியில இருந்து சிவகுமார்.
0: சரிங்க, நாலடியார் யாரால் இயற்றப்பட்டது? தெரியுங்களா விடை? தெரியுங்களா?
2: இல்லையா.
0: சரிங்க, நன்றி. நிறைவு பெற்றது இன்றைய இளம் தின்றல். இன்றைய இளம் தின்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இதுவரை உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர்.

0: Their work has strengthened the theoretical basis for fiscal and monetary policies and improved governments' and central banks' ability to respond to economic fluctuations. Benchmark domestic equity indices ended in negative zone today. Sensex declined 548 points to close at 71,925. Nifty dropped 157 points to settle at 22,363. The India Meteorological Department IMD forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Tamil Nadu, Puducherry, Karaikal, Andhra Pradesh, Keralam and Mahi during the next 2 days. And now, before we end the bulletin, the headlines once again. India reaffirms commitment to deepening economic cooperation with UK. Targets doubling bilateral trade by 2030. Centre urges states and union territories to ensure prominent display of rate lists by clinical establishments. Government to set up high-level committee to address sugarcane farmers' grievances in Maharashtra and Karnataka. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates 3 new venues. American economist Robert E. Hall and Michael Woodford to get this year's Nobel Prize in Economics. And IMD forecasts a thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை கடந்து ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இதன் வாயிலா நிறைய விஷயங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசணுங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்?
4: இதுக்கு மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு அரசியல் தலைவருமே தங்களுக்கான ஒரு கருத்துக்களை, அதாவது சொந்த கருத்து, அதே சமயத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்து, அவருடைய கொள்கைகள், அவருடைய பார்வை, அவருடைய திட்டங்கள், எதிர்காலம், இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வாயிலாக செய்வது என்பது ஒரு வழக்கம். இதற்கு முன்னாடி இதே மாதிரி உலக தலைவர்கள் யாரெல்லாம் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஸ்வெல்ட் அவர் வந்து ஃபயர்சைடு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு உரையை வந்து அவர் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறார். அதே மாதிரி பின்னாடி பிபிசியில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு உரைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். நீண்ட காலம் இதே மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் அது மாதிரிலாம் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்கள் இந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு செய்திகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த உரையை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான இந்த ஒரு 1.5 மணி நேர உரை என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்திலையும் குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 விஷயங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த 6லேருந்து 8 விஷயங்களுக்குள்ள அரசியல் கிடையாது, அல்லது அரசியல் ரீதியாக வந்த விமர்சனங்களுக்கு பதில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ், இந்த ஒரு தேசியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை எடுத்து பேசுவது மட்டும்தான் பிரதமர் அவர்களுடைய உரை நோக்கமாக இதில் இருந்தது. இது அரசியல் கலப்பில்லாத முழுசான ஒரு உரையாக இருந்திருக்கு. இந்த 12 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றம் இருந்திருக்குது, தளர்வு இருந்திருக்கிறது, அதே மாதிரி மிக முக்கியமான கொரோனா போன்ற மிக குழியமான நோய் தொற்று இருந்திருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இவை அத்தனைக்குமே இவருடைய உரையின் வாயிலாக நீங்கள் வந்து பல்வேறு சமயங்களில் பதில் கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அதே சமயத்தில் நாட்டு மக்களுக்கு எதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ, எவற்றுக்கெல்லாம் அவர்களை தயார்படுத்த வேண்டுமோ, எவற்றையெல்லாம் அவர்கள் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமோ, அவற்றையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 138 உரைகளில் வந்து வழங்கியிருக்கிறார். இந்த உரைகளை பற்றிய மிக விரிவாக

0: விரிவான ஆய்வுகள் வந்து இந்தியாவில் பல இடங்களில் நடைபெற்று இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை வந்து பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மக்களோடு பேசுவது, மக்களிடம் மக்களோடு மக்களை பற்றி மக்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான ஒரு கருத்தை ஒரு தலைவராக முன்னின்று பேசுவது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டினுடைய தலைவர் என்ன செய்திகளில் அரசாங்கம் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது, அவர் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார், அவர் எந்த திசையில் இந்த நாட்டை அழைத்து செல்ல போகிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உரைகளை குறிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உரைகளில் அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது மக்களிடம் இருந்து என்பதை பற்றிய ஒரு குறிப்புகள், இவை எல்லாம் இந்த உரைகளிலிருந்து இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் வந்து இதுல அவர் பயன்படுத்தின ஒரு குரல் தொனி, அது வந்து ரொம்ப முக்கியம். அரசியல் மேடைகளில் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத் பேச்சுகளில் நாம் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு சக மனிதராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, அல்லது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவராக எப்படி பேசுவாரோ, கிராமத்து தலைவராகனு வச்சுப்போமே, அப்படி பேசக்கூடிய அந்த அணுக்கமான துணி தான் மொத்த 338 உரைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது.
1: எடுத்தவுடனே எனதருமை நாட்டு மக்களின் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க குறிப்பிடுறீங்கன்னு.
0: ஆமா, அதே சமயத்துல திருப்பியும் பாயோன் பகனோ அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பாகவே நானும் நீங்களும் பேசுகிறோம், நான் உங்களிடம் வந்து என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன், உங்களிடமிருந்தான் இந்த விவரங்களை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நீங்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், தேர்வுக்கு இப்படி தயாராக வேண்டும் மாணவர்களுக்கு சொல்கிறார். கொரோனா காலகட்டத்தில் வந்தபோது அதற்கு வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். இப்போ பொருளாதார ரீதியாக நடைபெற வேண்டிய முன்னேற்றங்களை பற்றி பேசும்போது அதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். ஆத்ம நிர்பர் பாரத் விஷயங்களை பற்றி பேசும்போது, நம்ம சுய தொழில், தனிப்பட்ட அளவில் நம்முடைய ஒரு உள்நாட்டு உற்பத்தி இவற்றை பற்றி பேசும்போது, எந்த ஒரு துறை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதில் ஒரு நெருக்கமான துணி, ஒரு அணுக்கமான துணி, சக மனிதர் நம்மோடு உட்கார்ந்து பேசுவது போன்ற ஒரு துணியை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த துணி தான் அவரை பற்றி நம்மிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிம்பம். அதாவது இந்த உள்ளடக்கம் என்பது ஒரு தனி செய்தி, அதை வந்து நாம் தனியாக அணுக வேண்டும். ஆனால் அவர் மேற்கொண்டிருந்த குரல் என்பது, அந்த துணி என்பது மிக மகத்தான ஒரு விஷயம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து, நாம் அதில் இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதில் செய்யப்பட வேண்டிய விஷயங்களையும் எடுத்து பேசும்போது, இந்த நெருக்கமான அணுக்கமான நண்பன் போல, மூத்த குடும்ப உறுப்பினர் போல பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த துணியை அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது அம்சம், எப்படி வந்து இதை நாடெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக மாற்றுவது. பெரும்பாலும் முன்னாடி இருந்த ரூஸ்வெல்ட்டையோ, அவர்கள் நாம் சர்ச்சில் அவர்களோ எடுத்திருந்தால், அவர்களுக்கு இருந்த செய்திகள் என்பவை ஒன்றுதான். அப்போ நீங்க போர்க்காலம் இல்லது பொருளாதார சிரமம், இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கானதை மட்டும்தான் அவர்களால் இன்றைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு பரந்துபட்ட மாநிலங்கள், ஏராளமான வேற வேற விதமான சிக்கல்கள், அல்லது வேற வேற விதமான சாதனைகள், வேற வேற விதமான புதிய இஷ்யூஸ்க்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதிலும் ஏராளமான ஒரு பன்மைத்தன்மைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கி அனைவருக்கும் போய் சேர வேண்டிய செய்திகளை தேடி தேடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மன் கி பாத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ இது வந்து எப்படி நாம வரலாற்றுல இன்னைக்கு பின்னாடி பார்க்கும்போது, அதுதான் நான் குறிப்பா இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் கழித்து, அல்லது இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகள் கழித்து, இந்த ஆவணங்கள் நிச்சயமாக என்றைக்காக இருந்தாலும் பதிவாகத்தான் இருக்க போகிறது. அது எழுத்து வடிவத்திலும் இருக்கும், குரல் வடிவத்திலும் இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஆனா அந்த வடிவங்கள் என்ன சொல்ல போகிறது என்றால், இந்த 12 ஆண்டுகள் அல்லது இன்னும் எத்தனை ஆண்டுகள் வந்து அவர் தொடர்ச்சியாக பேசுவார் என்பது பொறுத்து, அந்த ஆண்டுகளினுடைய ஒரு கைரேகையாக, அந்த ஆண்டுகளினுடைய அடிப்படை ஆவணமாக இந்த உரைகள் இருக்கும். எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து அவர்களுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்களை நாம் வந்து இன்னைக்கும் நாம் குறிப்பிட்டு பாராட்டுகிறோமோ, அது வந்து எப்படி ஒரு வரலாற்று பொக்கிஷமாக நேரு அவர்களுடைய கடிதங்கள் இருந்தனவோ, அந்த மாதிரி ஒரு வரலாற்றினுடைய ஆவணங்களாக, அன்றைக்கு அது கடிதங்களாக இருந்தன, எழுத்து வடிவத்தில் இருந்தன, இன்றைக்கு இது ஒளி வடிவத்தில் இருக்கிறது. இந்த ஒளி வடிவத்திலிருந்து இது எழுத்து வடிவத்திற்கு மாறும். ஆனால் இந்த ஒளி வடிவத்தில் இவை சேமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இவை நிச்சயமாக ஒரு காலத்தினுடைய ஆவணமாக, ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான முன்னேற்றங்கள் என்னவோ, அதுவும் குறிப்பாக இந்தியா சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்னவோ, அவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணங்களாக இவை வருங்காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் இந்த ஒரு 12 ஆண்டு கால இந்த 138 உரை என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.

0: நிச்சயமா சார், இந்த 138 அத்தியாயம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை உருவாக்குச்சு அப்படின்றத நீங்க வந்து சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமும் சரி, டிஜிட்டல் கட்டமைப்பும் சரி, ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஊடகமா வானொலியே ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடைக்கோடி பாமரனுக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஊடகமா இது இருக்கு அப்படிங்கறதுனாலயா, எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மிக எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இன்னும் வந்து இதர ஊடகங்கள் இன்னும் போய் சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று. இரண்டு, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரல் என்பது, நீங்கள் வந்து காட்சி குரல் இவற்றுக்கும் மிக முக்கியமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சி பல சமயங்களில் உங்களுக்கு போதுமான ஒரு நெருக்கத்தை அணுக்கத்தை தராமல் போகக்கூடும். ஆனால் ஒலி என்பது, குறிப்பாக வானொலி, அதுவும் வந்து நீங்கள் பேச்சு என்பது ஒரு மிகுந்த ஒரு நெருக்கத்தை, அதாவது ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை. ஏன் நாம் இன்றைக்கி நம்ம பாடல்களை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடல்கள் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஒலி தான். அந்த ஒலி வந்து நம்முடைய மனதிற்குள் ஆழமாக போய் பதிந்துவிடும். அப்போது இயல்பாகவே பிரதமர் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டுதான் இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருக்கிறார். குறிப்பாக வானொலியை தேர்வு செய்திருக்கிறார், குரலை தேர்வு செய்திருக்கிறார். அந்த குரலின் வாயிலாக தான் என்ன விதமான ஏற்ற இறக்கத்தோடு எந்த செய்தியை, நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் கவனித்திருக்க வேண்டும், அவருடைய உரை தயாரிப்பு என்பது ஒன்றாக இருக்கும், பின்னர் அந்த உரையை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர் நிச்சயமாக ஒரு கவனத்தோடு தான் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போ எந்த இடத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஒரு இடைவெளியை கொடுக்க வேண்டும், பாஸ் கொடுக்க வேண்டும், என்ன இடத்துல வந்து அழுத்தி சொல்ல வேண்டும், வலியுறுத்தி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உணர்வுகளை எப்படி கடத்த வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த வானொலி வாயிலாக பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக செய்திருக்கிறார். அப்போ இயல்பாகவே அழகான ஒரு வடிவத்தை அவர் வந்து தேர்வு செய்தது என்பதே இந்த வடிவத்தினுள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. இது நெருக்கத்தை உருவாக்குவது, மனதிற்குள் போய் பதிவது, ஞாபகத்தில் நிற்பது. மிக முக்கியமாக அவர் சொன்ன பல வரிகளை பல பேர் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வரிகளாக இவை வந்து மாறிவிடுகின்றன. அப்போ இவை எல்லாவற்றையும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குரல் வடிவம்தான் மக்களிடம் போய் சேரும், அவர்கள் மனத்தில் தங்க முடியும், அவர்களிடம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
0: நிச்சயமா சார், இப்போ இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சங்கள்லாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
1: இதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் த்ரூ அவுட் இந்த ஒரு 138 உரைகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6-8 சப்ஜெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் அதிகமாக பேசியிருக்கிறார், எதை வந்து அதிகமாக தொற்றுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. குறிப்பா அவர் அதிகமாக தொற்றுக்கக்கூடிய கல்வி, அதே சமயத்தில் பெண்களுடைய வளர்ச்சி, பெண் கல்வியை வந்து மிக முக்கியப்படுத்தியிருக்கிறார், பெண்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, நம்ம நாட்டினுடைய கூட கலைகள், இதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இவற்றை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இடத்தை, நம்முடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, குறிப்பாக இளைஞர்கள், அவர்களைத்தான் அவர் வந்து மையப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும், குறிப்பாக இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதியாக மாணவர்கள், மாணவர்களுடைய தேர்வுக்காக அவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், எதிர்காலத்திற்காக எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், எப்படி வந்து தங்களை வந்து தேர்வுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கும் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மொத்தமாக இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்கிக் கொள்வதற்கு, எப்படி தங்களை ஸ்கில் பண்ணிக்கணும், இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இதன் மூலமாக எப்படி வந்து நாட்டிற்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும், மிக முக்கியமாக நாம் நம்முடைய நாட்டிற்காக என்ன வகையான பங்களிப்பை செய்வதன் வாயிலாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும், இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தையும் இங்கிருக்கூடிய கலைகளையும் அல்லது இதர அம்சங்களையும் எப்படி வளப்படுத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் வாயிலாக, பல்வேறு செய்திகளின் வாயிலாக பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு குளோபலா இது எல்லாத்தையும் நாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையிலையும் நம்ம இதை பார்க்கணும், ரீஜன் வைஸ் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னக பகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார சின்னங்கள் தான் அவரை வந்து மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றன. இன்னொன்று வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ 8 மாநிலங்களையும் உள்ளடக்கி நீங்கள் அஷ்டலக்ஷ்மி என்ற பெயர், ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வந்து அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள், அதே சமயத்தில் அந்த ஊர்களில் செய்யப்படக்கூடிய முன்னேற்றங்கள், இவை அனைத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியாக தொட்டிருக்கிறார். அப்போது பகுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதி, தனிப்பட்ட மாநிலங்கள் என்று பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. இதில் வந்து அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்கள்

0: எந்த இடத்துல நீங்க போய் சொன்னாலும் அவர் தமிழகத்தை தொடாமல் இருந்ததில்லை, திருக்குறளை தொடாமல் இருந்ததில்லை. இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இங்கே இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இங்கே இருந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், உலக அளவில் இவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பின் காரணமாக, இந்திய அளவில் அதை வந்து அத்தனை பேருக்கும் கவனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் காரணமாகவும், இயல்பாகவே அவரிடம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தமிழகம் வளமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாடு, கல்வெட்டியல் அல்லது கோவில் அல்லது இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் அம்சங்கள் எல்லாமே அவருக்கு வந்து மிக மிக வளமான ஒரு அம்சங்களாக தெரிகின்றன. அதை பற்றி மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு சமயங்களில் அவர் வந்து அதிகமாகவே பேசியிருக்கிறார். நாம் அந்த வகையில் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், மன் கி பாத்தில் அதிகமாக இடம்பெற்றவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், தமிழகம்தான் என்பதில் உறுதியாக நாம் சொல்லலாம்.
1: தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

നമ്മൾ വേണ് കാണും മൃഗം മൊഴിയോ

Oh, yeah.

எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்துச் செல்ல

Thank you.

0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அணில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. அணில் ரவை.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244-0300 என்றும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244-0301 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. சுகமான ராகங்கள். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம். சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் பாகப்படம்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: நிலையத்தில் நேரம் 10:09. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
4: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். பெயர் சொல்லுங்க ஐயா.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கெட்டுக்குட்டி சின்னசாமி.
3: சரிங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: திரைப்படம் முதலாளி. பாடல் ஏரி கரை மேல அப்படின்ற பாட்டு.
3: இது உங்களுக்கான பாடல்?

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி

0: agnch1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:14. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தப்பட்டு.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன
1: படம்? ஒரு பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: இரவு 10:19. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து கஸ்தூரி விஜயம், பாடல் வந்து பல்லாண்டு பல்லாயிரம் பாண்டு பாண்டு.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: 10:27. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டில இருந்து
0: சரிங்கம்மா. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஒளி விளக்கு படம். அது வந்து நாங்க புதுசா கட்டி கேட்டாச்சு அந்த பாட்டுங்க. நன்றிங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:31. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். ஏறுவாடி புட்டியிலிருந்து எம் ராஜி. சரிங்க
0: சரிங்கம்மா. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அன்னமிட்ட கை படம், 16 வயது நிலை பாடல். நன்றிங்க.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:36. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நினைத்தால இனிக்கும் படத்துல இருந்து பாரதி கண்ணம்மா, அந்த பாடல் கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி.
0: உங்களுக்கான பாடல்

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:42. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நல்லமணி ஒன்றியம், நார்த்தம்பட்டி, என்ஆர் முத்து.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அந்தமான் காதலி. இது படம்.
0: சரிங்க.
1: நினைவாரே சிலை செய்யல் என்று படம். பாடல், இது பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: தேங்க்யூ.

0: இணைப்பிலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். மோகன் தர்மபுரி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மருதகாட்டு வீரன்.
0: சரிங்க.
1: பாடல் அரும்பு வீரன் முத்து வீர அழகு சிறுக்கு. நமது கண்களை நேரில்
0: இது உங்களுக்கான பாடல்.

0: இரவு 10:52. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: எம்ஜிஆர் திருமால், டீச்சர் காலனி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மக்கள் திலகம், எம்ஜிஆர் நடித்த படகோட்டி படத்தில் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:57. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: தருமபுரி பாச பண்பலை 102.5 ஏற்காடு நேச பண்பலை 103.7 அதை இயக்கிக் கொண்டிருக்கிற இப்பொழுது அறிவிப்பாளராகிய தாங்களுக்கும் தும்பலி பயிர் தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கம்யா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வசந்த மாளிகையிலிருந்து ஏதேனும் ஒரு பாடல் கொடுத்துருங்கய்யா. அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும் நன்றிங்கய்யா.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 11 மணி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம் வீட்ல இருந்து பெட்ரோல் பங்க் மகாலயம் பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ன்றதுக்கான நல்ல பாட்டுங்க ஐயா இது.
0: படம் பேர்
1: பழமும் படம். நான் பேச
0: இது உங்களுக்கான பாடல்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தனும் நல்லவை கேட்க, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதிநிதி ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த்கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி அங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம், 11 விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும், இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் மேனால் வானிலை ஆராய்ச்சி நிலைய முனைவர் KV பாலசுப்பிரமணியன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்பு பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் மகிழ்ச்சி கேட்கலாம், 11:05 திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிருகு துர்கையம்மன் திருக்கோயில் உரை சித்திரம், 12:10 உங்கள் களம் புதிய தடமாக தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியைச் சார்ந்த இளம் தொழில் முனைவோர் சி வீரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் இயற்கை விவசாயம் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தனஞ்செழியன் அவர்களுடன் நேர்முகம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திடும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயல்வெளி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:00 இளம் தென்றல்

அழைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். உறங்கும் முன் ஓர் சிந்தனை. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்குவம் இல்லாத கப்பலை போன்றது. மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.